நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் செஞ்சு காம்போஜி.

0: இதுவரை வலம் வந்தது செஞ்சு காம்போஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 10வது குறட்பா.

அன்போடு பொருந்து நின்ற உடலே உயிர் நிலை பெறும் உடம்பாகும். அன்பில்லாதவர் உடல் எலும்பை தோலால் மூடப்பெற்ற எலும்புக்கூடே ஆகும்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்ட தீவனம் வழங்கும் உழவே தலை இளம் உழவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு டிஜிட்டல் உலகமும் டெய்லி உலகமும் ஒன்றா. தொடர்ந்து செய்தி செய்திகள். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திருவளஞ்சுழி அஷ்டபுஜ காளி குறித்த சித்திரம் கேட்கலாம். இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு. திருச்சி வேளாண்மை உதவி இயக்குநர் புஷ்பா சிவகுமார் அவர்கள் பங்கு பெறும் நீரலை நிகழ்ச்சி. 10 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். தாவணி கனவுகள் கனவே கலையாதே திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் முதல் பரிசு குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரோ கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று விதை பண்ணை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி முசிறி தேவானூர் என் செல்வராஜ் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் பொய்க்கால் குதிரையாட்டம் வழங்குவோர் TR நாடிராவ் குழுவினர். 3 இசைத்தூரல். 4 வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. 5 பொன்மாலை. 6 ஆரவாரம்.

6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் 10:45 வரும் இலக்கிய பேழையில் இன்று வாசிப்பின் சாளரம் உரை வழங்குகிறார் வி அரவிந்த்ராஜ் அவர்கள். தொடர்ந்து காசி ஐயா நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் இன்று லாபகர கால்நடை வளர்ப்பு நீர்அலையில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். இரவு இசை இனிமை 9:15 இசைக்கும் இனிய ராகம் 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9:00 அரங்கிசையில் சோழவந்தான் டி பி சிவன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின் பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம் கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கடம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நீரும் 12:10 சங்கீத சாரலில் இம்மாதம் 2 இரவு 10:00 ஒலிபரப்பான அகில பாரத நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அமல் ஆண்டனி அவர்களின் மெல்லிசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திமடல் 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று 9:15 செய்திச் சுடர் இரவு 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள் இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதல்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு யாம் இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்களோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குரட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம்.

0: விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்து கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும். அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல்கள் கற்கவும், இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க, விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவர் குதூகலம் தந்தது. சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போடுகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டையுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய். இயற்கை அளித்த யாசகம், இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வாழ்க்கையில் உயர்வாக இருக்க வேண்டுமென்றால் நாம் எல்லாவற்றையும் கடந்து வரும் ஆற்றலை விதைக்க வேண்டும். மகிழ்ச்சியின் ரகசியம் நாம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் நாம் செய்யப்போகும் செயலை விரும்புவது. புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

பலம் என்பது எவ்வளவு பெரிய கோபத்தையும் ஒரு புன்னகையால் மாற்றிக்கொள்வது. மகிழ்ச்சி என்பது அழுவதற்கு காரணமிருந்தும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு சிரிப்பது. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ராஜி அத்தியுத் புகாரி குரல்களில்.

நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழகையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன. இறைமடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எம்எல் ஜெபசிங் குழுவினர் பாடியது.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று இளம் உழவரின் வெற்றி கதை. வாழ்க்கையில் தனித்துவமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள தொலைநோக்கு சிந்தனையோடு கூடிய இலக்காக இருக்க வேண்டும். அந்த இலக்கானது ஆரோக்கியம் நிறைந்த பயணமாக இருந்தால் வெற்றிதான். ஆம், பாரம்பரிய நாட்டு ரகங்களின் மகத்துவத்தை உணர்ந்து காய்கறி விதை சேகரிப்பில் அதீத ஆர்வம், இருசக்கர வாகனத்திலே இந்தியா முழுவதும் பயணம், பல உறவுகளின் சந்திப்பு, பல அனுபவ பகிர்வுகள், அதன் மூலம் நாட்டு விதை பரவலாக்கம். 34 வயதுடைய இளைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் கற்பகத்தரு சாலை அருண் அவர்களின் விதை சேகரிப்பின் அனுபவ பகிர்வு உங்கள் செவிகளுக்கு விருந்தாய்.
4: வணக்கம் அருண்.
5: வணக்கங்கய்யா.
4: உங்களுடைய ஆர்வம் எல்லாமே இந்த நாட்டு காய்கறி
5: காய்கறி விதைகள். மனித ஆரோக்கியங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய பண்றாங்க. நாம ஆரோக்கியமாவும் நம்மளுடைய சந்ததிகள் நல்லாவும் இருக்கணும்னா இந்த ஆரோக்கியமான நாட்டு ரக காய்கறி விதைகளையும், ஏன்னா நம்ம நுகர்றது அரிசி பருப்பை தவிர மற்றது எல்லாம் காய்கறி கீரைகள் தான்.
4: நாட்டு காய்கறி விதைகள் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, எந்த காயில அதிகமான ரகங்கள் இருக்குங்க
5: நம்ம கிட்ட? இப்ப கத்திரிக்காய்ல ஒரு 25 ரகம் இருக்கு.
4: பொய்யூர் கத்திரி இருக்கா?
5: பொய்யூர் கத்திரி நம்ம கிட்ட இப்போ இல்லைங்க. ஆலவயல் கத்திரிக்காய் இருக்கு, மணப்பாற கத்திரிக்காய் இருக்கு, இந்த மாதிரி சிவந்தாமட்டி கத்திரிக்காய் இருக்கு, வேங்கேரி முள்ளு கத்திரி, சேலம் முள்ளு கத்திரி, வேலூர் முள்ளு கத்திரி, வெள்ளை கலர் முள்ளு கத்திரி, சிவகாசி கத்திரிக்காய். இப்ப சிவகாசி கத்திரிக்காய் எல்லாம் காய்ச்சி தள்ளும், பறிச்சு சளிச்சு போயிரும்.
4: கத்திரியில தான் அதிகமான ரகங்கள்,
5: கத்திரிக்காய்ல அதிகமான ரகம் இருக்கு. அதை விட்டா சுரக்காயில ஒரு 25 ரகம் இருக்கு, கீரையில ஒரு 25 ரகம் இருக்கு, பூச்செடியில ஒரு 20 ரகம் இருக்கு, அவரைக்காயில ஒரு 18 வெரைட்டி இருக்கு, கொடி காய்கறி இதுல ஒரு 25 ரகம் இருக்கு, அப்புறம் தக்காளியில ஒரு 5 ரகம், பீக்கங்காயிலே ஒரு 16 ரகம்.
4: நீங்க சொன்னதை எண்ணி பார்த்தாவே ஒரு 300 ரகம் இருக்கும் போல் இருக்கு.
5: ஆமா ஆமா,
4: அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு ஆர்வத்தோட தான் செயல்பட்டு இருக்கீங்க.
5: விதை தேர்வுல வீரியமான விதைகளை தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்கறத நான் இந்தியா முழுக்க நிறைய பேர்த்துக்கிட்ட படிச்சேன். அதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு விவசாயி சொல்றாரு, கத்திரிக்காயில பாதிக்கு கீழே நல்ல ஈல்டு தரக்கூடிய விதைகள் இருக்கும். இதே விஷயத்தை தான் நான் ஆலங்குடி பெருமாள்கிட்டையும் பார்த்தேன். அவரு நெல் கதிர்ல, அதாவது காம்பு கிட்ட இருக்க கதிர் இருக்கும், நுனி கதிர் இருக்கும்,

0: நுண்ணிக்கதிரில தேர்ச்சியான விதைகள் நிறைய இருக்கும்னு சொன்னாரு. தரமான விதைகளை எப்படி எடுக்கிறது? திரச்சியான விதைகள்
1: அந்த தேடல் தான் இப்ப உங்களை இவ்வளவு தூரம் இந்தியா முழுக்க உங்களை சுத்த வச்சிருக்கு. இது வரைக்கும் மொத்தமா எவ்வளவு தூரம் சுத்தி இருப்பீங்க?
0: கிட்டத்தட்ட ஒரு 87,000 கிலோமீட்டர் இந்தியா முழுக்க போயிருக்க.
1: தமிழ்நாடு இருசக்கர வாகனத்திலேயே எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்க வயது என்னங்க?
0: இப்ப 34.
1: 34 வயதுக்குள்ளார இவ்வளவு ஒரு பெரிய ஒரு தேடல், பெரிய அனுபவம் உங்க பின்னாடி இருக்கு. இந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க அருண்?
0: இப்போ நம்மள தேடி நிறைய பேர் வர்றாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா நண்பருடைய தோட்டத்துல ஒரு 20 சென்ட் போட்டிருக்கோம். அப்போ அவங்க இடத்துல வர்றவங்களை கொண்டு போய் காமிச்சு இப்படிதான் விதைக்கணும், இப்படிதான் அறுவடை பண்றாங்க எடுக்கிறாங்கட்டு நம்ம காமிக்கிறோம். அதை பார்த்துட்டு போய் அவங்க வீட்டு தோட்டம் முதல்ல தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த விஷயத்த மேம்படுத்தினாவே தன்னோட ஆரோக்கியமும் சுத்தியில் இருக்கவங்க ஆரோக்கியமும் மேம்படும். ஒன்னும் இல்ல, ஒரு

0: இருக்கு. இந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க அருண்?
1: இப்போ நம்மள தேடி நிறைய பேர் வர்றாங்க ஐயா. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா நண்பருடைய தோட்டத்துல ஒரு 20 சென்ட் போட்டிருக்கோம். அப்போ அவங்க இடத்துல வர்றவங்களை கொண்டு போய் காமிச்சு இப்படிதான் விதைக்கணும், இப்படிதான் அறுவடை பண்றாங்க எடுக்கிறாங்கன்ட்டு நம்ம காமிக்கிறோம். அதை பார்த்துட்டு போய் அவங்க வீட்டு தோட்டம் முதல்ல தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த விஷயத்தை மேம்படுத்தினாவே தன்னோட ஆரோக்கியமும் சுத்தியில் இருக்கவங்க ஆரோக்கியமும் மேம்படும். ஒன்னும் இல்ல, ஒரு சின்னதா வீட்டு தோட்டம் போட்டு அதுல நாட்டு காய்கறியை விதைச்சு தான் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத சுத்தியில் இருக்கவங்கள்ட்ட கொடுத்தாவே போதுங்க. இந்த வகையில நம்ம யோசிச்சாவே தண்ணீரை அடையும்
0: பெரிய அளவுல போலாம். அது தவிர வந்து சாலை அருண் வந்து கற்பக தரு ஹயர்லூம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பும் வச்சு.
1: கற்பகத்தரு ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, நான் வருமானத்தை நோக்கி வேற தொழில இறங்க வேண்டிய ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற வேண்டிய சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நாளா ஒன்னு இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி கற்பகத்தரு ஆரம்பிச்சோம். அப்போ ஆரம்பிச்சுட்டு வெளியில நார்த் இந்தியா முழுக்க நமக்கு பெரிய சப்போர்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டேட்டுக்கு நம்ம வீட்டு தேவைக்கான நாட்டு காய்கறி விதைகளை அவங்கவுங்க வாங்கிக்கிறாங்க.
0: நாட்டு காய்கறி விதைகள் பரவலாக்கம் செய்ய வேண்டியது உங்களுடைய நோக்கம். இப்ப வந்து ஒரு 25 மாநிலங்களுக்கு உங்களுடைய விதைகள் போயிட்டு இருக்கு. வெளிநாடுகள் ஏதாவது தேவை?
1: இந்தியாவில் இருக்கிறவங்க அங்க வெளிநாடு போய் அவங்களும் வீட்டு தோட்டம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்தியா வரவில் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்டுகளுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பேசணும் போல இருக்கு சாலை அருண் கிட்ட. நம்ம நேயர்களுக்கும் அது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். உங்களுடைய கைபேசி என்ன உங்களுக்கு கொடுப்போம், தேவைப்படுறவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். நிறைய விதைகள்லாம் வேற கிட்டத்தட்ட ஒரு 300 வகையான நாட்டு காய்கறி விதையெல்லாம் வேற வச்சிருக்கீங்க, நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. குறித்துக் கொள்கை நேயர்களே, சாலை அருண் அவங்களுடைய கைபேசி எண் 93-61-91-11-71. மீண்டும் ஒரு முறை 93-61-91-11-71. ரொம்ப நன்றி அருண், இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும்.
1: ரொம்ப நன்றிங்க.
2: விதையே விளைச்சலுக்கு ஆதாரம் என்பதற்கேற்ப இந்தியா முழுவதும் தரமான நாட்டு ரக காய்கறி விதைகளை சேகரிப்பதில் தொடங்கி தற்போது விதை உற்பத்தியும் செய்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமான பண்ணையாக திறம்பட பராமரித்து வரும் புதுக்கோட்டை மாவட்டம் கற்பகத்தரு சாலை அருண் அவர்களின் விதை பரவலாக்க பயணம் இன்னும் சிறக்க வாழ்த்துவோம். RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும், மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாளை மறுநாள் 23ஆம் தேதி வியாழக்கிழமை லாபகரமான ஆடு வளர்ப்பு ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 தொடர்பு எண் மீண்டும் 233-17-15. ஆடு வளர்ப்போர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் ₹500 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு 944-29-68-779 தொலைபேசி எண் மீண்டும் 944-29-68-779. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்.

கொடிவகை பயிர்களுக்கான பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுப்பது அவசியம். வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு மேற்கொண்ட விவசாயிகள் செடியில் விழுதுகள் அதிகமாக பிடிக்க 1 ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். மேலும் நிலக்கடலை செடியில் அதிக காய்கள் மகசூலை பெற இலைவழி தெளிப்பு உரமாக நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 2 கிலோ என்றளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா 2 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும் 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். கொய்யா பழப்பயிரில் தேயிலை கொசுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் தாக்குதலின் அறிகுறிகள் இலைகள் கொய்யா பழங்களில் காணப்படும். தாக்கப்பட்ட செடியின் பாகங்களை வெட்டி அகற்றி சூரிய ஒளி நன்கு உள் செல்லும்படி கவாத்து செய்தல் வேண்டும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்ப எண்ணெயுடன் 10 மில்லி புங்கம் எண்ணெய் என்றளவில் சேர்த்து கலந்து தெளிக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுநர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுநர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக

0: பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பணப்பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பணப்பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலறிவு விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு AC பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
3: பேரு சுரேஷ், நாங்க குளத்துல தான் வரேன், சொந்த ஊர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நிலையிலிருந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. சாதாரண நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்ப குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒருசில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு

0: அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2,39,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் UPI செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி என்ற நாவலுக்காக 1953 புலிட்சர் விருதும், 1954 இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் மில்லர் ஹெமிங்வே பிறந்த தினம் இன்று. 1899 ஹிந்தி திரைப்பட பாடலாசிரியர் ஆனந்த் பக்ஷி பிறந்த தினம் இன்று. 1930 1965 ஜப் ஜப் ஃபூல் கிலே என்ற படத்தில் இவர் இயற்றிய பாடல்களின் வெற்றியால் இவருக்கு ஹிந்தி திரையுலகத்தில் ஒரு அடையாளம் கிடைத்தது. பாடல்கள் எழுதுவதிலும் பின்னணி பாடுவதிலும் தனக்கென ஒரு இடத்தை பெற்றவர். எளிய வார்த்தைகளை பயன்படுத்தி சூழலையும் ஆழ்ந்த உணர்வையும் வெளிப்படுத்தினார். அமர் அக்பர் ஆண்டனி, ஏக் துஜே கே லியே, அமர் பிரேம், தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே போன்றவை வெற்றி திரைப்படங்கள். சுமார் 600 திரைப்படங்களில் 400 மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார் ஆனந்த் பக்ஷி. சிறந்த பாடலாசிரியருக்கான பிலிம்பேர் விருதுகளை 1982, 86, 2000 ஆண்டுகளில் பெற்றுள்ளார். இவரின் மறைவிற்கு பின் வெளியான மெஹபூபா திரைப்படத்திலும் இவரது பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இவரது பேரன் ஆதித்யா தத் திரைப்பட இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எழுத்தாளரும் மெய்யியலாளருமான ராபர்ட் கிரீன் இங்கர்சால் நினைவு தினம் இன்று. 1899 மானுட அன்பே உலகிலேயே தலை சிறந்த நெறி. நம்மை மேம்படுத்தும் எண்ணங்கள், 2 வழிகள், வால்டயரின் வாழ்க்கை சரிதம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் இங்கர்சால். தமிழின் முதல் புதினத்தை படைத்தவரும் மறுமலர்ச்சி கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நினைவு தினம் இன்று. 1889 இவரின் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூல் 1879 வெளியானது. நீதிமன்ற தீர்ப்புகளை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டார். மாயவரத்தில் பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கிய பெருமை பெற்றவர். திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, தேவமாதா அந்தாதி, தேவதோத்திர மாலை, பெரியநாயகி அம்மை பதிகம் போன்ற இலக்கியங்களை படைத்தவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. தேசபக்தரும் சீர்திருத்தவாதியும் சிறந்த பத்திரிகையாளருமான TV ராமசுப்பையர் நினைவு தினம் இன்று. 1984 மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்காக தொண்டாற்றினார். ஆடம்பரமோ விளம்பரமோ இல்லாமல் பல சாதனைகளை நிகழ்த்தியவர் TV ராமசுப்பையர். கம்பீரமான குரல், தமிழ் உச்சரிப்பு, வசனம்

0: பேசும் விதம். சிறந்த நடிப்பாற்றல் கொண்ட சிம்மம் சிவாஜி கணேசன். மண்ணுலகம் போற்றும் மாபெரும் நடிப்பு பல்கலைக்கழகம் மறைந்த நாள் இன்று. எது நடிப்பு எது உண்மை என தெரியாத அளவுக்கு அவரின் நடிப்பாற்றல் இருக்கும். நடிப்பு கனவுகளோடு இருப்போரின் வழிகாட்டியும் முன்னோடியும் அவரே. சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் நம் நினைவு திரையில் தோன்றும் முகம். நடிகர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள். ஆனால் நிறைய நடிகர்கள் சிவாஜிக்கு ரசிகர்களாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்பதே சிவாஜி என்ற மகா கலைஞனின் பெருமைக்கு கிடைத்த சான்று. தமிழ்தாயும் கலைத்தாயும் அவருக்கு தந்தார்கள் தனி இடம்.
1: தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள், தென்மதுரை கோயிலிலே

0: அணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள்.
1: அந்த நடிப்பின் பல்கலை நீடு துயில் கொண்ட நாள் இன்று, ஆண்டு 2001.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்மள நாம கண்ணாடியில பாக்கும் போது நாமளா தெரியறோம், ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியறோம்? சிலருக்கு நல்லவங்களா தோணும், சிலருக்கு கொஞ்சம் கெட்டவங்களா தோண வைக்கும், சிலரோட மனசுக்கு பிடிச்சவங்களா இருப்போம், சிலருக்கு சரியான கல் நெஞ்ச காரவங்களா இருக்காங்களே அப்படின்னு திட்ட வைக்கும். அப்படின்னா நாம ஒவ்வொருத்தரும் மத்தவங்களோட பார்வையில ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். இதுல யாருக்கிட்ட நம்மளை பத்தி விளக்கி சொல்றது? அப்படி எல்லாம் விளக்கி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க சொல்லி முடிக்க காலம் பத்தவே பத்தாது. மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா புரிஞ்சு நம்மளுடைய தவறு இல்ல, அத விலக்கி சொல்ல வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா நம்மள நாம முதல்ல மகிழ்ச்சியானவங்களா உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இருக்காது. கிடைச்ச இன்னைக்கு நாள் நம்மளுடையது, நமக்கே நமக்கானது, நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலரும் இது காலை மலர்.
2: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் இளையோருக்கு இன்று டிஜிட்டல் உலகமும் டெய்லி உலகமும் ஒன்றா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னங்க எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்க கிளம்பிட்டீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு உங்களுக்காக தான் ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம கையில போன் இல்லாத நேரமே கிடையாது, அப்படித்தானங்க? காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் சோசியல் மீடியா சோசியல் மீடியா சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, அதுதாங்க டிஜிட்டல் உலகமே. ஆனா அந்த டிஜிட்டல் உலகத்தையும் தாண்டி நிஜ உலகம் ஒன்னு இருக்கு அப்படின்றதே மறந்துட்டு நிறைய பேர் டிஜிட்டல் உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த டிஜிட்டல் உலகமும் நிஜ உலகமும் ஒண்ணுதானா அப்படின்றதான் கேள்வியே. சோசியல் மீடியால நமக்கு ஒரு 5000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திடீர்னு நமக்கு உடம்பு முடியல, இல்ல ஏதோ ஒரு அவசர உதவி வேணும் அப்படின்னா முதல்ல ஓடி வர்றது யாருங்க? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல நேர்ல இருக்கிற நம்ம நண்பர்களோ தான். அப்போ டிஜிட்டல் உலகத்துல வர லைக்ஸுக்கும் கமெண்ட்ஸும் நிஜ வாழ்க்கையோட உண்மையான பாசத்துக்கு இணையாகுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். டிஜிட்டல் உலகம் நமக்கு எக்கச்சக்க நன்மைகளை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம், அதுவும் உண்மைதான், அதெல்லாம் மறுக்கவே முடியாதுங்க. ஆனா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற அம்மாவையோ வெளிநாட்டுல இருக்கிற ஃப்ரெண்டையோ ஒரே செகண்ட்ல வீடியோ கால்ல பார்த்து பேச முடியுது. பேங்க்ல கியூல நிக்காம போன்லயே பணம் அனுப்ப முடியுது. கரண்ட் பில்ல இருந்து வீட்டு சாப்பாடு வரைக்கும் எல்லாமே வெற நொடியில வந்துடுச்சு. நமக்கு என்ன ஃபுட் வேணுமோ, பிரியாணியா இருக்கட்டும் இல்ல பரோட்டாவா இருக்கட்டும், எதுனாலும் நம்ம ஆர்டர் பண்ண உடனே வீட்டுக்கு வந்துரும். போட்டுக்க நல்ல டிரஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ண உடனே வந்துரும். எப்படி டிஜிட்டல் உலகத்துல பல நன்மை

0: நன்மைகள் இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் நிஜ உலகத்துல இருக்கிற இந்த வேலையை சுலபமாக்க டிஜிட்டல் உலகம் செஞ்ச ஒரு பெரிய உதவி. ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு பாக்கணும். டிஜிட்டல் உலகமே தான் நிஜ உலகம்னு நாம முழுசா நம்ப ஆரம்பிக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தொடங்குது. ஒருத்தர் கலர்ஃபுல்லா போட்டோ போடுறாரு, எப்ப பார்த்தாலும் டூர் போறாரு, புதுசு புதுசா கார் வாங்குறாருன்னு பாத்துட்டு அடடா அவங்க வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படி மொக்கையா இருக்கேன்னு நாமளும் கவலைப்படுறோம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா, அந்த ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு பின்னாடி அவங்களுக்கு 1000 கவலைகள் இருக்கலாம். அங்க எல்லாரும் தங்களோட நல்ல பக்கத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனா நிஜ உலகம் அப்படி கிடையாது, இங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும், அத அப்படியே ஏத்துக்கிறது தான் நிஜ வாழ்க்கை. இப்போ ஒருத்தர் சோசியல் மீடியால ஏதோ ஒரு போஸ்ட் போடுறாரு, அவரு கார் வாங்குற மாதிரி போஸ்ட் போடுறாருன்னு வச்சுக்கலாம். அவர் கார் வாங்குறதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அதெல்லாம் அவர் காமிச்சிருப்பாரா? இல்ல, அவர் கார் வாங்கியிருக்காரு அப்படின்றத மட்டும் தான் போஸ்ட் போடுவாரு. ஆனா நம்ம மனசு அவர் கார் வாங்கிட்டாரு, நாம ஏன் இன்னமும் இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு நம்மள நாமளே தாழ்த்திக்க வைக்க செய்யுது இந்த டிஜிட்டல் உலகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேர்ல பேசுறது தாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு டீ கடைக்கு போனா 4 பேர் அரசியல் சினிமா குடும்பம்னு ஜாலியா சிரிச்சு பேசுவோம். ஆனா இப்போ 4 பேர் ஒன்னா ஹோட்டல்ல உட்கார்ந்திருந்தாலும் ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு குனிஞ்சு தலை நிமிராம சாப்பிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற மனுஷகிட்ட பேசுறதை விட எங்கேயோ இருக்கிற யாருக்கோ ரிப்ளை பண்றதுக்கு முக்கியத்துவம் தரும். இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மட்டும் இல்லங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்குதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகத்துக்குள்ள மூழ்கி போனோமோ, இன்னைக்கு ஃபேமிலிஸ் கூட நம்ம ஒழுங்காவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. நம்ம குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் நம்மளுடைய கண்கள் அந்த மொபைல் போனை தானங்க தேடி போகுது. இதனால நிஜ உலகத்துல மனுஷங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் குறைஞ்சுக்கிட்டே வருது. முன்னாடி எல்லாம் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில போய் ஊஞ்சலாடுவோம், சர்க்கஸ் விளையாடுவோம், இல்ல ஓடி பிடிச்சு விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், இப்படின்னு பல விளையாட்டுகள் விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல குழந்தைங்க வெளியே போய் கிரவுண்ட்ல விளையாடுறதையும் மறந்துட்டாங்க. போன்ல விளையாடுற கேம் தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய உடம்பும் மனசும் பாதிக்கப்படுதுங்க. டிஜிட்டல் உலகத்துல வர ஆன்லைன் ஏமாற்றுகள், சைபர் கிரைம் இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில பெரிய நிம்மதி இழப்பையும் ஏற்படுத்துது. நண்பர்களே, சுருக்கமா சொல்லணும்னா டிஜிட்டல் உலகம்ங்கிறது நம்ம நிஜ உலக வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்க சுலபமாக்க வந்த ஒரு கருவி மட்டும்தான். கத்திய வச்சு பழமும் நறுக்கலாம், கையும் அறுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது போல டிஜிட்டல் உலகத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். தொழில்நுட்பம் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர நாம தொழில்நுட்பத்துக்கு அடிமையாகிடக் கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டோம்னா அது நமக்கு நல்லது. தேவைக்கு மீறி நாம பயன்படுத்தணும் அப்படின்னா அது நஞ்சா மாறவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால போனை கொஞ்ச நேரம் உரமா வச்சுட்டு பேரண்ட்ஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இயற்கையை ரசிங்க. டிஜிட்டல் உலகம் உங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை தான் தரும், ஆனா நிஜ உலகம் உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் இளையோருக்கு நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டிஜிட்டல் உலகமும் டெய்லி உலகமும் ஒன்றா.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் உடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக

0: அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மானிய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்படவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுமித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10ஆம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்ப

பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் இராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: அம்பிகையின் அழகு தரிசனம்,
1: அப்பு கட்டும் பக்தர் அழகு, காக்கும் முந்தன் கருணை அழகு.
0: திருவளஞ்சுழி கபர்தீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் தரும் அஷ்டபுஜ காளியின் சிறப்புகள்.
1: அவயம் கண்டாலகமே உருகுது தாயே.
0: இன்று காலை 8 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸிலே, ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மேட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி

நான்கு புள்ளி ஏழு ஏழு அடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் ஒரு கிராம் 13,150 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 235 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியும் அலர் வெளியீடும் சேர்ந்து நடத்துற எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்களோட ஆவண திரைப்படம் திரையிடலும் அவரோட நாட்குறிப்புகள் குறித்த உரையும் இன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு காட்சி அரங்குல நடத்தப்பட இருக்கு. அப்புறமா திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வர்ற வியாழக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடக்க இருக்கு. அப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது பத்தின தகவல்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா 4-3-6-5 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 250-126 4-3-6-5-250-126 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டணிஞ்சிருங்க. இது காலை மலர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நமக்காக இந்த உலகத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் தவறான வழிக்கு போகணும்? அடிமையாகறதும் ஒரு நல்ல பழக்கத்துக்கு அடிமை ஆகணுங்க. அதனால நம்ம வாழ்க்கை முன்னேறுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். குழந்தைங்க தீய பழக்கத்துக்கு அடிமையாகறத தடுக்க பெற்றோர்கள் நாம என்ன செய்யணும் டாக்டர்?
3: ஒரு வயசுக்கு மேல அந்த பையன் யார் யார்கிட்ட பேசுறான், யார் யார்கிட்ட பழகுறான், தெருவுல யார்கிட்ட எல்லாம் பேசுறான், ஸ்கூல்ல யார்கிட்ட எல்லாம் பேசுறான், வேற என்னெல்லாம் கான்டாக்ட்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, இது மூலியமான அந்த நெட்வொர்க்குள்ளதான் போதை பழக்கம்ன்றது உள்ள வருது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வந்து எக்கச்சக்கமான பிரச்சனையை உருவாக்குது. அதை நம்ம உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவங்களோட படிப்புல இருந்து, அவங்களோட கேரக்டர்ல இருந்து, அவங்களோட மூளை செயல்பாடுல இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி அந்த டீனேஜ்ல கொடுக்கும்போது, டீனேஜ்ல தான் மூளை வந்து அந்த ஒரு மெருகேற டைம், ஒரு ஷார்பன் ஆகி ப்ரூனிங் எல்லாம் நடந்து ப்ராப்பர் மெச்சூரிட்டி வர்ற டைம்ல இந்த மாதிரியான போதை பழக்கங்கள் ஜாஸ்தி ஆகும்போது ரொம்ப மோசமாயிடுறாங்க. பெரிய பெரிய அந்த டொபாக்கோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஸ்லோகனாவே முன்னாடி வச்சிருந்தது என்னன்னா, கேட்ச் தெம் யங். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு சிகரெட்டை அவனோட பதின் பருவத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் வாழ்க்கை பூரா அந்த டொபாக்கோ கம்பெனியோட அடிமை. அந்த சிகரெட்டை விட்டு அவனால வெளியிலவே வர முடியாதுன்றது அவங்க அப்பவே கண்டுபிடிச்சு அதுலதான் அவங்க வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்லுவேன், அதே தான் ஆஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஆஸ் சைக்கியாட்ரி சைக்காலஜிஸ்டா நம்மளும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் யூஸ் பண்ணணும். கேட்ச் தம் யங். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த யங் ஏஜ்லயே அவங்க ட்ரக்ஸுக்குள்ள போகாம அவங்கள நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு இமோஷனல் ரெசிலியன்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில எப்பயோ ஒரு தடவை ட்ரக் ட்ரை பண்றாங்க, ஆல்கஹால் ட்ரை பண்றாங்க அப்படின்னாலும் அடிமை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மூளைக்கு வந்து எது சரி எது தப்புன்னு புரியறதுக்கான மெச்சாரிட்டி வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 10 to 20 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பு

தப்பா பாத்துக்கணும். என்ன ஆகும்னா, யார் மேலயோ கோபம் இல்ல வந்து திடீர்னு லவ் ஃபெயிலியர், அதுல இருந்து நான் மீண்டு வரேன், இத பண்ணுடா அப்படின்னு மிட்டாய் மாதிரி எல்லாம் பழக்கத்துக்கு வருது. எப்படி சாதாரணமா ஒரு சாக்லேட்ஸ்க்கு குழந்தைங்க அடிமை ஆகுறாங்க, அந்த மாதிரி ரூபத்துல போதைப் பொருளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி கவர்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், போலீஸோட சப்போர்ட்ன்றது தேவைதான், அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்மளும் அஸ் பேரண்ட்ஸா வந்து என்னெல்லாம் விஷயங்களை குழந்தைங்க பண்றாங்கன்றத கவனிக்கணும். ஒரு குழந்தைக்கு போதை பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு இல்ல அதுக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னெல்லாம் அறிகுறிகள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு 10 வயசு வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசாம புதுசா வந்த ஃப்ரெண்டு கூடயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த புதுசா வந்த ஃப்ரெண்டு

0: புதுசா வந்த ஃப்ரெண்டு கூடயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த புதுசா வந்த ஃப்ரெண்டு என்னன்றத நம்ம கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அந்த புதுசா வந்த ஃப்ரெண்டை சீக்ரெட்டாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்து யூஸ்வலா ட்ரக் சப்ளையரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. எப்பவுமே கலகலன்னு எல்லாருக்கூடயே உட்காந்து பேசிட்டு இருக்க பையன் இப்போலாம் வந்து ஃபோன் எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுறான், அடிக்கடி பாத்ரூமுக்கு போயிடுறான், பாத்ரூம்லயே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அங்கேயும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாம சிடு சிடுன்னு விழுகுறான், முன்னாடி மாதிரி இல்ல, டக்கு டக்குன்னு கோவம் வருது, அப்படின்னாலும் என்னன்னு நம்ம யோசிக்கணும். அங்கங்க வீட்டுல சின்ன சின்னதா பணம் திருடு போகுது. நம்ம யூஸ்வலா பாக்கெட் மணின்னு கொடுப்போம், பட் அதை தவிர பணம் திருடு போகுது, இல்ல பணம் அதிகமா கேட்டு வாங்குறான், அதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னாலும் இது மாதிரி எதுவும் பழக்கம் வந்திருக்கான்றத நம்ம பார்க்கணும். அண்ட் அவங்களோட கால்ஸ், அவங்க யார் யார்கிட்ட பேசுறாங்க, இதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பண்றாங்கன்றக்காக ஒரு பையன் ரொம்ப நேரம் பாத்ரூம்ல இருக்காங்க, அடிக்கடி கோவப்படுறாங்கன்றக்காக உடனே அவன் போதை பழக்கத்துல இருக்கான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு திட்டக்கூடாது. இதெல்லாம் அறிகுறிகள். அப்போ நம்ம இந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இப்படி இருந்தா நம்ம என்ன நடக்குதுன்றத நம்ம கண்காணிக்கணும். கண்காணிச்சதுக்கு அப்புறம் குழந்தைய கூப்பிட்டு பேச விடணும். நிறைய டைம் அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பொய் சொல்லுவாங்க, இல்ல இல்லவே இல்லைன்னு நிப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம நிறைய எவிடன்ஸோட பேசணும். இந்த இடத்துல நம்ம அந்த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டா ஆகணும். அத்தாரிட்டேரியன் கிடையாது, அடிக்கவோ திட்டவோ நான் சொல்லல, ஆனா அந்த ஃபர்மா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும், நான் உன்னோட பேரண்ட்டு, நான் தான் உன்னை இதுல இருந்து காப்பாத்தி கொண்டு வர போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம அவங்கள கவனிக்கணும் அண்ட் அவங்கள பேச வைக்கணும். தேவைப்பட்ட ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையும் கூட்டிட்டு போகணும்.
1: துரித உணவுகள் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷா நந்தினி அவர்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கரூர் மாவட்டத்தில் மாற்று திறனாளி மாணவர்கள் கல்வி உதவித்தொகை, அதுக்கப்புறம் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற tnsevi.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு விண்ணப்பிக்கலாம். அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கான இகேஒய்சி சிறப்பு முகாம் எல்லா வட்ட அலுவலக வளாகங்கள்லையும் இருக்கிற இசேவை மையங்கள்ல நாளைக்கு நடக்க இருக்கு. இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு வந்துருவோமா? தக்காளி 1 கிலோ ₹20, கத்திரிக்காய் அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 74, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 46, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌச்சோ 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கு 56, சேப்பங்கிழங்கு 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் 86, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 180, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை ₹4, கொய்யா 130, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை ₹100 இந்த விலைகள்ல கிடைக்குது. தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நியூஸ் ஆன் ஏர் செயலி எப்போதும் உங்களோடு.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.

0: கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: கேட்டிருக்கும் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம எப்படி நம்மளுக்கு மருத்துவ காப்பீடும் நாம வச்சிருக்கிற வாகனங்களுக்கு காப்பீடும் பண்ணிக்கிறோமோ அதே போலதான் பயிர்களுக்கும் காப்பீடு பண்றது அவசியம். அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப தெரியுமா, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு பத்தி சொல்லிருக்கிறாங்க திருச்சி வேளாண்மை உதவி இயக்குநர் புஷ்பா சிவகுமார் அவர்கள் நேரலையில. நீர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 0431-240-1, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேர்களினை கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி இதில் உரையாற்றுகிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசடோனியா நாட்டு அதிபர் கோர்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2ஆம் கட்டமாக மேசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமர் மிக்கோஸ்கியுடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் குப்பைகளை அகற்றும் பணிகளை காலக்கெடு நிர்ணயித்து முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை சேத்துப்பட்டு உயிரி எரிவாயு ஆலையை ஆய்வு செய்த அவர், குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை எரிவாயு மற்றும் உரமாக மாற்ற வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகளை சாலை அமைக்கவும் சிமெண்ட் ஆலைகளுக்கு எரிபொருளாக மாற்றவும் மாநகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 6 பயனாளிகளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் வழங்கினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொழிற்பயிற்சி பெற விரும்புவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் பயிற்சி பெற விரும்பும் மகளிருக்கு வயது வரம்பு இல்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாமக்கல், கொல்லிமலை, சேந்தமங்கலம், திருச்செங்கோடு ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27ஆம் ஆண்டிற்கான பயிற்சியாளர் நேரடி சேர்க்கை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்களது கல்விச் சான்றிதழ் மற்றும் புகைப்படங்களுடன் கல்வி நிறுவனங்களுக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம் என்றும், பெண்களுக்கு வயது வரம்பு இல்லை, ஆண்களுக்கு 40 வயது வரை மட்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயிற்சி முடித்தவர்களுக்கு முன்னணி தொழில் நிறுவனங்களில் ஓராண்டிற்கு உதவித்தொகையுடன் கூடிய ஒப்பந்த முறையில் தொழில் பழகுநராக பயில வாய்ப்பு உள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
1: சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் மலேசியாவின் ஜின்ஹான் லியாங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: துன்பம் தொலைந்தோட வந்தாயே, அன்பு வடிவான துர்காவே, நமஸ்தே.
2: ஞான வாழ்வுக்கு உரியவள் காளி, கலைகள் கொடுப்பதும் அவளே, செல்வமும் புகழும் கொடுப்பவள் அவளே, வீரத்துக்கும் போருக்கும் அவள்தான் நாயகி, தைரியமும் உத்வேகமும் தருபவள், அதர்மத்தை வேரறுக்க வருபவளும் காளி.
3: நாம் இன்று தரிசனம் செய்ய போகும் காளி திருவலஞ்சுடியில் அருள் செய்கிறாள். கிட்டத்தட்ட 8 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஆலயத்தில் நிறைய மரங்களும் அருளும் அமைதியும் சேர்ந்தே இருக்கிறது. நாங்கள் ஆலயம் சென்றபோது எங்களுக்கு அருள் செய்யும் விதமாக எங்கள் அர்ச்சனை தட்டில் ஆலய

0: மாநிலத்தின் மாமரத்திலிருந்து பழுத்த எலுமிச்சை அளவிலான சிறிய மாம்பழம் விழுந்தது எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்தது. திருவலஞ்சுடி என்றதும் கடல் நுரையால் தீண்டா திருமேனியாக தரிசனம் தரும் பிள்ளையார்தான் ஞாபகத்திற்கு வருவார். உலக புகழ் வாய்ந்த கல் பலகணி ஞாபகம் வரும். ஆனால் அம்பிகையின் சன்னதியில் வலதுபுறம் தரிசனம் தருபவள் அஷ்டபுஜ காளி. கலைநயம் நிறைந்த ஆலயத்தில் மரங்களும் நிறைய இருக்கிறது வளாகத்தில்.
1: அடடா, காளி பேரழகாயிருக்கிறாள். எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி மேகத்தின் கருமை வண்ணத்தில் சற்றே தலை சாய்த்திருக்கிறாள். காலில் சலங்கை, இடுப்பில் சிற்றாடை, வீரமும் அழகும் நிறைந்த விஷ்பூர முத்திரையோடு கனிவுடன் பூமியை நோக்கிய பார்வையில் தரிசனம் தருகிறாள். மஞ்சள் வண்ண பட்டுடுத்தி இருக்கிறாள். அவளின் சிகை அலங்காரமும் காதுகளில் குண்டலமும் கழுத்தில் சரப்பளியும் உதடுகளை தாண்டி இரு பக்கமும் தெரியும் கோரை பற்களும் சாந்தமும் தவழும் முகமும் கருணை வழியும் கண்களும் பார்த்து கொண்டே இருக்கலாம். ராஜராஜ சோழனின் மாமியார் குந்தனன் அமுதவல்லியார் இந்த அஷ்டபுஜ காளிக்கு நிறைய நிபந்தங்கள் வழங்கியிருக்கிறார்.
0: இந்த பேரழகு பெட்டகம்தான் சோழர்களுக்கு உத்தரவு கொடுக்கும் தெய்வமாக, வெற்றி தரும் தெய்வமாக இருந்திருக்கிறது. கல்வெட்டுக்கள் இந்த அஷ்டபுஜ காளியை ஏகவீரி, பிடாரி ஏகவீரி என்றும் சொல்கின்றன. சன்னதியில் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய தட்டுகளில் எலுமிச்சை விளக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். பயங்கரி அண்டங்கள் நொறுங்கும் அவளின் ஒவ்வொரு அசைவிலும். காண்பவை அத்தனையும் கபலீகரம் செய்யும் காலம் காளியின் காலடியில். அதோ சிவாச்சாரியார் வருகிறார். அவரிடம் கேட்கலாம் அஷ்டபுஜ காளியை பற்றி.
2: கபர்தீஸ்வர குருக்கள் திருவலஞ்சுழி ஸ்ரீ அஷ்டபுஜ மகாகாளி அம்பிகையின் சிறப்புகளை பற்றி சற்று சிந்திப்போமா? தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருவலஞ்சுழி என்ற இந்த திவ்யஸ்தலத்திலே மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற மூன்றாலும் சிறப்பு பெற்ற இத்திருத்தலத்தில் அருள்மிகு வாணி கமலாம்பிகா சமேத ஸ்வேதவிநாயக பெருமான், ஸ்ரீ பெரியநாயகி அம்பிகா சமேத கபர்தீஸ்வர சுவாமி மற்றும் பரிவார மூர்த்தங்களுடன் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார்கள். காவிரி தென்கரை தலங்களுக்குள் திருத்தலம் 25வது தலமாக விளங்குகிறது. இத்தலத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நக்கீர தேவநாயனார், அருணகிரிநாதர் மற்றும் பாணர், பரணர் முதலானோர் பாடல் பெற்ற திருத்தலமாகும். இத்தலத்தில் காவிரி நதியாகப்பட்டவள் இறைவனை வலமாக சுழித்து வழிபட்ட காரணத்தினால் திருவலஞ்சுழி என்ற காரண பெயர் இத்தலத்திற்கு வழங்கலாயிற்று. சக்தி ஆதிக்கமாக உள்ள பல தலங்களுக்குள் சக்திவனம் என்ற இத்திருத்தலத்தில் பார்வதி தேவியானவள் சடையுடன் கூடிய ஈசனை மனம் முடிக்க பல காலம் ஈசனை குறித்து தவம் இருந்தாள். அதனால் இந்த தலத்திற்கு ஆதியில் சக்திவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அம்பிகையின் தபசுக்கு இணங்க இறைவனும் சடையுடன் கபர்தீஸ்வர பெருமானாக காட்சி தந்து அம்பிகையை திருமணம் செய்து அருளினார். கோபேது துர்கா, யுத்தேது காளி, போகேது பவானி என்ற சிவாகம வசனத்தின்படி ஈசனால் அம்பிகையை கோபமுற்ற காலங்களில் துர்கையாகவும், யுத்த போர்க்காலங்களில் காளியாகவும், மகிழ்ச்சியான காலங்களில் பவானியாகவும் இருக்கும்படி பிரித்து அருளினார். அதன்படி சும்ப நிசும்பாதி அசுரர்களை போரிட்டு வதம் செய்த காளியானவள் தனக்கு நேரிட்ட ஹத்தி தோஷமானது நீங்கும் பொருட்டு ஈசனிடம் வென்றினாள். ஈசனும் காளியிடம் பூலோகம் சென்றடைந்து திருவலஞ்சுழி எனும் திவ்யதலத்தில் எழுந்தருளியுள்ள பார்க்கடல் அமுத நுரையினால் ஆன ஸ்ரீ வெள்ளை விநாயக பெருமானை முறைப்படி பூசித்து உனது தோஷத்தை நீக்கிக் கொள்வாயாக என அருளி செய்தார். அதன்படி ஸ்ரீ காளிகாம்பாள் இத்தலத்தில் வந்து ஜடாதீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ வெள்ளை விநாயக பெருமானை பூசித்து தனது பாபங்களை நீக்கிக் கொண்டதாக நமது

0: முன்னோர்கள் கூறிய வண்ணம் நாம் அறியலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம் சிறப்பு தொடர்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

ஸ்ரீ காளிகாம்பாள். இங்குள்ள அம்பாள் சன்னதியில் வலது புறத்தில் ஸ்ரீ அஷ்டபுஜ மகாகாளி என்ற திருநாமத்துடன் இருந்து அருள் பாலித்து வருகிறார். போர்க்காலங்களில் தோல்வியே காணாத மாமன்னன் ராஜராஜ சோழன் ஒவ்வொரு முறையும் போருக்கு செல்லும் போது இத்தலத்திற்கு வந்து வழிபட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவ்வாறாக சிறப்பு பெற்ற ஸ்ரீ அஷ்டபுஜ மகாகாளியானவள் எட்டு கரங்களுடன், வலதுபுறம் நான்கு கரங்களுடனும் இடதுபுறம் நான்கு கரங்களுடன் அமையப்பட்டு உள்ளது. வலதுபுறம் சூலம் ஏந்திய பாவனையுடன் உள்ள கரம், கோடாலி என்று சொல்லக்கூடிய மழு ஆயுதமும், குசலம் என்று சொல்லக்கூடிய உலக்கையையும், க்ஷுரிகம் என்று சொல்லக்கூடிய பிச்சுவா கத்தியையும் ஏந்தியவாறும், இடதுபுறத்திலே விஸ்மிதஹஸ்தம் எனும் ஆச்சரிய குறியனுடனும், நாகபாசம் என்று சொல்லக்கூடிய பாம்பு கயிறும், கண்டா என்று சொல்லக்கூடிய மணியையும், கபாலம் என்று சொல்லக்கூடிய மண்டை ஓடு, இவ்வாறாக அமையப்பட்ட எட்டு கரங்களுடன் கூடிய அஷ்டபுஜ மகாகாளி அன்னையானவள் பூதிருஷ்டி என்று சொல்லக்கூடிய கீழ்நோக்கிய பார்வையுடனும், சிரித்த முகபாவனையுடனும் வடக்கு நோக்கி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்.

0: நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். என் கணவர் பேர் முருகன், என் பேர் ராஜேஸ்வரி. திருக்கருகாவூர் கர்ப்பகம் பிரசாம்பிகை கோவில்ல சாமி கும்பிட்டு சுவாமி மலை முருகன் கோவில் போயிட்டு வளஞ்சுழி வெள்ளை விநாயகர் கோவில் வந்துட்டு சாமி கும்பிட்டு இங்க அஷ்டபுஜ மகா காளியம்மன் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு நிக்கிறோம். வேண்டுதல வச்சுட்டு புறப்படுறோம். அம்மன் வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், வேண்டுதலா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கையோட வந்திருக்கோம் கோயிலுக்கு. காளி என் காளி புரியுங்க.
1: இத்தலத்தில் விசேஷ தினங்களும் சிறப்பு நாட்களிலும் திரளான பக்தர்கள் வருகை தந்து தீபங்கள் ஏற்றி அவரவர்கள் வேண்டிய வரங்களை அடைந்து இன்புற்று செல்கிறார்கள். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலின் இணை கோயிலாகும். மேற்படி திருக்கோயிலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயிலின் நிர்வாகத்தினரால் மிகச்சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது.
2: காளியை பற்றி நிறைய தகவல்களை கேட்டோம். நிஜம்தான், காளி வேதங்களின் தாய். அவளை வணங்கித்தான் வேத வழிபாடுகளை தொடங்குவார்கள். அவளிடம் இருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து பக்தர்களை காப்பதற்காகத்தான்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கிய ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: வரும் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு சேலம் மாவட்டம் மேச்சேரி பத்ரகாளி அம்மனின் தரிசனத்திற்கு காத்திருங்கள். அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
1: கையை பிடித்து கரையேற்று துர்கா தேவி காப்பாற்று.
0: நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார்.
1: அம்மா கதி நீ என்றால் நினைத்த உடனே வந்திடுவாய், நிம்மதியை தந்திடுவாய்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to address NDA Parliamentary Party meeting at Parliament House this morning. President Draupadi Murmu to hold talks with the North Macedonian counterpart in Skopje today. 4 Indians killed and 1 critically injured in attack on commercial vessel near Odessa port in Ukraine. India condemns attack on the ship. West Bengal government hikes monthly pension for senior citizens, widows and specially abled persons in the state. US launches fresh strikes on Iran as President Donald Trump warns of massive retaliation. And PV Sindhu to lead India's challenge at the China Open badminton tournament beginning today. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:30. இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாவும் அமைதியாவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம். இது இதயராகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. இதய ராகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் உங்களுடைய விருப்ப பாடல்களை.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
7: வந்தாச்சு வந்தாச்சு.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: குழந்தைகளை கவனமா வளர்க்க வேண்டியது நிதர்சனமான உண்மைதான், பெற்றோர்களே கடமையின் கூட தான். ஆனா அதுக்காக குழந்தைங்களை பொத்தி பத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. வெளியில போய் மற்ற குழந்தைகளோட விளையாடும் போதுதான் விட்டு கொடுத்தனா என்ன, பொறாமை இல்லாத போட்டியை வளர்த்துக்க முடியும். குழந்தைங்களை தனிச்சு விடும்போதுதான் அவங்களோட பலமும் பலவீனமும் தெரிஞ்சுப்பாங்க. அதனால குழந்தைகளை தினமும் 1 மணி நேரமாவது மற்ற குழந்தைகளோட வெளியில போய் விளையாட அனுமதிப்போம். இணைந்திடுவோம் இதய ராகத்தோடு. நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க செந்தநீர்புரத்திலிருந்து ஆல்பர்ட், ஃபாத்திமா, வாரியங்காவல்லேருந்து மணிசேகர், கதிரவன் கொளஞ்சிநாதன், முத்தரசநல்லூர்லேருந்து கவின் சுந்தர் இவர்கள் விரும்பி கேட்டிருக்க பாடல் துணிவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
10: சட்டி புட்டா தாருமா, அட்டி புள்ள யாருமா,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: ஆடி மாச தள்ளுபடி ஆசைத்தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
6: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. அடுத்த பாடல் பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அவங்க விரும்பி கேட்ட பாடல்.

ஜூண்டுக்குன்னா அந்த சூட்டுக்குன்னா வந்தரு ஜூண்டுக்குன்னா இப்படி ஜோடு அந்த சூட்டுக்குன்னா வந்தரு.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். இதய ராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கன், சுந்தர்ராஜன், சேலத்திலிருந்து சித்ரா இவர்களோட விருப்ப பாடல் ஒலிக்கிறது. இட்லி கடை திரைப்படத்திலிருந்து

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு. திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் புஷ்பா சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். மேலும் 938-546-102-1 என்ற எண்களில் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் குரல் பதிவு செஞ்சு அனுப்பலாம்.
4: நேர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி.

0: சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்
3: தெரியாதனமாக அந்த வீட்டை கட்டி விட்டேன் சார் அப்படின்னு கவலைப்பட்டார் ஒருத்தர். என்னங்க விவரம்னு, அடுப்பங்கரை சரியில்லை, படுக்கை அறை சரியில்லை, வரவேற்பு அறை அதுவும் சரியா இல்லை, நான் நினச்ச மாதிரி அதுவும் அமையலை, இப்படி அடுக்கிட்டே போகிறார். ஏங்க முன்னாடி வரைபடமெல்லாம் போட்டு பார்த்து தானே கட்டினீங்க அப்படின்னேன். வரைபடத்தில் பார்க்குறப்போ சரியாக தான் தோணுச்சு, இப்போ நேரில் பார்க்குறப்போ தான் அது எங்கெங்கே இடைஞ்சல் இருக்குங்கிறது புரியுது அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள்லாம் இனிமேல் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்தாச்சு. அது என்ன வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா, அதுதான் உண்மையான தோற்றம். இது ஒரு புதிய தொழில்நுட்பம். நீங்கள் உங்கள் வீடு அல்லது சமையலறை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்ல வேண்டியது, எவ்வளவு நீளம் அகலம் உயரம் சுவருக்கு என்ன கலர் அடிக்கணும் எல்லாத்தையும் விவரமாக சொன்னதுக்கப்புறம் அதை அப்படியே கம்ப்யூட்டர் திரையில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாக நாம் பார்க்குறது மாதிரி இல்லை, முப்பரிமாண படமாக பார்க்கலாம். அதாவது 3D கிராஃபிக்கல் மாடலிங் சிஸ்டம், அதாவது முப்பரிமாண வரைபட முன்மாதிரி திட்டம். ஒரு தனி அறைக்குள்ளே நீங்கள் வந்து நுழைய வேண்டியது. கிராஃபிக்ஸ் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு பேர் இந்த ரூமுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கிற சமையல் அறை நிஜமாகவே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும். உங்கள் கையில் ஒரு ரிமோட்டை கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த சமையல் அறையை எந்த கோணத்தில் வேணும்னாலும் பார்க்கலாம். அதில் உள்ள கப்போர்டுகள் டிராயர்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கலாம், விளக்குகளை எரிய வைக்கலாம், சமையல் பாத்திரங்களை நகர்த்தலாம், ஜன்னல் கதவை திறக்கலாம் மூடலாம், சுவத்தில் இருக்கிற கலர் பிடிக்கலையா வேறு கலருக்கு மாற்றலாம், என்னென்ன மாறுதல் வேணுமோ அதையெல்லாம் செஞ்சு கண்ணால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ சமையல் அறையை கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி இது அமையலை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராது. நிஜத்தில் ஒன்றை செய்கிறதுக்கு முன்னாடி நிஜம் மாதிரியே அதை ஒரு தடவை உணர்ந்து பார்க்குறது இருக்குது பாருங்கள், அதுதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த தொழில்நுட்பம் சும்மா சமையலறை கட்டுறதுக்கு மட்டும்தான் உபயோகம்னு நினச்சிடாதீங்க. ஒரு கார் கம்பெனி புதுசாக ஒரு மாடல் கார் தயாரிக்கணும்னு வச்சுங்களேன், அதோட வடிவத்தை இப்படி இந்த 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அப்படி கொண்டுகிட்டு வந்து ஊழியர்களுக்கு போட்டு காட்டலாம், அவங்க அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கம்ப்யூட்டர் தன்கிட்ட இருக்கிற தகவல்களை இந்த VR சிஸ்டத்தில் உருவமாக மாற்றி அமைக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அந்த காரை சுற்றி வந்து பார்க்கலாம், உள்ளே உட்காந்து பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம், விபத்துக்கு உள்ளாக்கி கூட பார்க்கலாமா. இப்போல்லாம் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் தலைக்கவசம் மாதிரியே வந்தாச்சு. அதாவது தலையில் மாட்டிக்கிட்டு சுவிட்சை தட்டி விட்டாலே போதும், கண்களில் முப்பரிமாண காட்சிகள் தெரியும், காதுகள் அதுக்கான ஒலிகள் கேட்குறாப்புல இருக்கும், அப்புறம் மனுஷன் வந்து அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விமானம் ஓட்டி பார்க்குறது மாதிரியான நிகழ்ச்சின்னா நீங்கள் நிஜமாகவே பறக்கிறது மாதிரி உணர்வீங்க. அது மாதிரி கடலில் நீந்தலாம். இதுக்கான கம்ப்யூட்டர் டிஸ்க்குகள்லாம் வந்தாச்சு. இது ஒரு கம்ப்யூட்டர் விளையாட்டு. குழந்தைகள்லாம் இந்த ஹெல்மெட்டை வந்து தலையில் மாட்டிக்கிட்டு ஆகாயத்தில் பறக்கலாம், கடலுக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் புரட்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய வருங்கால மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட யோசனை கேட்டான். வரப்போகிற மனைவி சிவப்பாக இருக்கணும், நான் ஏதாவது சொன்னால் அதை செய்யணும், துணிமணிகள் எல்லாம் சுத்தமாக துவைக்கணும், அப்படிப்பட்ட மனைவி தேவை அப்படின்னு சொன்னான். உடனே கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து உடனே ஒரு பதில் வந்தது, சிவப்பு கலரில் ஒரு வாஷிங் மிஷினை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு.
0: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும்.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: இதயராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா, அப்புறம் அஸ்ஸாம்லிருந்து ஹரிஹரதாஸ். இவங்க விரும்பி கேட்ட பாடல் வாரிசு படத்திலிருந்து.

0: தொடர்வது
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். மக்களவையில் இன்று வர்த்தகம், தொழில்துறை, வேளாண், உழவர் நலன், உள்துறை, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, சமூக நீதி, அதிகாரமளித்தல் மற்றும் உள்துறை அமைச்சகங்கள் தொடர்பான கேள்விகள் இடம்பெறுகின்றன. துறை சார்ந்த அமைச்சர்கள் இதற்கு பதிலளிக்கின்றனர். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக நாளை திருப்பூர் வருகிறார். குடியரசுத் துணைத் தலைவரின் வருகையொட்டி அம்மாவட்டத்தில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு மணீஷ் உத்தரவிட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை நீரை பெற இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. முன்னதாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் வலியுறுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனைகள் இடம்பெற்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தலைமையில் வரும் செப்டம்பர் 11 தேதி நடைபெறவுள்ளது. இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கப் பெறாதவர்கள் மட்டும் இதில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 தேதி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: திருச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தோட்டக்கலை பயிர்களை காப்பீடு செய்ய ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் அறிவுறுத்தியுள்ளார். குறுவை, மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் அருகிலுள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் காப்பீடு செய்ய உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பிரதான கால்வாய் வழியாக இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அடுத்த மாதம் 5 தேதி வரை திறக்கப்படும் இந்த நீரின் மூலம் 25,250 ஏக்கர் பாசனப் பகுதிகளில் சிறப்பு நனைப்பிற்கும் மற்றும் குடிநீர் தேவைக்கும் இது வகை செய்யும். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் தேவிகா ஷிகா தாய்லாந்தின் பூசணனை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு பத்தி சொல்ல இருக்கிறாங்க திருச்சி வேளாண்மை உதவி இயக்குநர் புஷ்பா சிவகுமார் அவர்கள். நீர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்க 0431-240-101, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த மித்ரா அவர்கள்.
4: வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. பொதுவாக நம்ம வாகனங்களுக்கு ஒரு வாகன காப்பீடு செய்திருப்போம்.

0: ஆயுள் காப்பீடு செய்திருப்போம். பயிர் காப்பீடு, விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய பயிர் காப்பீடு குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் பயிர் காப்பீடு திருமதி புஷ்பா சிவகுமார் அவர்கள் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ நமக்கு பயிர் காப்பீடு பரவலாக விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பெற்று எல்லா பகுதிகளிலுமே பயிர் காப்பீடு எல்லாம் அதை இணைச்சிட்டு வர்றாங்க. பயிர் காப்பீடுன்னு சொல்லும் பொழுது விவசாயிகள் மனதில் நிறுத்த வேண்டிய அடிப்படை விஷயங்கள்னால் என்னென்னு சொல்லலாம்?
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மை துறையின் சார்பாக இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னா, இது வந்து 2016 வருஷத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்றது வந்து நமக்கு மத்திய அரசாங்கத்திலேருந்து அறிவித்து 2016 நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நமக்கு டூ வீலருக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுறோம், நமக்கு பர்சனலாக இன்சூரன்ஸ் பண்ணுறோம். இது நம்ம பண்ணுறது வந்து நம்மளுடைய இப்போ வாகனத்துக்கு ஏதாவது டேமேஜ் இருந்தாலோ இல்லை நம்மளுடைய சுயமாக வந்து ஏதோ டேமேஜ் இருந்தாலோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து அது இழப்பீட்டுத் தொகை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வருஷ வருஷம் வந்து நம்ம பயிர் காப்பீடு செஞ்சிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம பயிருக்கு வந்து லட்சக்கணக்கான ரூபா நம்ம செலவு பண்ணி பயிர்க்க விளைச்சல் நம்ம வந்து உண்டு பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் இயற்கை ஏற்பாடு, அதாவது பெரும் மழை வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ ஏதோ நம்மளுக்கு அடிப்படையாக நம்மளுக்கு பாதிக்கிறது வந்து விவசாயம் தான் பாதிக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஏதாவது விவசாயிகளுக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு அடிப்படையாக உதவணும், அவங்களுடைய இழப்பீட்டிலேருந்து அவங்கள இழப்புலேருந்து கொஞ்சம் மீட்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பயிர் காப்பீடுங்கிறத வந்து 2016 செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இது தோட்டக்கலை பயிர், உணவு தானிய பயிர் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா பயிர்களுக்குமே நம்ம வந்து அறிவிக்க செஞ்சுருக்கிறாங்க, வருஷ வருஷம் அறிவிக்க செய்வாங்க. அந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம பயிர் காப்பீடு செஞ்சுட்டு வரோம் சார்.
0: சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த வாகன காப்பீடு, தனிநபர் ஆயுள் காப்பீடெல்லாம் அந்த தனி நபருக்கு, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு அதை போய் நம்ம ஆஃபீஸில் கொடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த பணம் நம்ம கிடைக்குது. பயிர் காப்பீடில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன?
1: இப்போ இந்த பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு லட்சக்கணக்கான ஏக்கர்ஸில் நமக்கு வந்து பயிர் வந்து நம்ம சாகுபடி செய்கிறோம். இப்போ நெல்லுக்கு, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உணவு தானிய பயிர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க நெல் பயிர் தான் வரும் நம்மளுக்கு. இந்த நெற்பயிருக்கு வந்து நம்ம வருவாய் கிராமத்து அளவில் வந்து இதனுடைய இழப்பீடு வந்து நம்ம கணக்கீடு பண்ணுவோம் சார். இப்போ நம்ம தனிப்பட்ட விவசாயிக்கு வந்து நமக்கு இதில் பார்க்க முடியாது, வருவாய் கிராமத்து லெவலுக்கு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது ஆரம்ப காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மாநில அளவில் இருந்துச்சு, அப்புறம் அது குறைஞ்சி மாவட்ட அளவில் வந்துச்சு, அப்புறம் ஃபிர்கா அளவில் வந்துச்சு, அப்புறம் திரும்ப நம்மளுக்கு உணவு தட்டுப்பாடு இந்த மாதிரிலாம் வரதுனால வந்து நமக்கு திரும்ப நம்ம வருவாய் கிராமத்து அளவில் வந்து இழப்பீடு வந்து நம்ம வந்து கணக்கு எடுத்து நம்ம இழப்பீடு வந்து விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்
0: சார். வருவாய் கிராமத்துல
1: நெல் பயிருக்கு,
0: நெல் பயிருக்கு ஒரு காப்பீடு பண்ணியிருந்தாங்க. அந்த வருவாய் கிராமத்துல பாதிப்பு இருக்கணும்,
1: பாதிப்பு
0: சராசரியாக பெருவாரியான இடங்கள்ல பாதிப்பு.
1: அதாவது இழப்பீடை வந்து நம்ம 4 வகையா நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் சார். அதாவது பயிர் சாகுபடி செய்ய ஆரம்பிச்ச உடனே, இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயோ இல்லை அது ஒரு மாதத்துக்குள்ளே பயிர் முளைக்காமல் போனாலோ இல்லை அது ஒரு மாதத்துக்குள்ளே டேமேஜ் அந்த மாதிரி வந்தாலோ வந்து ஒரு இழப்பீடு வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது அந்த பகுதியில் இப்போ ஒரு 100 ஹெக்டர் விவசாயம் பண்ணுறாங்க, நெல் நடுறாங்கன்னு சொன்னால் மழை இல்லாமல் வறட்சியினால் வந்து வெறும் 20% 25% தான் சாகுபடி செய்கிறாங்க, மிச்சம் 75% சாகுபடி செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தடுக்கப்பட்ட விதைப்பு அப்படின்ற இனத்தின் கீழே வந்து, இல்லை விதைப்பு பொய்த்து போதல் அந்த மாதிரி ஒரு இனத்தின் கீழே வந்து நமக்கு வந்து இழப்பீடு வந்து 25% வந்து அந்த பயிர் காப்பீட்டு தொகை இருக்கு இல்லைங்களா, அதில் 25% வந்து நம்ம கொடுத்துருவாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு 10,000 ரூபா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்திலே வந்து உங்களுக்கு 2,500 ரூபா வந்து இழப்பீட்டு தொகையாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதோட கண்டிஷன் வந்து இதுதான் நமக்கு வந்து அந்த ஏரியாவில் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 100 ஏக்கர் சாகுபடி செய்வாங்க, வருஷ வருஷம் சாகுபடி செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 3 வருஷத்தோட சராசரியாக பரப்பை வந்து எடுத்துக்குவாங்க. இந்த வருஷத்தில் வந்து நமக்கு வறட்சினாலோ இல்லை வெள்ளனாலோ எதுனால வந்து நமக்கு வெறும் 20 ஏக்கர் தான் சாகுபடி செய்திருக்கிறோம் அப்படின்னு குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி வர நேரத்தில் வந்து நமக்கு தடுக்கப்பட்ட விதைப்பு அந்த இனத்தில் வந்து நமக்கு வந்து அந்த வருவாய் கிராமத்தை வந்து நம்ம எடுத்துக்குவோம். தடுக்கப்பட்ட விதைப்பு கிராமமாக நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து இழப்பீடு வந்து 25% காப்பீட்டு தொகையிலேருந்து 25% வந்து உடனடியாக கொடுத்து நமக்கு வந்து விவசாயிகளுக்கோட இழப்பீடு வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வழிவகை கொடுத்துருக்காங்க.
0: சரி, இது அடுத்த விதைப்பை வந்து

0: எடுக்கிறது ஒரு வழி. அடுத்தது
1: அடுத்தது வந்து இப்போ நடுவில் இப்போ பயிர் வந்து ஒரு பூக்கும் பருவத்தில் இருக்குது, அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரும், கடுமையான மழை வந்து இல்லை கடுமையான வெயில் அந்த மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இழப்பீடு வரும்போது வந்து அதை வந்து ஒரு 50% திடீர்னு ஒரு பூச்சி நோய் வருது. அப்போ அந்த கிராமத்திலே ஒரு 75% வந்து ஒரு பூச்சி நோய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி வந்தாலோ இல்லை பெரு வெள்ளம் அந்த மாதிரி திடீர்னு புயல் வரும், எப்போ நம்மளுக்கு புயல் வெள்ளம் வருதுன்னு தெரியாது, அந்த மாதிரி வந்துச்சுனாலும் அந்த கிராமத்தில் ஒரு 50% 50% பாதிச்சு அதனுடைய மகசூல் வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 40 மூட்டை வருது அப்படின்னு சொன்னால் ஒரு 20 மூட்டை தான் வரும். அந்த 50% இழப்பீடு மகசூல் வரக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கணக்கெடுத்து பல்வேறு துறையெல்லாம் சேர்ந்து எல்லாம் கணக்கெடுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இழப்பீடு வந்து கொடுக்கலாம் சார்.
0: நிச்சயமாக இந்த சூழலில் அதிகமாக இன்றைக்கு வந்து பேசுபொருளாக இருக்கக்கூடியது எல் நினோ. இந்த எல் நினோ அப்படிங்கிறதுனால நமக்கு மழை குறைவாக இருக்குது. ஜூன் மாதத்தில் மட்டுமே இந்த நம்ம தென்மேற்கு பருவமழையில் வந்து 40% வந்து குறைவாக பெய்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல் நினோ மூலமாக விவசாயத்தில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பை எப்படி பயிர் காப்பீடு மூலமாக தவிர்க்க முடியும் என்பது குறித்தும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வசந்த அழைப்பு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
9: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வசந்தாளி இப்போ நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். அன்பு நேயர்களே, உங்கள் நான் மித்ரா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள உதவும் பயிர் காப்பீடு குறித்து தான் திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் பயிர் காப்பீடு திருமதி புஷ்பா சிவகுமார் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆர்ஜே கண்மணி, ஏதாவது வாட்ஸ்அப்பில் கேள்விகள் கேட்டிருக்காங்களா நம்ம நேயர்கள்?
1: நாகராஜ் ஆனந்தபுரத்துல இருந்து, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு தனித்தனியாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க.
2: அந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி தனித்தனியாக ஏக்கருக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். ஒரு விவசாயி எத்தனை ஏக்கரில் வேணாலும் அவர் சாகுபடி செய்யலாம், அத்தனை ஏக்கருக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அவர் கட்டலாம். இதுக்காக தனியாக கிடையாது.
0: அவருக்கு எவ்வளோ எத்தனை ஏக்கர் கட்ட
2: வேண்டும், ஏக்கர் சாகுபடி செய்கிறாரோ, எத்தனை ஏக்கர் நடவுன்னுட்டு சாகுபடி செய்கிறாரோ அதுக்குள்ள இன்சூரன்ஸ் வந்து அவர் கட்டலாம்.
0: சரி, நம்ம எல்னினோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த எல்னினோ வருடத்தில் வந்து நமக்கு விவசாயத்தில் பெரிய அளவில் மழை குறைவான ஒரு பாதிப்பு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தேசிய அளவில் ஏறக்குறைய 112 மாவட்டங்களில் எல்னினோக்கான பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஆய்வுகள் மூலமாக கண்டறிஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம திருச்சி உட்பட 12 மாவட்டங்களில் அந்த எல்னினோ பாதிப்பு இருக்கும், மழை அளவில் அதே போல் விளைச்சலிலும் பாதிப்பு ஏற்படுத்திருக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த எல்னினோ அப்படிங்கிறது என்ன, இந்த எல்னினோ விவசாயத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்?
2: இப்போ சமீபகாலமாக நமக்கு இந்த எல்னினோன்றது ஒரு பேசப்படுற ஒரு தலைப்பாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு சாதாரணமான ஒரு இயல்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதான். 10 to 15 ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நடக்கும். அதாவது பசிபிக் பெருங்கடலில் வந்து அதனுடைய மேற்பரப்பு சூடாகி அது எந்தளவுக்கு காற்று எந்த திசையில் போகிறதோ அதை பொறுத்து வந்து இந்த எல்னினோன்ற எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை குறையும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தோம்னாக்க அந்த எல்னினோன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கடுமையான விளைவுகளை உண்டு பண்ணும்.
0: சூப்பர் எல்னினோன்னு
2: சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 150 வருஷத்துக்கு ஒரு பிறகு வந்து இப்போ இந்த மாதிரி வந்திருக்குதுங்களாம். இப்போ இந்த எல்னினோ இந்த வருஷத்தில் பார்த்தோம்னாக்க ஒண்ணுமே மழையே இல்லாம இருக்கும், பெரிய வறட்சி, கடுமையான வறட்சியா இருக்கும். அப்படி ரொம்ப நாளைக்கு நீண்ட மாதத்துக்கு வரைக்கும் மழை இல்லாம இருக்கும். அதனுடைய இடைவெளி வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதிகபட்ச வெப்பநிலையா இருக்கும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 45 எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. 45-48 அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அன்னைக்கு IMD வந்துட்டு இப்போ 26 மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்த மாவட்டத்தில் 3/4 மாவட்டம் வந்துருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் 26 மாவட்டத்தில் நம்ம திருச்சி மாவட்டமும் ஒன்று வருது. ஸோ இந்த பாதிப்பு வர்றதுனால என்ன கேட்டிங்கன்னா பருவ மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யாது, வறட்சியான நேரமாக இருக்கும், மழை பொழிவும் கம்மியாக இருக்கும், அதிகபட்ச வெப்பநிலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ வெப்பநிலை ஜாஸ்தியானுச்சுனாலே நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். தண்ணீர் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா நீண்ட இடைவெளி நாட்களில் மழை பெய்யாமல் போகலாம். இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், பயிரோட வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கும்.
0: கடந்த ஜூன் மாதத்திலேயே ஏறக்குறைய 40% பெய்ய வேண்டிய மழை அளவு குறைவாக பெஞ்சிருக்குன்னு IMD வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க.
2: 43% வந்து இப்போ கம்மியாக தான் மழை பெஞ்சிருக்குது தென்மேற்கு பருவமழையில் வந்துட்டு. இப்போ நம்ம நடவு செய்யக்கூடிய இப்போ பயிர் எல்லாமே வந்து இப்போ நம்ம ஜூலையில் வந்து நடவு நட்டுட்ருப்போம். ஜூலையில் நெல், குறுவை நெல் நடவு நட்டுட்ருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த எல்னினோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் to செப்டம்பர் மாதத்தில் வந்து இதனுடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இப்போ நடக்கூடிய நெற்பயிர்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் பருவத்துலேயோ இல்லை ஒரு தண்டு உருள்ற பருவம் அதனுடைய அந்த பருவத்தில் வந்து நம்மளுக்கு இருக்கும். பால் பிடிக்கிற பருவம், இது செட்டாகிற பருவம், சீட் செட்டாகிற பருவம் அந்த மாதிரி பருவத்தில் இருக்கும். ஸோ இப்போ அந்த நேரத்தில் ஒரு வறட்சின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பாதிப்பாகும். வறட்சின்னு வரும்போது வந்து அந்த செட்டாகிறது கம்மியாகும், மகசூல் குறையும், பூச்சி நோய் வந்து தாக்குறதுக்கு ரொம்ப அந்த நேரத்தில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய மகசூல் வந்து மொத்தமாக குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகளுக்கு வந்துட்டு.
0: அப்போ அந்த எல்னினோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த கரீஃப் பருவத்தில் விவசாயிகள் கண்டிப்பாக நமக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக பயிர் காப்பீடுங்கும் போது நமக்கு ரபி பற்றி அதிகமாக விவசாயிகள் விழிப்புணர்வு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன் கரீஃப் பருவத்தில் வந்து குறைவாக அந்த பயிர் காப்பீடில் இணைகிறாங்க?
2: அது பொதுவாக இப்போ கரீஃப் பருவத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேருடாம் தண்ணி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், June 12 வந்து நம்மளுக்கு திறந்து விட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அஷ்யூர்டு இரிகேஷன் பாசனம் இருக்கும் நம்மளுக்கு. அதனாலே விவசாயிகள் வந்து எங்களுக்கு நிறையா மகசூல் வந்துடும், தண்ணி இருக்குது அதனால எங்களுக்கு மகசூல் வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்து நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி கட்டாமல் இருந்திருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு காரிப் பருவத்தில் குறுவை நெல்லுக்கு அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயிர் காப்பீடோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்.

0: ஏன்னா மகசூல் வந்திருக்கும் போது நம்மளுக்கு இழப்பீடு ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த வருஷத்தில் வந்து இந்த எல்னினோன்னு ஒரு இது வரதுனால, அந்த இதை ஃபினாமினா வரதுனால நம்மளுக்கு பயிர் காப்பீடு செஞ்சிக்கிறது தான் நம்மளுடைய இழப்பீட்டிலேருந்து நம்மளுக்கு தவிக்கிறதுக்கும் நம்மளுடைய வருமானத்தை கொஞ்சம் நிலைநிறுத்துறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இது இருக்கும்.
1: நிச்சயமாக நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பயிர் காப்பீடு தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் 0431-246-101 அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பயிர் காப்பீடு தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். ஆர்ஜே கண்மணி, ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாட்ஸ்அப்பில்
2: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் திருவானக்கோவிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அரசு பயிர் காப்பீட்டு முறைக்கும் பொது காப்பீட்டு நிறுவனங்களில் பயிர் காப்பீடு பண்ணுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு
1: கேட்கலாம். பொதுவாக பொது காப்பீடு, அதே போல் தனியார் காப்பீடு நிறுவனங்களும் ஏராளமாக இருக்குது. இந்த பயிர் காப்பீடு வந்து தனியார் நிறுவனங்கள் அல்லது தனிப்பட்ட நிறுவனங்கள் ஏதாவது அவங்களுக்கு மட்டும்தான் அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா?
0: இப்போது நம்ம அரசாங்கத்தில் வந்து பயிர் காப்பீடில் வந்து இதை நம்ம மாநில அளவில் வந்து இந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனங்கள் மூலமாக எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர்லாம் விட்டு நம்ம அதை வந்து அரசு அங்கீகாரம் கொடுத்து நம்ம பயிர் காப்பீட்டு நிறுவனங்களை வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம், அது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பங்கு, மாவட்ட தமிழ்நாடு மாநிலத்தோட பங்கு, மாநிலம் மத்திய அரசாங்கத்தோட பங்கு, இந்த ரெண்டும் வந்து ப்ரீமியத்தில் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்கும் சார். இப்போ நெல்லுக்கே எடுத்துட்டின்னு வச்சுங்களேன், மொத்த பயிர் காப்பீட்டு தொகையில் 2.22% வந்து அப்ரூவ்டு வேல்யூ. இப்போ இதில் 2% மட்டும் விவசாயிகள் வந்து இந்த குறுவை நெல்லுக்கு கட்டினா போதும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 2% ப்ரீமிய தொகையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரிசமமாக பங்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகள் சார்பாக வந்து கட்டிடுவாங்க. இதுவே ரபி பருவத்தில் பார்த்தீங்கன்னா 1.5% வந்து விவசாயிகள் கட்டினா போகும், மிச்சம் இருக்கிற 3/4% வந்து அரசாங்கமே கட்டிடும், விவசாயிகளுக்காக அரசாங்கம் கட்டிடும். பட் தனிப்பட்ட நபரில் எப்படி கட்டும் போது இந்த அரசாங்கம் கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதில் நமக்கு இழப்பீடு இதெல்லாம் வந்துச்சுன்னா இதில் ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் உட்பட்டு என்ன இருக்கோ அந்த இது கிடைக்கும். தனிப்பட்ட நபரில் வரும்போது கம்பெனி என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அந்த இது தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரி, அதாவது இந்த அரசு மூலமாக, அதுவும் குறிப்பாக வேளாண்மை துறை மூலமாக இந்த பயிர் காப்பீடு செய்து கொள்ளும்போது ஃபாலோஅப், அது என்ன நம்முடைய பாலிசிக்கான தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த கரீஃப் பருவத்துக்கு எந்தெந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு இருக்குது, அது எத்தனாம் தேதிக்குள்ளே இறுதி தேதி என்ன, எவ்வளவு தொகை கட்டணும், இது மாதிரி ஏராளமான தகவலை நம்ம பேச இருக்கிறோம். நேர்களே கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வசந்த அழைப்பு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
2: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். உங்கள் நான் மித்ரா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள உதவும் பயிர் காப்பீடு குறித்து தான் திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் திருமதி புஷ்பா சிவகுமார் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: நான் நவலூர் குட்டப்புட்டு வில்லேஜ்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க.
1: பயிர் காப்பீடு திட்டம் வந்து பொதுவா நம்ம விவசாயம் பண்றோம், பயிர் காப்பீடும் பண்றோம். அந்த மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் லெவல்ல போய் நாங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இழப்பீடு தரோம்ட்டு. அது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, எந்த அந்த வில்லேஜ்ல இருக்க விவசாயிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்றது இல்லை சொன்ன. ரெண்டாவது வந்து இது இந்த மேக்சிமம் காவேரி கரை இந்த தண்ணி பாயுதுங்களா, அந்த ஏரியாவில மட்டும்தான் கவர் பண்றாங்க அந்த இழப்பீடு. இந்த கிணற்று பாசன ஏரியாவில பொதுவா அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுத்து செக் பண்றது இல்லை, ஆய்வும் பண்றது இல்லை மாதிரி பொதுவா மக்களுடைய கருத்து இருக்கு.
0: கேட்கலாம் கேட்கலாம். இப்போ பொதுவாக அந்தந்த ஒரு கிராமங்களுக்கு போகும்பொழுது அந்த ஊரை சார்ந்த விவசாயிகளையும் அழைச்சி கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த ஆய்வு நடக்குமா, இல்லை அது எந்த ஆய்வு எப்படி நடத்துறீங்க?
2: இப்போ இந்த பயிர் காப்பீடு இழப்பீடு எப்படி நம்ம இது பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு கிராமம் வருவாய் கிராமம் நெல்லை பொறுத்த வரைக்கும் வருவாய் கிராமத்தில் அவ்வளோதான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த வருவாய் கிராமத்தில் வந்து மகசூலை வந்து நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பயிர் அறுவடை பரிசோதனைன்னு இருக்கு. ஒரு ஒரு வருவாய் கிராமத்துக்கும் நாலு இடத்துல பயிர் அறுவடை பரிசோதனை வந்து பண்ணணும். இப்போ இது புள்ளியியல் துறை மூலமாக வந்து அதுக்குன்னு ஒரு ரேண்டம் நம்பர்லாம் கொடுத்து அந்த சர்வே நம்பர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் அந்த ஒரு வருவாய் கிராமத்தில் நாலு இடத்துல செலக்ட் பண்ணி அந்த விவசாயியோட வயலில் தான் போய் பண்ணுறோம் நாங்கள். அந்த விவசாயிக்கு அறி சொல்லிட்டு அந்த விவசாயிகிட்ட இருந்து தான் நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம்.
0: அந்த ஆய்வில் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க?
2: இப்போ அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அந்த வயலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வேளாண்மை துறையிலேருந்து உதவி வேளாண்மை அலுவலர் போவார், புள்ளியியல் துறையில் போவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து போவாங்க. போயிட்டு இந்த வயலில் இந்த சர்வே நம்பரில் இந்த வயல் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வயலில் என்னெல்லாம் அவங்க வந்து சாகுபடிக்காக என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறாங்க, விதை எவ்வளோ போடுறாங்க, உரம் எவ்வளோ போடுறாங்க, இந்த மாதிரிலாம் விவசாயிகிட்ட கேட்டு தான் நம்ம வந்து அந்த படிவம் ஒன்றுன்றதை வந்து நிரப்பி அனுப்புவோம். ஸோ இப்போ அந்த விவசாயியோட வயலில் அறுவடைக்கு போகும்போதும் வந்து புள்ளியியல் துறையும் வருவாங்க, வேளாண்மை துறையிலேருந்து உதவி வேளாண்மை அலுவலர் வருவார், அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கண்டிப்பாக வருவாங்க. அறுவடைக்கு வந்து அவங்க முன்னால் தான் நடக்கணும். இப்போ இதுவே வந்து ஒரு முன் தேர்வுன்னு சொல்லிட்டும் பண்ணுவாங்க.

0: இப்போ சில விவசாய வருவாய் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அசைன்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிஎஸ்ஐ அதாவது புள்ளியியல் அலுவலர் வருவார், இல்லை புள்ளியியல் துறையிலேருந்து உதவி இயக்குனர் வருவாங்க, இல்லை வேளாண்மைத்துறை உதவி இயக்குனர், இல்லை துணை இயக்குனர், அந்த லெவலில் கூட நம்மளுக்கு வந்து ப்ரீ அசைன்டாக நடக்கும். அவங்க முன்னால் வந்து அறுவடை பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி அந்த இடத்துலயே வந்து அந்த இடத்த செலக்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு வயல் மொத்தமும் நம்ம அறுவடை பண்ண மாட்டோம். இப்ப நெல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 5 மீட்டருக்கு 5 மீட்டர் எந்த இடத்துல எடுக்கணும் அப்படிங்கறதுக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த முறையெல்லாம் பின்பற்றி தான் வந்து அந்த வயல்ல அறுவடை செய்யணும். அறுவடை செஞ்சு அதே இடத்துலயே வந்து இதுக்கு இப்ப தனியா ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிராப் கட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆப் சிசி ஆப்னு ஒன்று இருக்கு. அந்த ஆப்பில் வச்சு தான் அதே இடத்துலையே தான் வந்து ஃபோட்டோவும் அதிலே ஆப்லேயே இன்பில்ட்டாக ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ எடுத்து தான் அந்த இடத்துல எவ்வளோ அறுவடையான மகசூல் வருது அப்படிங்கிறத அந்த எடையோட சேர்த்து அந்த ஆப்பில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து இந்த 3 பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க எல்லாருமே அந்த ஃபார்மில் வந்து கழித்து போடணும். அந்த அறுவடை இப்போ 10 கிலோ தான் வந்துச்சு இந்த வயல்லேருந்து 5 மீட்டருக்கு 5 மீட்டரில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னால் தான் அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணி அதை ஆப்பில் தான் போடுவாங்க. இந்த ஆப்பில் போடுற ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் போர்ட்டல் இருக்குது, தேசிய வேளாண்மை பயிர் காப்பீட்டு தளம் அந்த தளத்தில் வந்து வர போர்ட்டலில் போய் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போய் ஃபெச் ஆகிடும். இப்போ இங்கே 10 கிலோ நீங்கள் போனோம்னா போர்ட்டலில் வந்து அது அப்படியே 10 கிலோன்னு போய் நிற்கும். அப்புறம் ஒரு நெல்லுக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க 6 நாளைக்கு அதை காய வைக்கணும், ஒரு 2 கிலோ எடுத்து காய வைப்பாங்க. காய வச்சு எடுத்து கடைசியாக என்ன எடை வருது அப்படிங்கிறத நம்ம மகசூலாக வந்து கொண்டு வருவோம். அதையுமே வந்து இவங்க 3 பேர்த்துக்கு முன்னால் தான் அந்த எடை எடுக்கணும், எடுத்து அதையுமே வந்து அந்த ஆப்பில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்.
1: அப்போ ஒரு பகுதியில் அதுவும் குறிப்பாக அந்த வருவாய் கிராமத்தில் ஒரு மகசூல் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக ரொம்ப துல்லியமாக செய்யப்படுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக ஒரு ஏதோ ஒரு வயலில் போய் எடுக்காம ஒரு ரேண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம வாய்ப்பாக ஒரு 4 இடத்துல எடுக்கும் பொழுது ஒரு சராசரியான ஒரு இழப்பீட தெரிந்து கொள்ள முடியும்.
0: கண்டிப்பாக விவசாயி முன்னால் தான் வந்து நாங்கள் இந்த அறுவடை வந்து பண்ணுறோம். அந்த விவசாயி வந்தாலும் சரி, இல்லை எத்தனை விவசாயிகள் அந்த பகுதியிலேருந்து அவங்க வந்தாலும் சரி, அவங்க முன்னால் வச்சு தான் நம்ம வந்து அறுவடை வந்து நம்ம பண்ணிருப்போம்.
1: சரி, அவர் கேட்ட 2வது கேள்வி வந்து அந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான ஒரு இழப்பீடு எண்ணிக்கை வந்துடுது, ஆனால் எங்களை கிணற்று பாசனத்தில் பாதிக்கப்படும் போது இழப்பீடு குறைவாக வருதுன்னு சொல்கிறாங்க, அதற்கான என்ன விஷயம்?
0: இது வரைக்கும் அப்படி ஒன்றும் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லை. யாருக்கு மகசூல் நம்ம அடிப்படையில் தான் கொடுக்குறோம். 1000 கிலோ வரக்கூடிய இடத்துல ஒரு 500 கிலோ வந்திருக்குன்னு சொன்னால் அந்த 500 கிலோ இழப்பீடு. ஸோ அதனுடைய லாஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வருவாய் கிராமத்துக்கும் இந்த மாதிரி நாங்கள் பயிர் அறுவடை பரிசோதனை பண்ணி அந்த பயிர் அறுவடை பரிசோதனையோட மகசூலை வந்து கடைசியாக உள்ள ஒரு 4 வருஷத்தோட 3 வருஷத்தோட ஆவரேஜ் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டுக்குள்ள லாஸ் எவ்வளவு. ஸோ ஒரு வருவாய் கிராமத்துக்கு வித்தியாசப்படும். இந்த கிராமத்தில் 10% லாஸ் இருக்கும், அங்கே ஒரு 15% இருக்கும். அந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மாறும். இது காவிரி கரை ஓரம் அப்படின்ட்டு எல்லாம்
1: நீர் ஆதாரத்தை வைத்து பயிர் காப்பீடு செய்வது
0: அந்த மாதிரி இல்லை.
1: அவருக்கு இழப்பீடு இருந்தால் மகசூலில் இழப்பு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இழப்பீடு கிடைக்கும்.
0: கண்டிப்பாக.
1: இன்னொரு நேரும் இணைகிறார், வணக்கம். ஐயா இனிப்பில் இருக்கீங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார், நான் திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதி திண்ணியம்
1: வில்லேஜ். சொல்லுங்க.
2: என் பேர் சுரேஷ்குமார் சார். நேரடி நெல் விதைப்புக்கும் இது காப்பீடு உண்டா சார்?
1: கேட்கலாம்
0: பண்ணலாங்க சார், நமக்கு நெல் சாகுபடி மட்டும்தான், அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம்.
1: சரி, அதாவது நேரடி நெல் விதைப்பு அல்லது ஏன்னா இப்போ அவர் கேட்க வேண்டிய கேள்விக்கான ஒரு காரணம் என்னென்னா மழை குறைவாக இருக்கலாம், நிறைய பேர் நேரடி விதைப்புக்கு போகலாமான்னு திட்டமிடுறாங்க. ஸோ நேரடி விதைப்புக்கு திட்டமிடக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே பயிர் காப்பீடு செய்யலாம். கண்மணி, ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாட்ஸ்அப்பில்
3: புலவன்காடு மாரியப்பன், இவர் குறுவை பட்டத்துக்கு காப்பீடு பண்ணிட்டு வராரு, ஆனால் சம்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி குறுவைக்கு கிடைக்கிறதுலையே காரணம் என்ன?
1: அப்படி ஏதாவது கரீஃப் அல்லது ரபி பருவத்துக்கு பயிர் காப்பீடுடைய தொகையை வித்தியாசம் இருக்குங்களா?
0: இல்லை, அந்த மாதிரி தொகை வித்தியாசம்லாம் இல்லை. இப்போ குறுவைக்குமே நெல்லோட காப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 39,300 ரூபா, அதே தொகை தான் வந்து நம்மளுக்கு சம்பாவுக்குமே வருது. அந்த காப்பீட்டு தொகையில் எந்த ஒரு வித்தியாசமும் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு.
1: சரி, அந்த கரீஃபிலேயோ ரபிலேயோ வரக்கூடிய இழப்பீடு மகசூல் பாதிப்பு அடிப்படையில் வைத்து தான் அந்த பயிர் காப்பீடு கொடுக்குறோம். இந்த பயிர் காப்பீடு நம்ம செய்யணும்னு நினச்சா என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் தேவைப்படும், அதை குறித்தெல்லாம் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு

0: தாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: 11,138 ரூபா. நான் சொல்றது எல்லாமே ஏக்கருக்கு.
1: ஏக்கருக்கு சரி,
0: 11,138 ரூபா. அதனுடைய பிரிமிய தொகை வந்து 557 ரூபா. இது வந்து ஆகஸ்ட் 31 கட்டிடணும் சார் இந்த பிரிமிய தொகையை வந்துட்டு விவசாயிகள் வந்து.
1: சரி, அதுவும் குறிப்பாக இப்ப இன்னும் ஒரு ஜூலை மாதத்துடைய ஒரு இறுதி வாரங்கள்ல இருக்கிறோம். கண்டிப்பாக ஜூலை 39 முன்பாக கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காம முன்னாடியே போய் அந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைஞ்சு கொள்ளலாம். மேடம், இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இணையணும்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் ஒரு விவசாயிக்கு தேவை?
0: இப்போ விவசாயிகள் வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய ஆவணங்கள் என்னென்னா, அவங்க சாகுபடி செஞ்சுருக்கிற பயிருக்கான அடங்கல், அதை வந்து கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட வந்து அடங்கல் வந்து வாங்கிக்கலாம். அந்த அடங்கல் ஒன்று வாங்கிக்கணும். அந்த அடங்கல் வாங்கும் போது தெளிவாக கொஞ்சம் வாங்க சொல்லணும், எந்த சர்வே நம்பரில் சாகுபடி செஞ்சுருக்காங்க, எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்லிக்கணும். குத்தகை தராராக இருந்தால் இந்த நிலத்தோட இந்த சொந்தக்காரோட நிலத்தில் இவர் வந்து சாகுபடி செய்கிறார் அப்படின்ற விவரமும் எழுதி அதில் வாங்கிக்கணும் இதில் அடங்கலில். அப்புறம் ஆதாரோட அட்டை அதனுடைய நகல் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்புக்கு, அது வங்கி கணக்கு புத்தகத்தில் வந்து ஆதார் எண் இணைச்சிருக்கணும், இகேஒய்சி வந்து பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு இது கண்டிப்பாக வந்து வங்கி கணக்கு புத்தகத்தில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நாளைக்கு கிளைம் வரும்போது வந்து அந்த இது வந்து, ஏன்னா டைரெக்டாக தான் கிளைம் வந்து ஈஸியஸாக தான் போகுது, நேரடியாக தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த கணக்குக்கு மட்டும்தான் போகும், இல்லைன்னு சொன்னாக்கா அது பெண்டிங்லன்னு சொல்லிட்டு விழுந்துடும். அதனால் இந்த வங்கி கணக்கு வந்து கரெக்டான கணக்கை கொடுக்கணும், கணக்கு புத்தகத்தோட முதல் நகல் மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் முன்மொழிவு படிவோம், விண்ணப்ப படிவோம், இதெல்லாம் வந்து நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுற இடத்துலே அவங்க வந்து கொடுத்து பண்ணிடுவாங்க.
1: இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் எந்தெந்த அலுவலகங்களில் போனால் நம்ம பதிவு செய்து கொள்ள முடியும்?
0: பொதுவாக வந்து லோன் வாங்குறவங்க, லோன் வாங்குகிறாங்க, கடன் வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து சொசைட்டியில் போய் பண்ணலாம். அது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டியில் லோன் வாங்குறவங்க அங்கேயே பண்ணிக்கலாம், இல்லை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் லோன் வாங்குறவங்க அங்கேயே பண்ணிக்கலாம். இது இல்லாமல் லோன் வாங்காத விவசாயிகள் வந்துட்டு பொது சேவை மையம்னு இருக்குது, அங்கே போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்க வந்து பண்ணிக்கலாம், பயிர் காப்பீடு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பொது சேவை மையத்தில் பண்ணும்போது ரசீது கொடுப்பாங்க, அந்த ரசீதில் வந்து அவங்க அதே இடத்துலையே கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், அந்த அவங்களோட பேரில் இருக்கா, அந்த நிலம் அவங்க பேரில் இருக்கா, அதே மாதிரி அவங்களுடைய கிராமம், ஏன்னா ஒரே கிராமத்தோட பேர் வந்து நிறைய இடத்துல மாறி மாறி அதே பேர் வரும், வேற வேற பிற்காலெல்லாம் வரும், அதனால கிராமத்தோட பேர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அங்கேயே செக் பண்ணிக்கணும். தவறுகள் ஏதாவது இருந்துச்சுனாலும் ஒரு 1 வீக்குள்ளே தான், 1 வாரத்துக்குள்ளே இதை வந்து சரி பண்ணிக்கணும். அப்போ போர்ட்டலில் சொல்லி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பொது சேவை மையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாக்கா என்னுடைய பேர் தப்பாக இருக்குது, அந்த ஊர் தப்பாக இருக்குது, ஃபிர்கா தப்பாக இருக்குது, இல்லை மாவட்டம் தப்பாக இருக்குது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எந்த தவறுகள் இருந்தாலும் 1 வாரத்துக்குள்ளே சரி பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்புறம் போர்ட்டல் வந்து சரி பண்ண முடியாமல் போயிடும், அவங்களுக்கு இழப்பீடு கிடைக்கிறதுல கிடைக்காம கூட போகலாம்.
1: சரி, பொதுவாக இந்த வங்கியில் அல்லது கூட்டுறவு அங்காடிகளில் நம்ம வந்து சொசைட்டியில் போய் நம்ம லோன் வாங்கின விவசாயிகள் வந்து அந்த பயிர் காப்பீடு தொடர்பான விஷயங்களை என்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்?
0: இப்போ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி பயிர் காப்பீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடணும். அவங்க வந்துட்டு சொல்லிட்டாக்க அவங்களே வந்து அந்த பயிர் காப்பீட்டு தொகையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு அவங்க வந்து அந்த பேர் வந்து சேர்த்துருவாங்க. சப்போஸ் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா தான் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்லணும். பொதுவாக வந்து அவங்க சொல்லணும் போயிட்டு சொசைட்டியில் ஆப்ட் அவுட்ன்ற இப்போ ஒரு இது ஒரு கொடுத்துருக்குறாங்க, அதாவது விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை விவசாயிகள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை வந்து அவங்களுக்கு சொல்லிடணும்.
1: கூட்டுறவு சங்கத்தில் போய் இந்த என்னுடைய பெயருக்கு இந்த நெல் பயிர் காப்பீடு செய்யுங்க,
0: பயிர் காப்பீடு செல்லணும். அதே மாதிரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலேயும் வந்து அந்த பயிர் காப்பீட்டு தொகை செலுத்த வேண்டிய கடைசி நாள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் 1 வாரத்துக்கு முன்னால் அவங்க யார்கிட்டெல்லாம் அமௌண்ட் வந்து செலுத்தியிருக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து அக்கௌண்ட்ல இருந்து பிடிச்சிடணும். அதுதான் வந்து நமக்கு கைட்லைன்ஸ்ல கொடுத்துருக்கிறது 1 வாரத்துக்கு முன்னால வரைக்கும்.
1: அதாவது நம்ம பயிர் காப்பீடுக்குரிய பிரீமியம் தொகை கட்டும் பொழுது அந்த ரசீதில் பெயர் விவரம் மற்ற சர்வே நம்பர் இதெல்லாம் சரியாக இருக்காங்கிறத பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த லோன் வாங்கினவங்க கடன் உதவி வாங்கினவங்களும் எனக்கு விருப்பம் இருக்குங்கிறத தெரியப்படுத்தும் பொழுது முழுமையாக இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும். நேர்களே கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வசந்த அழைப்பு.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: பசந்தலை இப்போ நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பயிர் காப்பீடு குறித்து தான் ஏராளமான தகவல்களை பேசிகிட்டு இருக்கோம். திருச்சி வேளாண்மை உதவி இயக்குனர் திருப்தி புஷ்பா சிவகுமார் அவர்கள்ட்ட. மேடம், இந்த கரீஃப் பருவத்தில் நெல்லுக்கான பயிர் காப்பீடு பற்றி சொன்னீங்க. என்னென்ன பயிர்களுக்கு இந்த கரீஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள முடியும்?
1: இந்த கரீஃப் பருவத்தில் சார், இப்போ நம்ம குறுவ நெல்லுக்கு வந்து பண்ணலாம். இப்போ அதோட காப்பீட்டு தொகைன்னு பார்த்தீங்கன்னா 39,300 ரூபாய். அதுக்கு நம்ம விவசாயிகள் கட்ட வேண்டிய பிரீமிய தொகை வந்து 786 ரூபாய் கட்டணும். அதுவும் இப்போ July 31, 2026 இந்த July 31 கட் ஆஃப் டேட்டு, அதுக்குள்ளே கட்டிடணும். அதே மாதிரியே நிலக்கடலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 33,900 ரூபாய் காப்பீட்டு தொகை, அதனுடைய பிரீமிய தொகை வந்து 678 ரூபாங்க சார். சோளத்துக்கு வந்து 17,050 ரூபாய், பிரீமிய தொகை 341 ரூபா. இந்த ரெண்டு பயிருக்கும் 16/9/2026, அதாவது செப்டம்பர் 16 அது வந்து கட்டிடணும். அப்புறம் பருத்தி

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின்

0: இது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: வசந்த எழுப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். அன்பு நேர்களே, உங்கள் நான் மித்ரா பேசிகிட்ருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் காப்பீடு தொடர்பாக தான் பேசிகிட்டு இருக்கோம். மேடம், பொதுவாக நமக்கு திருச்சி மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது மானாவாரி பகுதிகளும் இருக்குது, குறிப்பாக இந்த மணப்பாறை மருங்கபுரி பகுதிகளெல்லாம் மானாவாரி பயிர் சாகுபடி செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம திருச்சி மாவட்டத்தில் மானாவாரி பயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மணப்பாறை மருங்கபுரி பகுதிகளில் நமக்கு வந்து பயிர் காப்பீடு செய்தவர்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருக்குங்களா?
1: கண்டிப்பாங்க சார். அது இழப்பீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரீஃப் பருவத்துக்கு நம்மளுக்கு இழப்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சார் வருங்க சார். ஏன்னா நம்மளுக்கு பயிர் காப்பீடு செய்கிற விவசாயிகளோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி தொகையும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் அஷ்யூர்டு இரிகேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு மகசூல் இழப்பு வந்து கரீஃபில் இது வரைக்கும் இருந்தது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ 24-25 பார்த்திங்கன்னா கரீஃப் பருவத்தில் வந்து வெறும் 117,000 அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. இதுவே வந்து நம்மளுக்கு சம்பா பருவம் வருது இல்லைங்களா, அந்த சம்பா பருவத்துக்கு வரும்போது நம்மளுக்கு நெல், சம்பா நெல்லுக்கு மக்காச்சோளம் பருத்தி இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்மளுக்கு கிளைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும்.
0: என்ன காரணம்னா பயிர் பரப்பளவும் அப்போ அதிகமாக
1: பரப்பளவு ஜாஸ்தியாக இருக்கும். மக்கள் வந்து இது விவசாயிகள் வந்து பயிர் காப்பீடு செய்கிற விவசாயிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இழப்பீடு வந்து ஜாஸ்தியாக வருங்க சார். இப்போ 24-25 பார்த்தோம்னாக்க நெல்லில் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து 174,000 சார் இழப்பீடு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதில் அதிகப்படியாக நமக்கு பார்த்தோம்னா மருங்காபுரி வட்டாரத்துலலாம் 16,00,000 வந்திருக்கு. அதாவது இந்த மாவட்டங்கள்
0: மானாவாரி
1: பகுதி,
0: வறட்சி பகுதி,
1: வறட்சி பகுதி அந்த மாதிரி சொல்லலாம். மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா 800,000 வந்திருக்கு. தொட்டியம் 900,000 வந்திருக்கு. மருங்காபுரி தான் இருக்கிறதுல ஜாஸ்திங்க சார். அப்புறம் மக்காச்சோளத்துலலாம் பார்த்தோம்னாக்க மக்காச்சோளம் வந்து நம்மளுக்கு மன்னச்சோளூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 93,00,000 வந்திருக்கு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3,18,000 வந்திருக்குங்க சார் மக்காச்சோளத்துக்கு.
0: அதாவது குறிப்பாக மானாவாரி பகுதி, மழையை நம்பி இருக்கக்கூடிய பகுதி, இல்லை வறட்சி பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக பயிர் காப்பீடு செய்யும்.
1: கண்டிப்பாக செஞ்சவங்களுக்கு மக்காச்சோளத்துலலாம் நிறைய வந்திருக்கு. மன்னச்சோளம்லாம் 93,00,000 வந்திருக்கு. தொட்டியம் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா 89,00,000 வந்து மக்காச்சோளத்துக்குலாம் வந்திருக்குது.
0: இப்போ நம்ம கரீஃப் பருவத்துக்கான பயிர் காப்பீடு நெல் பருத்திலாம் சொன்னோம். நமக்கு வந்து ரபி பருவத்தில் இன்னும் பரப்பளவு அதிகரிக்கும், மழையும் இருக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ ரபி பருவத்தில் எந்தெந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ள முடியும்?
1: ரபி பருவத்தில் வந்து சம்பா நெல்லுக்கு பண்ணலாங்க சார், மக்காச்சோளம் பண்ணலாம், பருத்தி பண்ணலாங்க சார். மூணு பயிர்களுக்கும் நம்ம வந்து பண்ணலாம்.
0: பிரதான பயிர்.
1: ஆமாங்க சார், இதுதான் பிரதான பயிரில் வந்து பண்ணுறது.
0: சரி,
1: இப்போ நெல்லுக்கு பார்த்தோம்னாக்க அதனுடைய பிரீமியத்து பிரீமிய தொகை வந்து ஒரே இது தான் சார், 39,300 காப்பீட்டு தொகை ஒன்றே தான். அவங்க கட்டக்கூடிய பிரீமியம் மட்டும் குறையும், 590 வந்து கொடுக்குறோம். மக்காச்சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா 33,300 தான், அதே தான் பிரீமிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா 500 வருது. பருத்திக்கு வந்து 597 சார் ஒரு ஏக்கருக்கு பிரீமிய தொகை வந்துட்டு நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம்.
0: சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக பயிர் காப்பீடு அப்படின்னு

0: சொல்லும் பொழுது எனக்கு நான் வந்து பணமெல்லாம் கட்டிட்டேன், ஆனால் எனக்கு வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு, இல்லை எனக்கு பற்றின தகவலே இல்லை அப்படிங்கிற சில பிரச்சனைகளையும் விவசாயிகள் எதிர்கொள்கிறாங்க. அப்போ நம்ம எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினா பயிர் காப்பீடு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையான அந்த இழப்பீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? அதாவது நம்ம நம்முடைய வங்கி கணக்கெண் சரியாக கொடுத்துருக்காங்களா, நம்முடைய ஆதார் எண் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்களெல்லாம் விவசாயிகள் கவனம் செலுத்தணும்?
1: இப்போ விவசாயிகள் வந்து அவங்க பயிர் காப்பீட்டு தொகை பிரீமியத்தை கட்டும் போது அவங்க வாங்கக்கூடிய ரசீது அதை வந்து அவங்க அப்போவே கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுடைய பரப்பு அது தானா, அவங்களோட சர்வே நம்பர் அது தானா, கிராமம் அது தானா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக செக் பண்ணி வாங்கி வச்சுக்கணும். பின்னால் வந்து அவங்களுக்கு சந்தேகம்ட்டு வந்தாலே எங்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொன்னாலும் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரசீது ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் போர்ட்டலேருந்து அதை வந்து பார்த்து சொல்லிடுவோம் அவருக்கு இழப்பீடு வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வங்கி கணக்கு புத்தகத்தில் வந்து ஆதார் எண்ணும் இகேஒய்சியும் லிங்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கே வந்து 4-5 அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ அவர் எந்த கணக்கில் வந்து இகேஒய்சியும் ஆதாரெல்லாம் லிங்க் பண்ணி லேட்டஸ்ட்டாக அவர் எது வரவு செலவு கணக்கு பண்ணியிருக்கிறாரோ அதில் போய் அவங்களுக்கு இழப்பீட்டு தொகை வந்து கிடச்சிருக்கும். சிலர்லாம் அன்னைக்கு வந்து கேட்டார், நான் இதில் தான் கட்டியிருந்தேன், ஐஓபியில் கட்டியிருந்தேன், ஆனால் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்புறம் போர்ட்டலில் செக் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்திருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போய் அவருக்கு கிரெடிட் ஆகியிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேறு வேறு அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். அவங்க 2-3 அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் செக் பண்ண சொல்லி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க. நமக்கு திருச்சி மாவட்டத்தில் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் வந்து மன்னார்புரத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே கொண்டு வந்து ரசீதோடு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வந்திருக்கா வரலையான்றதை நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம்.
0: இதை தவிர அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகம் வட்டார
1: வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்திலையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்ககிட்டையும் தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, இப்போ பயிர் காப்பீடு அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்வது போல் வறட்சி, வெள்ளம், பூச்சி நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாவது விபத்து மூலமாக இப்போ வந்து ஒரு காத்திரி காலம், இப்போ ஆடி மாதம் காத்திரி காலம், வேறு ஏதாவது நெருப்பு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு பயிர் காப்பீடு இருக்கா?
1: இப்போது நெருப்புன்னு சொல்லி சொன்னீங்க, இயற்கையில் நமக்கு திடீர்னு ஒரு இடி வரும், இடி மின்னல் வரும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா தனிப்பட்ட விவசாயிகளுக்கே கூட அது வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே அவர் தகவலை வந்து சொல்லிடணும். தகவலை சொல்லிட்டாருன்னா அது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து உடனே வந்து அவங்க வந்து பார்த்துருவாங்க. அப்புறம் நம்ம வேளாண்மை அலுவலர்கள் மற்ற அலுவலர்கள்லாம் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஆனால் அது இமீடியட்டாக வந்து சொல்லிடணும், ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளே வந்து சொல்லிடணும். அதாவது இயற்கையில் ஏற்பட்ட நடவடிக்கைகளை வந்து உடனடியா தகவல் தெரிவிக்கணும். இப்ப 4-5 நாள் கழிச்சு சொல்றது, இல்ல சில எல்லாம் வேணுனே கூட நெருப்பு வச்சு விடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்மளுக்கு வந்து கிடைக்காது.
0: இயற்கையில
1: ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும்.
0: சரி,
1: அதை வந்து இமீடியட்டா சொல்லணும், அதுதான் முக்கியம்.
0: சரி சரி, இப்போ நமக்கு இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம பயிர் காப்பீடு என்ன பயிருக்கு செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ தொகைக்கு செஞ்சுருக்கோங்கிற மாதிரியான தகவல் அவங்களுடைய அலைபேசிக்கு வர வாய்ப்பு இருக்கா? ஒரு குறுந்தகவல் மூலம் வருமா, இது மாதிரி இல்லை இழப்பீடு உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு பணம் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்திகள் ஏதாவது வருதா?
1: அது அவங்களுக்கு பேங்க் மூலமாக அக்கௌண்ட்லேயே வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வரும் சார், எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற எஸ்எம்எஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து அமௌண்ட் அந்த ஒரு இது வரும், டேட்டா வரும்.
0: அது பயிர் காப்பீடு துறை, அந்த நம்முடைய வேளாண்மை துறை மூலமாக வராது, எங்கே பணம் செலுத்தப்பட்டிருக்கோம்
1: அந்த இதில் வந்துடும்.
0: சரி,
1: ஈஸியஸ்ட் வரும்.
0: அப்போ பயிர் காப்பீடு செய்வது இன்றைக்கு ரொம்ப அவசியம். அதுவும் குறிப்பாக இந்த எல்நினோ காலகட்டத்தில் அனைத்து விவசாயிகளுமே கரீஃப் பருவத்தில் நெற்பயிருக்கும் வந்து 31ஆம் தேதிக்கு முன்பாகவே கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காம, ஏன்னா கடைசி நாளுங்கும் போது சர்வர் பிரச்சனைகள், கணிப்பொறியில் ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டால் இன்னும் பிரச்சனை. அதனால் அதற்கு முன்பாகவே நம்ம வந்து அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பயிர் காப்பீடு செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பயிர் காப்பீடு செய்து கொண்ட விவசாயிகளுக்கு எல்நினோ இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் கை கொடுப்பதற்கு இந்த பயிர் காப்பீடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. பயிர் காப்பீடு தொடர்பான ஏராளமான பயனுள்ள விஷயங்களை இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேடம்.
1: ரொம்ப நன்றி சார். விவசாயிகள்கிட்ட நாங்கள் சொல்கிறது இதுதான், இந்த வருஷம் எல்நினோ வருஷம், அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து பயிர் காப்பீடு செஞ்சுக்கிறது ரொம்ப உங்களுடைய வருமான இழப்புலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. கடைசி நாள் 31 வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் நெல் குருவிக்கு, அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இந்த வாய்ப்பு அளித்த நமக்கு 102.1 FM ரேடியோ நிலையத்துக்கும் மித்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் இதுவரை பொறுமையாக கேட்ட விவசாய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில

0: இதுவரைக்கும் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை, முக்கியமா எந்தெந்த பயிர்களுக்கு காப்பீடு பண்ண முடியும் அப்படின்னு பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க திருச்சி வேளாண்மை உதவி இயக்குநர் புஷ்பா சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் மித்ரா அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் தற்போது நடைபெறுகிறது. மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவை நீரை பெற இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கான அசல் மதிப்பெண் சான்றிதழ் வரும் 30 தேதி முதல் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி ஆற்றில் உள்ள ராமகுளம், கல்லாபுரம், குமரலிங்கம், சோழமாதேவி உள்ளிட்ட முதல் 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் முதல்போக பாசனத்திற்கு இன்று முதல் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வரும் டிசம்பர் 3 தேதி வரை வினாடிக்கு 300 கனஅடி வீதம் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 7520 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திம்மாம்பேட்டை எல்லை வாகன சோதனை சாவடி அருகே காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 3.5 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டியானை நடமாட்டம் உள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி மலைப்பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட கரும்பு சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக தனியார் சர்க்கரை ஆலைக்கு கொண்டு சென்ற லாரியை வண்ணாரி அம்மன் கோவில் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டியானை வழிமறித்து லாரியில் இருந்த கரும்பை துதிக்கையால் பறித்து சாப்பிட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பயணிகள் அச்சம் அடைந்தனர். கரும்பு லாரியை தார்ப்பாயால் மூடி எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வனத்துறையின் உத்தரவை பின்பற்றாததால் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
1: பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருச்சி காரைக்கால் டெமு ரயில் நாளை முதல் வரும் 25 தேதி வரையிலும், வரும் 27 தேதி முதல் 31 தேதி வரையிலும் திருவாரூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்பட்டு திருச்சி திருவாரூர் இடையே மட்டும் இயக்கப்படும். திருச்சி மயிலாடுதுறை பயணியர் ரயில் நாளை முதல் வரும் 31 தேதி வரை திருச்சி ஆடுதுறை மட்டுமே இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் மலேசியாவின் ஜுன் ஹான் லியாங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

காலைப்படுதா உற்சாகமாக்கி ஆட்டம் போட வைக்க அதிரடி பாடல்களோட வருது நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு.

பள்ளிவானொலி அலைவரிசைகள்ல நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேரம் 10:31 ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு இடம்பெறக்கூடிய பாடல்கள் தாவணி கனவுகள் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களிலிருந்து. முதலில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் இருந்து.
1: தள்ளுபடி பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் 10:31 ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இருபட பாடல்கள். இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு இடம்பெறக்கூடிய பாடல்கள் தாவணி கனவுகள் மற்றும் கனவே கலையாதே திரைப்படங்களிலிருந்து. முதலில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து.

திருச்செஃபம் ரெயின்போ 102.1 ஒன்றில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இருபட பாடல்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரல்களில்

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடல் ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கனவே கலையாதே படத்திலிருந்து. வரும் பாடல் உன்னிகிருஷ்ணன், சோபனா குரல்களில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ட்ரிச்எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தாவணி கனவுகள், கனவே கலையாதே படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்து வருவது உங்களோடு நாங்க. நேர்களே, உங்களோட விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 043-1-246-1 அல்லது 240-1 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. நேர்களே, இன்று பகல் 12:10 மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில நீங்க பெற்ற முதல் பரிசு பற்றி எங்க கூட பகிர்ந்துக்கலாம். கேட்டிணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கோர்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2ம் கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமர் மிக்கோகிஸ்கியுடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். மக்களவையில் இன்று வர்த்தகம், தொழில்துறை, வேளாண், உழவர் நலன், உள்துறை

0: துறை, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, சமூக நீதி அதிகாரமளித்தல் உள்ளிட்ட அமைச்சகங்கள் தொடர்பான கேள்விகள் இடம்பெறுகின்றன. துறை சார்ந்த அமைச்சர்கள் இதற்கு பதிலளிக்கின்றனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் கட்சியின் நிலைப்பாடு மற்றும் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆராயப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் தர வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருளாளினி இன்று துவக்கி வைத்தார். 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு தொடக்கப்பள்ளி மாநிலத்திலேயே முதல் முறையாக ISO தர சான்றிதழ் பெற்று சாதனை படைத்துள்ளது. ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன், பள்ளி கட்டமைப்பு உள்ளிட்டவற்றால் இந்த சான்றிதழ் கிடைக்கப்பட்டுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் திரு அந்தோணி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
1: குழந்தைகளுடைய வாசிப்பு திறன், அவர்களுடைய பயிற்சி, வீட்டுப்பாடம் செய்வது, எங்களுடைய ஆசிரியர்களுடைய கற்பித்தல் திறன், இது எல்லாவற்றையும் கருதி இன்னும் எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும், ஸ்மார்ட் போர்டு, பிளைட் ஆஃப் ஃபேண்டசி, இது போன்ற சிறப்பு மிக்க செயல்பாடுகளினால் இந்த விருது எங்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லா பரிசுகளுக்கும் ஒரு உச்சமாக கருதப்படுவது இந்த உலகத்தர சான்றிதழ் என்பது. அதுவும் ஒரு கல்விக்கூடத்துக்கு வழங்கப்படுவது என்பது எல்லாருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தலைமை ஆசிரியராக இருக்க எனக்கு இந்த பள்ளியில் பெற்றது மிகவும் பெருமகிழ்ச்சிக்குரிய விஷயமாக கருதுகிறேன்.
0: திருப்பூர், கோவை மாவட்டங்களில் நிலவும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய சமமட்ட கால்வாயிலிருந்து பாலாற்றில் இன்று முதல் 5 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. தேவனூர், புதூர், ராவணாபுரம், கம்பாலப்பட்டி, ஜல்லிப்பட்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முதல் 3 நாட்களுக்கு 60 கனஅடியும், அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு 50 கனஅடி வீதமும் தண்ணீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓமனில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் இளையோர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் சப் ஜூனியர் குழு அணிகள் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

நேயர்கள் ஆசையாய் தேர்ந்தெடுத்த இனிமையான பாடல்களை கேட்கணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பேசலாம். 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்களோடு நாங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தாயா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தாயா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: 11:10 ஆயிடுச்சு. நம்ம கூட இணையும் முதல் அழைப்பாளர் யாருன்னு கேட்கலாம். உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில இணையும் முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
5: லலிதா பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: கடலோர கவிதைகள்ல இருந்து கொடியிலே மல்லி.

0: மணக்குதுங்கிறப்ப.
1: மணக்குதுன்னு நீங்களா ஒரு வரிகள்லாம் சேர்த்துக்கிறீங்களே, பரவாயில்ல. நீங்க ஒரு கவிதை எழுதுவீங்க போல இருக்கு. நன்றிமா நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. நீங்க கேட்ட அதே பாடல் கேட்கலாம், ஜெயச்சந்திரன் ஜானகி குரல்கள்.

திருச்சியில் இப்பெல்லாம் விதவிதமான உணவுகளோட நம்ம பார்த்ததுமே சாப்பிடணும் அப்படின்னு ஈர்க்கிற வகையில் சாலையோர கடைகள் நிறைய வந்திருக்கிறத பார்க்க முடியுது. அந்த உணவுகள்லாம் ஆரோக்கியமானதாகவும் சுகாதாரமாகவும் இருக்குதான்னு பார்த்து சாப்பிடணும். அதுக்காக தான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஹெல்தி அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட் திட்டம்னு தொகுப்பு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பங்கேற்க தகுதியான உணவு வணிகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும்.

0: வருகின்றன. இந்த திட்டத்தில் 30 உணவு விற்பனையாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அரசு ஆதரவுடன் ஃபுட் கார்ட் அமைக்க வங்கி நிதி உதவி பெற வாய்ப்பு இருக்கு. தரமான மற்றும் சுகாதாரமான உணவு விற்பனைக்கு ஊக்குவிக்கப்படுகிறாங்க. இந்த தொகுப்பு திட்டத்தில் நம்ம விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி தேதி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது 24ஆம் தேதி ஜூலை மாதம் மாலை 5 மணிக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும். எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நியமன அலுவலர், உணவு பாதுகாப்புத்துறை, திருச்சிராப்பள்ளி, இந்த முகவரியில் போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம். மறந்துடாதீங்க, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கடைசி நாள்.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
7: எனக்கு கோபுரவாசல் படத்திலிருந்து தாலாட்டு பூங்காட்டு அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
7: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நேர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணையம். அடுத்த அழைப்பாளர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: யார் பேசுறீங்கம்மா?
7: சசிகலா, அன்பில் இருந்து பேசுறேங்க மேடம்.
6: என்ன பாட்டு வேணும்?
7: கிழக்கு வாசல் இருந்து பச்சைமலை பூ கேட்டிருந்தேன் மேடம்.
6: கிழக்கு வாசல் இருந்து பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
7: சரிங்க மேடம், தேங்க்யூ.
8: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன் குத்த

0: திருச்சி பிஷப்கீப்பர் கல்லூரியும் அலர் வெளியீடும் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் கு அழகர் சாமி அவர்களோட ஆவண திரைப்படம் திரையிடலும் அவரின் நாட்குறிப்புகள் குறித்த உரையும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கல்லூரியின் காட்சி அரங்கில் நடைபெறும். பங்கேற்க விருப்பம் இருக்கிறவங்க பிஷப்கீப்பர் கல்லூரிக்கு போய் கலந்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுடன் நாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்.

0: மற்றும் கும்பகோணம்.
1: 11:30 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுடன். நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: துள்ளும் படத்துல இருந்து அந்த பாட்டு வேணும்.
1: பாடல் கேட்கலாம். நன்றிமா நிகழ்ச்சியில பங்கெடுத்து.
2: நன்றி மேம். நன்றி.

0: சுஷீல இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நாங்கள் திருச்சி மாவட்டத்துல நவலூர் கிராமத்துலேருந்து பாண்டியன் ரேவதி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தாலாட்டு படத்துலேருந்து மேடம், மெதுகா தண்ணி தந்தி அடிச்சு, அந்த பாட்டு வேணுமா?
0: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றி.

பாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகள்

0: ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகையும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வர்றாங்க. அந்த வகையில் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த செய்தியை நமக்கு அனுப்பியிருக்காங்க. 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இந்த மாதம் கடைசி தேதியான 31ஆம் தேதிக்குள்ள சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தினை நீங்கள் https://cms.pn.gov.in என்ற இணையதளம் மூலமாக PDF-ல படிவத்தை பதிவிறக்கம் செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலையும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க, இது திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களுடன் நாங்க.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
5: திருச்சி பண்பலை 102.1. இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
7: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி சாரதா சாடி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
11: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 11:45 நம்ம கிட்ட பேசுறதுக்கு யார் இருக்கான்னு கேக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருச்சி கணேசன் பேசுறேங்க மேடம்.
3: முசிறியில இருந்து கணேசன்.
4: நன்றி
3: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
4: நன்றி மேடம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீதைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
8: உங்களோட நாங்க நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: யார் பேசுறீங்க?
9: திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அடுத்து ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
8: சொல்லுங்க, உங்களுடைய பாடல் என்ன பாடல்?
9: நன்றி
8: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
9: நன்றி மேடம்.

நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளோடு. இதுவரை நிகழ்ச்சியில் உங்கள் நட்புடன் ரோஸ்லின் செல்வியா.

0: நேரம் 12 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்ட போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் கோரிக்கை விடுத்த நிலையிலும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை நண்பகல் வரை ஒத்திவைத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026-27 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை

0: அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இக்கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் பேரவைத் தலைவர் கூறினார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் ஆலோசனைகள் நடைபெறுகின்றன. அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிதிநிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், UPSC தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி அளிப்பது, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகைப்பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளன. நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெறுகிறது. விவசாயிகள் இதில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய் மலேசியாவின் ஜுன் ஹாங் லியாங்கை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் ஒரு மணிக்கு.
1: குறள் அமுதம்
2: இடனறிதல் 50ஆம் அதிகாரம் 4வது குறட்பா.

தகுதியான இடத்தை ஆராய்ந்து பற்றிக் கொண்டவர்கள் போரையும் நெருக்கிச் செய்தாரானால் அவரை வெல்ல எண்ணியவர் தம் எண்ணம் இழப்பார்கள்.

0: கதையின் குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: தமிழர்களோட கலாச்சார அடையாளம் பனைமரம்ங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள்ல போந்து, போந்தை, தாளம், நீளம், கருந்தாள், கரும்புறம், ஓடகம், கருவிராகன், பெண்ணை, தாளின்னு பல பெயர்கள் இருக்கு இந்த பனைமரத்துக்கு. பனையின் இலை ஓலை அப்படின்னு சொல்லப்பட்டது. பசுமையான இலைய சாரோலை அப்படின்னும், காய்ந்த இலையை காவோலைன்னு சொல்லுவாங்க. சங்க காலத்துல காதலின் அடையாளமாக பனை ஓலையில் குதிரை உருவம் செய்து அதன் மீது தலைவன் அமர்ந்து காதலை வெளிப்படுத்தும் மடலேறுதல் விளக்கம் அக இலக்கியங்கள்ல காணப்படுதுங்க. நீதிநெறி விளக்கத்தில் கூட உத்தமர்தாம் ஈயும் இடத்து ஓங்கு பனை போல்வரே என்று கொடுப்பதில் பனை போல் இருக்க வேண்டும் என உவமையாக கூறப்பட்டது. நாரை விடுத்துவதிலும் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தண்ண என்ற செய்தியும் இருக்குங்க. சேர மன்னர்களின் குடிப்பூவாக அடையாளமிழராக பணம் பூ இருந்தது என்பதை போந்தையும் வேம்பும் ஆரமும் உளப்பட என்று பதிற்றுப்பத்தும் சொல்கிறது. இது மட்டுமல்லாமல் இறைவன் பலராமனின் கொடியிலும் பலவான் பீமனின் கொடியிலும் இதற்கு இடம் உண்டு என்றும் சொல்வதுண்டு. பனையூர், திருப்பணந்தாள், திருப்பணங்காடு இந்த ஊர்பெயர்கள் பனையின் சிறப்பை அறிவிக்கும். முன்பு தமிழகத்தில் 30 வகையான பனைமரங்கள் இருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன. தமிழகத்தில் உள்ள பனைமரங்கள் கிளை பரப்பாமல் 30 முதல் 40 மீட்டர் வரை நீண்டு வளருமாம். 120 ஆண்டுகள் வாழும் தன்மையுடையது இந்த பனைமரங்கள். பனைமரத்தால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். அடி முதல் நுனி வரை பயன்படுகிறது. பதநீர், கருப்பட்டி, வெல்லம், பணம் கற்கண்டு, பணம் சுலைன்னு சொல்லப்படுகின்ற நுங்கு, பணம் பழம் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்றன. பண்டைய தமிழ் நூல்கள் பனை ஓலையில் எழுதப்பட்டு சுவடிகளாக பாதுகாக்கப்பட்டு வந்ததும் நாம் அறிந்ததே. பலத்த சூறாவளியை தடுக்கும், மண்ணரிப்பை தடுக்கும், குறைந்த நீர் ஆதாரத்தில் வளரக்கூடிய பனைமரங்களை முறையாக பாதுகாப்போம். பனைமரம் தமிழ் மண்ணில் அழிவதை நிறுத்துவோம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டுமே.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் July 26 ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை mygov.in

0: இன் என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் யூடியூப் சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்தைக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 12 பத்திற்கு மங்கிருலகத்தில் முதல் பரிசு என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு மிட்டே நியூஸ், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் விதை பண்ணை என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி முசிறி தேவானூர் என் செல்வராஜு அவர்கள், 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் TR நாடிராவ் குழுவினர் வழங்கும் பொய்க்கால் குதிரையாட்டம் இடம்பெறும், 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ண கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 5 மணிக்கு பொன்மாலை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் 12:10 ஆகுதுங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம கேட்கலாம் மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பரிசு. பரிசு அப்படிங்கிறது போட்டிகளில் வெற்றி பெற்று மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம குடும்பத்திலேயோ நம்ம நட்பு வட்டாரத்திலேயோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கு ஒரு பரிசு கொடுத்துருப்பாங்க. அந்த பரிசு சின்னதாக இருந்திருந்தாலும் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கின முதல் பரிசு பற்றி உங்கள் அன்பு தோழியை நித்யா கூட பகிர்ந்துக்க தொட்டு வர வேண்டிய எண் 0431-246-102-1 அல்லது அறிமுக தோழிகளாக இருந்தீங்க அப்படின்னா 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் வரலாம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி
3: ஜுவல்லர்ஸ். ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே. ஸ்ரீ தைலா சில்க்ஸிலே,
0: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: முதல்
6: பரிசு
5: முதல் பரிசு கேட்டேம்மா, எனக்கு பர்த்டே வந்தது.
6: சரிங்கம்மா.
5: அப்ப வந்து என் பொண்ணும் என் பேரனும் சேர்ந்து எனக்கு ஒரு புடவை வாங்கி
6: மறக்க முடியாத பரிசு இல்லையா?
5: பரிசு எனக்கு கிடைச்சது.
6: சரிங்கம்மா, சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிம்மா நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. நன்றி.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த

0: கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது மங்கையர் உலகம். நம்ம கூட உரையாடுறதுக்கு அடுத்ததா ஒரு தோழி காத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? முதல் பரிசு அந்த அனுபவம் பத்தி
5: சொல்லுங்களேன்.
4: ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும்ல. எப்படிங்க ஃபீல் பண்ணீங்க?
6: புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வந்தாச்சு, வந்தாச்சு.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: விலை உயர்ந்த பரிசுகள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தலாம், ஆனா மனசுல இருந்து கொடுக்கப்படுற சின்ன பரிசுகள் மட்டும்தான் ஆயுள் முழுக்க நினைவுல நிற்குங்க. அப்படி உங்க நினைவுல நிற்கும் முதல் மறக்க முடியாத பரிசு எது அப்படின்னு உங்க அன்பு தோழி நித்யா கூட நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னா தோழிகள் தொட்டு வர வேண்டிய எண் 0431146102 அல்லது 240102 அப்படிங்கிற இந்த எண்களையும் வரலாம். கேட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீதைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீதைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி.

0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆர்டரடி தள்ளுபடி.
1: பரிசுகள் எல்லா நேரத்திலையும் வெறும் பொருட்கள் மட்டும் இல்லைங்க. நம்ம காதல கேட்கக்கூடிய சில வார்த்தைகள் கூட சில நேரங்களில் நமக்கு பரிசு போன்றது தான். நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற ஒரு உறவு கூட நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசுங்க. இன்னைக்கு மங்கிரோலகம் நிகழ்ச்சியில் அழகான கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்துகிட்ட தோழிகளுக்கும் பகிர்ந்துக்க முயற்சி செஞ்ச தோழிகளுக்கும் உங்களின் அன்பு தோழி நித்யாவின் நெஞ்சார்ந்த நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய மங்கையர் உலகம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்

கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மை

0: தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிமில் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப்பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்ச்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பக்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30

0: நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: PM ஜெய், அப் கரீபோ கே ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேர்களை கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிதிநிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், UPSC தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இடம்பெற்றதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய

அவர் புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இருக்கும் வகையில் புத்தகங்கள் மாற்றப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்றுத்தரப்படும் என்றும் கூறினார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தென்காசி மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சிப் பணிகள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஓமனில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் இளையோர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் சப் ஜூனியர் குழு அணிகள் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநிலச் செய்திகள் 1:45.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நாம கேட்கவிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்திலிருந்து ஆசிக் தௌபிக் இவங்க விரும்பி கேட்ட பாடல் அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து கணேசன், சுகன்யா, பருதி, சுஷ்மிதா ஸ்ரீ இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் படகோட்டி படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மதுர கீதம் நிகழ்ச்சி இது. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காவிய தலைவி திரைப்படத்தில் பி சுஷீலா பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. புதுகை, பிரமிளா, விஜி, கமல், ஜோதி, ஆதி, மணி, தாமு, பாலாஜி, யாமினி, லலிதா இவர்களின் விருப்ப பாடல் இதுவும்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: அந்த பாட்டையே

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேர்களிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நாம கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி மதுரை கீதம். திருவானைக்கோவிலிருந்து சிவாஜி, ராமலிங்கம், வாசுகி இவர்கள் எல்லாம் விரும்பி கேட்ட பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதவுமாக நாம கேட்டு இருக்க மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து லக்ஷ்மி நாராயணபுரம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

மதுரகீதம் தரும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பாதிரக்குடியிலிருந்து அரங்கராஜன். கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க பே. சுஷீலாவின் குரலில்.

ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புது வடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில

0: அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற பிரசார் பாரதி ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் prasarbharati.gov.in/nipp மற்றும் prasarbharati.gov.in/nipp. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம். 1:35 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். மோட்டார் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து, சண்முகா நகர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஷாலினி, ஸ்ரீதர், லதா, பரத், ராஜீவ், அக்ஷயா இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மதுர கீதம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கரூர் தாந்தோன்றி மலையிலிருந்து செல்வராஜ், பெரிய நாயகி, ஸ்ரீ கிருஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, ஷாகுல் ஹமீத், உழவர் சந்தையிலிருந்து முகமது, இப்ராஹிம் பாய், இவர்கள் எல்லாம் விரும்பி கேட்ட பாடல் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து பி சுஷீலாவின் குரலில் பாடல் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு

0: அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக மெசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண் அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாத்த போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடக மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த

0: தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுதொடர்பாக முதலமைச்சர் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ஐடிஐ, 12வது மற்றும் 10வது வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிரடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: Alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh and Muzaffarabad for today. IMD also issued orange colour warning for heavy to very heavy rainfall over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Uttar Pradesh, Uttarakhand, Bihar, East, Madhya Pradesh, Goa, Madhya Maharashtra and parts of Northeast India for the day. The Central Drugs Standard Control Organization has granted marketing authorization for India's first dengue vaccine, the attenuated dengue vaccine Qdenga-R, to strengthen national dengue prevention efforts. This is the first dengue vaccine approved in the country for the prevention of dengue disease. The vaccine is approved for the prevention of dengue disease in individuals of 4 to 60 years of age. The vaccine has already received regulatory approval in 42 countries, including the European Union, the United Kingdom, Switzerland, Indonesia, Malaysia, and Thailand. The high-powered committee constituted by the Supreme Court has invited responses from the public on matters relating to the Aravali Hills and ranges. The Ministry of Environment, Forest and Climate Change informed that interested individuals can submit their responses supported by documentary evidence or other verifiable material through email at mshbcaravali@gmail.com within 3 weeks. Martyrdom Day is being observed by the Congress and the two factions of the Trinamool Congress in West Bengal today. On the 21st of July 1993, 13 workers of the Youth Congress were killed by the police firing in Kolkata. In China Open Badminton, India's H.S. Pranoy's campaign ended in the opening round after a 21-10-21-14 defeat to Malaysia's Leong Chun Hao in Changzhou today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi calls for coordinated efforts to prevent paper leaks in future examinations, reiterates government's commitment to ensuring strict action against those involved in NET paper leak. Proceedings in both houses of parliament disrupted amid opposition uproar on various issues. 11 people killed, several others trapped after tunnel collapses. In Sikkim's Namche district, rescue operation underway. Prime Minister assures Sikkim Chief Minister of all possible assistance. IMD issues red alert for very heavy rainfall over Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh for today. And with that, we end the midday news.
1: Akashwani, Neram, 2 mani, 15 nimidam, ini kekkalam. Velan Arangam. நிகழ்ச்சியில் இன்று விதை பண்ணை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி தேவானூர் என் செல்வராஜு அவர்கள்.
2: நல்ல நல்ல விதைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி.
1: இன்றைய சூழல்ல விவசாயிகளுக்கு 4 காசு கூடுதலா கிடைக்கணும்னா விதை உற்பத்தி செய்யலாம். ஆமாங்க, சாதாரணமா பயிர் சாகுபடி செஞ்சு மகசூல் எடுத்து லாபம் எடுக்கிறத விட வேளாண் துறைக்கு விதைகளை உற்பத்தி செஞ்சு கொடுத்தோம்னா கூடுதலா விலை கிடைக்கிறதோட ஊக்கத்தொகையும் கிடைக்கும். விதை பண்ண விவசாயிகளுக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். விதை உற்பத்திங்கிறது எல்லா பயிர்களுக்கும் உண்டு. விவசாயிங்க அவங்கவுங்க மண்ணுக்கேத்த விதைகளை தேர்ந்தெடுத்து உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்ணலாம். விதை உற்பத்தி தானே அப்படின்னு சாதாரணமா நாம ஏனோ தானோன்னு செஞ்சிட முடியாது. சில விஷயங்களை கவனத்துல எடுத்துக்கணும். ஏன்னா தரமான விதைகள் தான் நல் விளைச்சலுக்கு ஆதாரம். ஆமாங்க, அந்த வகையில இன்னைக்கு விதை பண்ணை அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி தேவானூர் என் செல்வராஜு அவர்கள்.
3: தேவானூர் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பயிர்கள்லாம் என்னென்ன பயிர்கள் அங்க போடப்படுதுங்க? எப்படி அங்க விவசாயம்ன்றது என்ன மாதிரி?
4: அதிகம் வந்து மானாவாரி தாங்க. மானாவாரில கடலை, முத்துசோளம், மாட்டு தீவனம், இது மூணு மானாவல் நடக்கிறதுங்க. இரவையில வந்து அதிக வெங்காயம், கடலை, நெல்.
3: தண்ணி வசதி எப்படி இருக்கு?
4: வசதி எல்லாம் போரு கிணறு.
3: உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கு?
4: எனக்கு 6 ஏக்கர் இருக்கு.
3: ஒரே இடத்துல இருக்கா?
4: ஒரே இடத்துல 6 ஏக்கர், மானாவாரி 3 ஏக்கர்.
3: 3 ஏக்கருக்கு வந்து கிணறு இருக்கு.
4: 6 ஏக்கர் கிணறு இருக்குங்க, 3 ஏக்கர் வந்து
3: மொத்தம் 9 ஏக்கர்ல பண்றீங்க.
4: 9 ஏக்கர்
3: பண்றேன். சரி சரி. தண்ணி எப்படி இப்ப கிணறுலாம் இந்த வருஷம் தண்ணி இருக்கா?
4: இந்த வருஷம் ஓரளவுக்கு இருக்கு.
3: மழை

0: இருக்கு பரவாயில்லையா
1: மழை சரியில்லையே,
0: இந்த வாட்டி? பத்தல.
1: பத்தல.
0: இந்த ஆடி மாசத்துல இதுலலாம் கொஞ்சம் ஏதாவது மழை வருமா அங்கே ஏதாவது?
1: இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் உழவு ஓட்டி ரெடியாக வச்சுருக்கான்.
0: கொட உழவு
1: கோட
0: பண்ணீங்களா?
1: உழவு எல்லாம் பண்ணி எருவடிச்சு திரும்பவும் உழவு ஓட்டி ரெடியாக வச்சுருக்கோம்.
0: மண் என்ன மாதிரியான மண்ணுங்க உங்களோட?
1: செம்மண் தாங்க அதிகம்,
0: எல்லாமே செம்மண்
1: எல்லாம்
0: தான்.
1: செம்மண்.
0: அப்போ பயிர்கள் போட நல்லா வரும் அது
1: நல்லா
0: ஏற்ற
1: வரும்.
0: மாதிரி. சரி, நீங்கள் பொதுவாக போடுற பயிர்னா என்னென்ன பயிர்
1: நாங்கள்
0: போடுவீங்க?
1: வந்து கடலை விதைக்கடலை போட்டோம். போன வருஷம்
0: ஓ,
1: விஆர்
0: விதைக்காக.
1: விதைக்காக விஆர் 9 போட்டோம். ஏக்கருக்கு வந்து 1.5 டன் எடுத்திருக்கோம்.
0: இது இந்த விதைக்குன்னு நம்ம செய்யலான்ற யோசனை எப்படி வர ஆரம்பிச்சிச்சுங்க?
1: நான் எங்கள் அண்ணார் 40 வருஷமாகவே தொடர்ந்து விதை பண்ணி போட்டுகிட்டே வரோம். முத முத ஹைபிரிட் கம்பு முத முத போட்டோம், KM2.
0: அப்போ கம்பெல்லாமே போட்டிருக்கீங்க?
1: கம்புலாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நெல் எல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி விதை பண்ண வருஷம் பூரா போட்டுக்கிட்டு தான் இருக்க மாட்டோம்.
0: என்னென்னலாம் இது வரைக்கும் விதை பண்ணையில் போட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க?
1: சோளம், கடலை, நெல், எள், சூரியகாந்தி எல்லாமே கொடுத்துருக்கோம்.
0: சரி, இப்போ நம்ம சாதாரணமாக பயிர் செய்கிறதுக்கும் ஒரு விதை பண்ணிக்கும் என்னென்ன வித்தியாசம், என்னென்ன விஷயங்களும் நம்ம வந்து கவனமாக செய்ய வேண்டியிருக்கு? ஏன்னா கலப்பு இல்லாமையோ இந்த கலவரங்கள் எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்றப்ப என்னென்ன விஷயத்தை நம்ம கவனித்து செய்யணுங்க ஐயா?
1: முதல்ல வந்து களை தாங்க, களை கட்டிப்பிடித்தா அந்த கலப்பு எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மீதியெல்லாம் நார்மலாக வந்து மற்ற வண்டியை வச்சு அடிக்கிறப்போ அதெல்லாம் சுத்தமாக, அதாவது வண்டியை வந்து புதுசாக வேற வந்து ஓட்டி விட்டு அதில் 2 மூட்டை தனியாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம விதை பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த நேரத்தில் கலப்பு வந்துடும். கல்லைக்கு வந்து கோம்பு இல்லாமல் ஆயிடும். காய்ச்சல் கொஞ்சம் அதிகம் போடணுங்க. நம்ம கவர்மெண்ட் ரேட்டு வந்து 25 ரூபா ரேட்டு நெல் கொடுத்தாங்கன்னா நமக்கு இதுக்கு 40 ரூபா கொடுப்பாங்க. அந்த 15 ரூபாய்க்கு ப்ராசிங்க அந்த செலவு அந்த செலவுலாம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு கிலோவுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும். அதிகம் வெளியில் வைக்கிறதுக்கு அதுக்கும் 75 ரூபாய்க்கு கிடைக்கும்.
0: சாதாரணமாக நம்ம வெளியில் கொடுக்கறதுக்கும் ஒரு விதையாக கொடுக்கறதுக்கும் ஒரு 5 ரூபா
1: வித்தியாசம் இருக்கும். கடலைக்கு 10 ரூபா வித்தியாசம் இருக்கும்.
0: இப்போ நீங்கள் எதை விரும்பி போடுறீங்க, நெல் போடுறீங்களா?
1: நெல் கடல் ரெண்டுமே போடுறோம். போன
0: இந்த வருஷம் நெல் போட்டிருக்கீங்களா?
1: நெல் 6 டன் கொடுத்துருக்கோம்.
0: கொடுத்துருக்கீங்க, இந்த பருவத்தில் போட்டதுங்க? அது
1: எங்களுக்கு வந்து சம்பா ஒரே பழம் தாங்க.
0: போன வருஷம் போட்டது?
1: அக்டோபர்ல போட்டோம். மார்ச் ஃபர்ஸ்ட் கருத்து மார்ச்.
0: என்ன ரகம் போட்டிருந்தீங்க?
1: ஆடுதுறை 54.
0: ஆடுதுறை 54, அது என்ன சன்ன ரகமா இல்ல?
1: சன்ன ரகம் தான்.
0: சாப்பாட்டுக்கான அரிசி தான்.
1: சாப்பாட்டுக்கு தான் போட்டிருக்காங்க சன்னரகம் தான். அது வந்து 2 ஏக்கர் போட்டோம். 6 டன் வந்திருக்கு. 1 டன் ரிஜெக்ட் போயிட்டு மீதி 5 டன் பிராசிங் ஆகி 5 டன் வச்சிருக்கு.
0: சரி, அது யார் மூலமா கொடுத்தது?
1: வேளாண்மை துறை மூலமா
0: கொடுத்தது. சரி, அவங்க இப்ப எத்தனை கிலோ உங்களுக்கு அதுக்கு விதைக்கு தேவைப்பட்டுச்சுங்க? நீங்க விதை போடுறதுக்கு அது
1: விதை போடுறது ஏக்கருக்கு 20 கிலோ.
0: நாற்றாங்கல்
1: நாற்றாங்கல் போட்டு தான் நாங்கள்
0: நீங்களே நாற்றாங்கல் போடுவீங்க?
1: நாங்களே நாற்றாங்கல் போட்டு.
0: நாற்றாங்கல் போடுறதுக்கு என்னென்ன விஷயம் முதல்ல செய்வீங்க? இப்போ முதல்ல நம்ம உழுவதுல என்னென்ன செய்வீங்க அதை சொல்லுங்க.
1: நாற்றாங்கல்ல நம்ம முதல்ல தண்ணி விட்டு உழவு ஓட்டிக்குவோங்க. 2 நாள் முளைக்க விட்டு இந்த புல்லெல்லாம் களையெல்லாம் முளைக்க விட்டு திரும்ப ஒரு உழவு ஓட்டி விட்டு அப்புறம் டிஏபியை போட்டு நாற்றை தெளிச்சு விட்டுருவோம். அப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ள பிடிங்கி நட்டுருவோம்.
0: 28 லேருந்து 30 நாளுக்குள்ள நடவுல வந்து எப்படி நீங்க ஒத்தநாத்து நடவு மாதிரி செய்றீங்களா?
1: இல்லைங்க, நம்ம முதல்ல நட்டு இருந்த ஒத்தநாடு தான் நட்டு இருந்தோம். அது சில சமயத்துல கரைஞ்சிருது, இந்த கொக்கு எல்லாம் போட்டு முதிச்சு எரிஞ்சிருதுங்க. அது தொல்லை தாங்கினதுனால அப்ப நடவே நட்டுருது. 2 வருஷம் அதை எஸ்ஆர்ஐ தான் நட்டு இருந்தோம் முதல்ல.
0: சரிங்க, நம்ம சாதாரணமா நடுறத விட அதுல
1: செஞ்சிடலாங்க. அதான் மொதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமங்க. அந்த ஒத்த பயிர் நடுறப்ப அந்த கொக்கெல்லாம் போட்டு முதிச்சு விட்டதுனால கொஞ்சம் கேப் விழுந்துருது. அந்த காரணத்துக்காக தான் இப்போ நடவு இப்போ 2 வருஷம் நடவுல ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதான் செஞ்சுட்டு இருந்தோம்.
0: சரி, இப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக இருக்கிற நடவு முறையிலேயே நட்டு கொடுக்கறதுக்கு ஆள்லாம் கிடைக்கிறாங்களா?
1: ஆள் நம்ம கான்ட்ராக்டர் ஆளுங்க வர்றாங்க.
0: மொத்தமாக கான்ட்ராக்டில் விட்டுறீங்களா? எவ்வளோ மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு? எவ்வளோ
1: ஏக்கருக்கு? 5000 ரூபாங்க.
0: 5000 ரூபா. எத்தனை நாள் நடுறாங்க?
1: ஒரே நாள் நட்டுருவாங்க.
0: அவங்க ஆளுங்க வந்து
1: காலைல 6 மணிக்கு வந்துருவாங்க, அதுல சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க.
0: வேற ஏதாவது நம்ம உங்களுக்கு கொடுக்கணுமா? அந்த 5000 ரூபாய் தாண்டி,
1: 5000 ரூபாய் தாண்டி டீ,
0: இது சாப்பாடு,
1: சாப்பாடுலாம் இல்லையா? டீ வடை 2 நேரம்
0: சாப்பாடுலாம் அவங்களே பார்த்து,
1: சாப்பாடுலாம் அவங்களே பார்த்து.
0: சரிங்க, இப்ப நம்ம நட்டதுக்கு அப்புறம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப காய்ச்சலும் பச்சலமா செய்யறதே இல்லை?
1: இல்லைங்க,
0: தண்ணியை தண்ணியை கட்டி வச்சே தான் செய்யறீங்க.
1: அதிகம் வந்து இயற்கை உரம் தான், மாடு நிறைய இருக்குங்க. நம்ம அதிகம் வந்து எருவு தான்
0: முதல்ல டிஏபி தான் போடுறோம் அப்படின்னு நீங்க நாத்து விடும்போது
1: நாத்துக்கு அந்த வேர் கொஞ்சம் அதிகமா வளர்ச்சிக்காக.
0: சரி,
1: அப்புறம் திரும்ப வந்து 1 ஏக்கருக்கு 1 மூட்டையே போடுவோம். போட்டு அந்த எருவு நிறைய போட்டதுனால. அப்ப
0: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
1: மாடு 10 மாடு இருக்கு.
0: ஓ, பெரிய பண்ணையா வச்சிருக்கீங்க.
1: பெரிய பண்ணையா? எங்க ஊரை பார்த்தா சின்ன பண்ணா, எல்லாம் ஒருத்தர் 20 மாடு 30 மாடு வச்சிருக்காங்க.
0: சரி சரி, இப்ப இந்த மானாவாரி சைடுல வந்து மாடுங்க தான் பெரிய அளவுக்கு கை கொடுக்குது. இல்ல
1: இன்னைக்கு நிலவைக்கு எல்லாமே கொஞ்சம் விவசாயம் குறைஞ்சதுனால, இல்ல இங்க நிறைய தனியார் நிறுவனம் வந்துருச்சுங்க. 5-6
0: போட்டியாளர்கள் நிறைய

0: அதனால நமக்கு விலை
1: விலை
0: கரெக்டாக
1: இப்போ 40
0: கிடைக்குது.
1: ரூபாய்க்கு கம்மியெல்லாம் கிடைக்குதுங்க. அதனால் மாடு இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து
0: ஏன்னா ஜெர்சியா எச்எஃப் வச்சுருக்கீங்களா, என்ன வச்சுருக்கீங்க?
1: எஸ்எஃப் இருக்கு, ஜெர்சி எல்லாமே இருக்கு,
0: சரி
1: கலப்பறம் தான் எல்லாம் கலப்பறம்.
0: சரி. இப்போ இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல்ல வந்து நீங்கள் இந்த நாற்று இது பண்ணுறதுக்கு ஆட்களை வச்சு இது பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் தொழுவரத்தை வச்சு சமாளிச்சுக்கிறீங்க. ஏரிடி 54 எத்தனாவது வாட்டி வரைக்கும் போட்டுருக்கீங்க?
1: ரெண்டாவது வருஷம் போட்டிருக்கேங்க.
0: சரி, போடும்போது என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு பயிரை பொறுத்த வரைக்கும் நோய் பூச்சி தொந்தரவுலாம் எப்படி இருந்தது?
1: கொஞ்சம் மற்ற இதோட கொஞ்சம் குறைவுங்க, கோர் 50 குறைவு, இதுங்க குறைவு. அதனால் அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்ததுனால ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. ஏக்கர் வந்து 3 டன்னு தேசம் எடுத்துடுறோம், மற்ற ரகம் வந்து 2 டன்னுக்கு மேலே எடுக்க முடியல. அதனால இந்த ரகம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இப்போ 2 வருஷம் எடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் அதான் போடலான் இருக்கோம்.
0: அப்போ கதிர் பிடிக்கும் போது அப்பெல்லாம் ஏதாவது நீங்க இது பண்ணுவீங்களா?
1: இந்த கேவிகேலேருந்து இது ஒன்று கொடுப்பாங்க, ஒரு பூஸ்டர் மாதிரி, அதை அடிப்போம். அப்புறம் தான் இயற்கை ஒருத்தர் போறப்போ அப்புறம் இந்த பஞ்சகாவியம் அதுன்னு அப்படியே போய் மாடு யூரினால கலந்து வச்சுக்குவோம்.
0: பஞ்சகாவியம் செய்யறீங்களா?
1: பஞ்சகாவியம் அப்படியே வயலில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அப்படியே ஊத்திட்டு வந்துடுவோம். அடிக்கிறதுலாம் இல்லைங்க,
0: அங்கங்கே தண்ணியில் அப்படியே
1: தண்ணியில் கரைச்சி விட்டுரும். மீனாமிலும் ரெண்டுமே கரைச்சி விட்டுருவோம் அப்படியே.
0: அது ஓரளவு பலன் கொடுக்குது,
1: நல்லாவே பலன் கொடுக்கும். கருப்பு மரம் இருக்குங்க, யூரியாலாம் ரொம்ப போட மாட்டோம், ஒரே ஒரு டைம் போடுவோம், சும்மா ஏக்கருக்கே ஒரு அரை மூட்டை போடுவோம்.
0: சரி, தலைவரம் இப்போ போடுறது ரொம்ப
1: தலைவரம் அடியில் வேப்பந்தலை போடுவோம். வாரத்தில் மரம் நிறைய இருக்கு, வேப்பந்தலை மாற்றாந்தல எல்லாமே மரத்தலை கொஞ்சம் போடுவோம், போட்டு
0: சாயமா வருது,
1: சாயமா வருது, தூர் கட்டி நல்லா வருது.
0: சரி, இப்போ நம்ம அறுவடை செய்யும் போது என்னென்ன விஷயம்? இப்போ நம்ம விதை கொடுக்குறோன்றப்ப
1: விதை கொடுக்குறப்ப வண்டி கிளீனாக சுத்தமாகணுங்க. வந்து அடுத்த வயலிருந்து வர்றப்ப கிளீன் பண்ணிடுவோம். திரும்பவும் மொதல் ஒரு 2-3 மூட்டை வந்து நாங்கள் சொந்தமாக யூஸ் சாப்பாட்டுக்கோசரம் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வயலில் விடுவோம். களம் வந்து எங்களுக்கு சிமெண்ட் களம், களமாக சுத்தமாக கூட்டு விட்டு அங்கே போட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களே புதுசாக தர்றாங்க. அங்கே ஒரு மட்டும் நாங்கள் தூத்திடுவோம் காய வச்சு, அதுக்கப்புறம் ப்ராசிங் பண்ணி வயல் பிடிச்சி நேரம் முசிறி அவங்க யூனிட் அனுப்பிடுவோம்.
0: அவங்க நேரடியாக அங்கேருந்து அதுக்கப்புறம்
1: அவங்க பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் யூனிட் கொடுக்குற செலவு நம்மளுக்கு.
0: சரி, இப்போ நீங்கள் இந்த புது ரகம் போட்டிங்களா, இதில் வக்கீலுக்கு நல்ல புல்லு கிடைக்குதா? இதில்
1: ரெண்டு ஓரளவுக்கு எல்லாமே குறும்போது இது எல்லாமே புல்லுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க.
0: இந்த இந்த ரகத்துல நல்லா உயரமாக தான் இருக்கா இந்த இது?
1: அதாவது ஒரு 3 அடி 3 அடி இருக்கும்.
0: எத்தனை நாள் பயிர் இது?
1: 135 நாள் மொத்தம்.
0: 135 நாள்? அப்போ நீண்ட கால பயிர் தான்.
1: நீண்ட கால பயிர் தான்.
0: இப்போ அதுலேருந்து வந்திருக்க வக்கீல நீங்க மாட்டுக்குன்னு தனியா தீவனம் போடுறதுனா என்னென்ன போட்டுக்கிறீங்க நீங்க?
1: தீவனத்தட்டு போட்டிருக்கோங்க,
0: போட்டு வச்சிருக்கீங்க?
1: போட்டு வச்சிருக்கோம், அது ஒரு ஏக்கர் தனியா இருக்கு. அப்புறம் இந்த கரணை நட்டுருக்கோம், நேப்பியர்
0: நேப்பியர் புல்லு,
1: அது இதெல்லாம் கலந்து போட்டுக்குவோம்.
0: அடர் தீவனம் கொடுப்பீங்களா?
1: தீவனம் வாங்கிக்கிறது,
0: பூசா அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பீங்களா?
1: தீவனம் புண்ணாக்கு நம்ம கிட்ட கல்லாடிக்கு செக்கு போடுறதுனால புண்ணாக்கு யூஸ்.
0: ஓ, கடல்ல இருக்கனால நீங்க அந்த புண்ணாக்கு கொடுத்துக்கிறீங்க. சரி, மாடு இதெல்லாம் யார் பராமரிச்சுக்கிறா? அதெல்லாம் பால் கறவை, இதெல்லாம்
1: பால் கறவைலாம் கறவைக்கு ஒரு மாட்டுக்கு 700 ரூபாங்க, பால் கறை 2000 கறந்து கொடுத்துருவாப்பிங்க
0: ஒரு மாசத்துக்கு? ஓ சரி, அவ்வளவு காசு அதுக்கு கொடுத்தா அது 10 மாடுக்கு அதுக்கே 7000 ரூபா ஆச்சு. உங்களுக்கு
1: 10 மாடு 5 மாடு தான் கறக்கு, 5 மாடு அப்புறம்
0: இருக்கு சென்னையில இருக்கும், அது
1: மாதிரி மாதிரி இருக்கும்.
0: அப்ப அப்படி பார்த்தாலும் 3500 ரூபா அது கொடுக்கும்.
1: தோட்டத்திலேயே மாடு வீடு கோட்டம் எல்லாமே அங்கேயே இருக்குங்க, அதனால மாடு எங்களுக்கு எங்கேயும் ஓட்டுற வேலை கிடையாது.
0: சரி, இப்ப பால் திறக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க, பராமரிக்கிறதுக்கு?
1: பராமரிக்கிறதுக்கு 2 பொம்பளைங்க இருக்காங்க,
0: காலையில இருந்து சாயந்தரம் அவங்களே பாத்துக்குவாங்க எல்லாத்தையும்.
1: எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, மாடு தீவனம் போறது வந்து எல்லாம் பாத்துக்கோ.
0: இப்ப அதுக்கு அந்த ஏதாவது நோய் இந்த மாதிரி சீக்கிரம் வந்துச்சுன்னா
1: பக்கத்துல டாக்டர் இருக்காருங்க, அடிக்கடி கூட்டு காமிச்சுக்கோ.
0: தடுப்பூசி இதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்களா?
1: கூட கோமாரி தடுப்பூசி போட்டுருக்காங்க,
0: போட்டுட்டாங்க. ஓ சரி, இன்னும் அதுக்கு ஆனா நல்ல வரவேற்பு இருக்கு,
1: வரவேற்பு இருக்கு.
0: நல்லா அதுல என்ன நிறைய
1: வருதுங்க? வந்துருச்சுங்க, VR9 நல்லா இருந்துச்சு. போன வருஷம் போட்டு இந்த வருஷம் கிர்னார் பைப் போடலான் இருக்கும்.
0: சொல்லுவீங்க
1: 97-91-97-27-25.
0: நன்றிங்க உங்க அனுபவத்தை சொல்ல.
1: ரொம்ப நன்றி.
2: 9 ஏக்கர்ல விதை பண்ணை அமைச்சிருக்காரு. மானாவாரிலயும் சரி, இரவு

சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுத்து விதையா உற்பத்தி செஞ்சு வேளாண் துறைக்கு விற்பனை பண்றாரு. நெல்லு, எள்ளு, கடலை, சூரியகாந்தி இந்த மாதிரி எல்லா விதமான விதைகளையும் உற்பத்தி செஞ்சு கூடுதலான வருமானத்தை எடுத்து வரதா இதுவரைக்கும் விதை பண்ணை அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. முசிறி தேவானூர் என் செல்வராஜு அவங்க.

விதை பண்ணை விவசாயம் மட்டும் இல்லாம கலப்பின மாடுகளையும் வளர்த்து அதிலும் கூடுதலான வருமானத்தை ஈட்டி வராங்க தேவானூர் என் செல்வராஜு. விவசாயிகள் விதை பண்ணை அமைப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9791972725 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க எஸ் கோபாலகிருஷ்ணன்.

இன்று இரவு 7:25 வழவர் உலகத்தில் லாபகர கால்நடை வளர்ப்பு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பயன்பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண் வாசனை வீசும் மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இன்று பொய்க்கால் குதிரையாட்டம். வழங்குவோர் டிஏஆர் நாடிராவ் குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் மயிலாட்டம்.

0: மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் மனதை இதுவரை மகிழ்வித்தது பொய்க்கால் குதிரையாட்டம். வழங்கியோர் TAR நாடிராவ் குழுவினர். மண்ணின் மனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.
1: இந்நிகழ்ச்சியை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்களுக்காக தனது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கியது.

நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.

0: நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தால் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். நீட், வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்டபோது நீட் வினாத்தால் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை முதலில் பிற்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இடம்பெற்றதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றியமைக்கப்படும் என்றார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தென்காசி மாவட்ட கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சிப் பணிகள், உள்ளாட்சித் தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உணவுப் பொருள் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் 1000 பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். மதுரை அழகர்கோவில் அருள்மிகு சுந்தரராஜபெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

நேரம் 3 மணி 3 நிமிடம் ஆக போகுதுங்க. நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிமையான பாடல்கள், உங்களுடைய அன்பு கடிதங்கள், மின்னஞ்சல்கள், அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு நடுவில் கிட்டி கிட்டியான சுவாரஸ்யமான தகவல்களோட நாம இப்ப நினைலாம் இசை துறலில்.

0: ரெயின்போ 102.5 நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். இசைத்துறல் நிகழ்ச்சியில் நாம் இப்போ ஒரு நேரோட கடிதம் தாங்க படிக்க போகிறோம். 14ஆம் தேதி அன்று உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் உற்சாக பேச்சாளர் கமலா மேடம் நேர்களின் விருப்ப பாடலை கனிவுடன் பேசி வழங்கினார். பாராட்டுக்கள். மங்கிர் உலகம் நிகழ்ச்சிய அருமை இசைத்துறலை தன் மென்மையான குரலால் வாசித்த சபினா மேடம் அவர்களுக்கு நன்றி. வண்ண கோலங்கள் அனிஷா மேடம் மற்றும் சபினா மேடம் கூட்டணியில் தமிழோடு விளையாட அருமையிலும் அருமை. பொன்மாலை சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். உழவர் உலகம் இரவு இசை இனிமை மிகவும் அழகான நிகழ்ச்சி. பாராட்டுக்கள். பண்பலைனா மாசுதான், வானொலினா கெத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கிலி அண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா பிரபு அவர்கள். அடுத்ததா 17ஆம் தேதி அன்றைக்கு கோபால் சார் தரணி மேடம் கூட்டணியில் வண்ணக்கோலம் விளையாட்டு செம்ம சூப்பர். அனைவருக்கும் பாராட்டுக்கள். இரவு இசை இனிமையை வழங்கிய கோபால் சார் அனிஷா மேடம் நேர்களின் விருப்ப பாடலை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்தனர். பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ஆம் தேதி அன்று மங்கிர் உலகத்தில் உற்சாக பேச்சாளர் சுனாமி போல் வரும் மரியா மேடம் பிடிவாத குணம் பற்றி தோழிகளை பேச சொன்னார். அனைவரும் பேசினார்கள். வாழ்த்துக்கள். 18ஆம் தேதி இருபட பாடல்களில் அழகி பட பாடல்கள் அருமை. அதே போல் 19ஆம் தேதி போடு ஆட்டம் போடு சூப்பர் வழங்கிய ராஜி மேடத்திற்கு பாராட்டுக்கள். மகிழம்பூ வாசமாய், மக்களின் நேசமாய், மலைக்கோட்டையின் சிகரமாய், மங்காத ஓவியமாய், மறையாத காவியமாய், மகிழ்ச்சி தரும் வானொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கிலி அண்டபுரத்திலிருந்து மகாதேவன் பத்மஸ்ரீ. கேட்டுகோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல்.
1: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
8: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
7: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

ட்ரெஷ் எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். அடுத்ததா நம்மளோட நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். 17 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. ஒவ்வொரு பாடலும் கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. பாடல்கள் வழங்கிய கோபால் அவர்களுக்கு நன்றி. 18 அன்று வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் வேறும் விழுதுகளும் என்ற தலைப்பில் தமிழின் தனி சிறப்புகள் பற்றியும் யார் யாருக்கு தமிழ்ச்சங்கத்தில் விருதுகள் வழங்கப்பட்டது எனவும் பேசினார்கள். நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்க தலைவர் நன்றாக பதிலளித்தார். உடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. மங்கிருலகம் நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய மரியாவிற்கு நன்றி. பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் குதூகல கொண்டாட்டம் அருமை. நிகழ்ச்சியை வழங்கிய யோகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் சுறுசுறுப்பான பாடல்கள் வழங்கிய ராஜலட்சுமி சகோதரி அவர்களுக்கு நன்றி. மதுரகீதம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. பாடல்கள் வழங்கிய அனிஷா மேடத்திற்கும் பண்பழைக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட் தாமஸ் செந்தில்நாதன். நாம கேட்டு நினைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஷேஃபம் ரெயின்போ 102.5 நாம இசை துறல்ல தான் நினைஞ்சிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேயருடைய கடிதம் தான் படிக்க போறோம். 20ஆம் தேதிக்கான கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, கரூர் மாவட்டத்தில் இருந்து கொசூர் கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி எழுதியிருக்காங்க. காலை 7 மணிக்கு வந்த காலை மலர், அதில் வேலைவாய்ப்பு செய்திகள், வானிலை அறிக்கை, ஆபரண தங்கத்தின் விலை, மருத்துவ நேரம், அத்துடன் இளங்காலை பொழுதில் இதயத்திற்கு இனிமை சேர்த்த பாடல்கள் மேலும் நிகழ்ச்சிக்கு மெருகூட்டியது. படைத்த நமது அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: இசைத்துறை நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் கடிதம் அனுப்பியிருக்காங்க. 18ஆம் தேதி அன்று காலை வலம் வந்த காலை மலர் நிகழ்ச்சி அருமை. 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் பாடல்கள் கேட்டு ரசித்தோம். 9 மணிக்கு இனிய நேரம் நிகழ்ச்சியும் அருமை. 10 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் அருமையாக இருந்தது அப்படின்னு யார் அனுப்பியிருக்காங்கன்னா, புதுக்கோட்டையிலிருந்து காவிரி நகர் எஸ் கதிரேசன் சதாசிவம் ரமணி அனுப்பிச்சிருக்காங்க. நாம கேட்டு ரசிட்டு இருக்கோம். இது திருச்சி FM Rainbow 102.1 இசை துறல்.

எஃப்எம் ரெயின்போ 102.5 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். அடுத்ததா நமக்கு 19ஆம் தேதிக்கான நிகழ்ச்சிக்கான கடிதம் அனுப்பியிருக்காங்க. மலைக்கோட்டையின் கான தேவதை 102.1 வணக்கம். நமது திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் 19ஆம் தேதி அன்று மாலை 4 மணி முதல் 5 மணி வரை வந்தோரை வெல்ல வைக்கும் வண்ணமிகு வண்ண கோலங்கள் நேரலை நிகழ்ச்சியை கேட்டு இன்புற்றோம். அன்றைய நிகழ்ச்சியில் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் லோகநாதன், ராஜலட்சுமி இருவரும் இணைந்து குறுக்கெழுத்து புதிர் போட்டியை சிறப்பாக நடத்தினார்கள். அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமாரமங்கலம் லோகநாதன், யுவராஜ், லட்சியப்பிரியன், மகேஸ்வரி, புஷ்பலதா, சதீஷ், மாளவிகா, நாம கேட்டு ரசிச்சிருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.5 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது இசை தூரல். நமக்கு நம்ம நிகழ்ச்சியை பத்தி ஒரு நேயர் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. 7:00 நேற்றிரவு 7:00 ஒலிபரப்பான உழவர் உலகத்தில் திட்டமிட்ட விவசாயம், இதில் சுப்பையா அவர்கள் மிக திறமையாக திட்டமிட்டு விவசாயம் செய்வதை அழகாக சொன்னார்கள். அந்த காலத்தில் 30 கோடி ஜனங்கள், இப்போது 145 கோடி மக்கள் தொகை என்ற கணக்கெடுப்பெல்லாம் அழகாக சொன்னார்கள். அப்பொழுது எவ்வளவு உணவு தேவைப்பட்டது, இப்பொழுது எவ்வளவு தேவைப்படுகிறது, ஆட்களின் கூலி விவரம் 6 ரூபாய் இருந்தது பற்றி அழகாக சொன்னது, அருமையாக இருந்தது. சொல்லிருக்கிறது யார் அப்படின்னா, ஷர்மிளா காடில இருந்து சொல்லிருக்காங்க. அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து வைஷாலி. கடந்த 18ஆம் தேதி மதியம் 12:00 இனிய உலகம் இனியும் தாங்குமா நிகழ்ச்சியில் பூமிக்கு பிளாஸ்டிக் ஏற்படுத்தும் தீமை பற்றி கூறினார்கள்.

போல பூமிக்கும் மனிதனுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு பற்றியும் இயற்கைதான் நம் சொத்து என்பதையும் பற்றி கூறினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, நன்றி, வாழ்த்துக்கள் அப்படின்னு தஞ்சாவூர்ல இருந்து வைஷாலி சொல்லியிருக்காங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

பரிசாக கொடுத்ததை பகிர்ந்தது அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என் பெரியம்மா 10th ஸ்டாண்டர்டில் 10th படிக்கும் போது 1983 கணக்கில் சென்டம் வாங்கியதற்காக ஒரு வாட்சை பரிசாக கொடுத்தது இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது. முதல் நீ முடிவும் நீ பாடல் சித் ஸ்ரீராம் குரலில் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 7 மணிக்கு காலை மலை நிகழ்ச்சியில தகவல்கள் பாடல்கள் அப்படின்னு சிறப்பாக வழங்கிய கண்மணி மேடம் அவர்களுக்கு நன்றி. 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில திருச்சி மேலாண்மை உதவி இயக்குனர் புஷ்பா சிவகுமார் மேடம் அவர்கள் இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள பயிர் காப்பீடு எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை என்றும், எந்தெந்த பயிர்களுக்கு காப்பீடு செய்யலாம் என்றும் பல தகவல்கள் கூறியது பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த மித்ரா ஐயா அவர்களுக்கு நன்றி. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர். இருபட பாடல்களாக தாவணி கனவுகள் கனவே கலையாதே இரு படங்களிலும் பாடல்கள் சூப்பரோ சூப்பர். நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 14555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. 21ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு கலை மங்கிர் உலகம் நிகழ்ச்சியில் நித்யா தோழிகளிடம் முதல் பரிசு என்ற தலைப்பில் உரையாட அழைத்தார். பெறுவதும் கொடுப்பதும் இன்பமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பில் கீதா இணைப்பில் வந்து அவர் மகனுடன் எடுத்த புகைப்படத்தை பரிசு

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்.

0: அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 விழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம், இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: இசைத்துறல் நிகழ்ச்சிக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. நேற்று காலை இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் மு சுதர்சனம் அவர்கள் நிலவு நாள் பற்றி பேசியது அழகு. செவிசெல்வம் நிகழ்ச்சியில் பேசிய சிவகுமார் அவர்கள் 50 காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசியின் பெருமைகளை பற்றி கூறியது நன்றாக இருந்தது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் உஷா நந்தினி அவர்கள் மொபைல் போனை தவிர்க்க இயலாது, ஆனால் அதனோடு இணைந்த பயனுள்ள வாழ்க்கையை வாழ நாம் பழகி கொள்ள வேண்டியதை பற்றி கூறிய ஆலோசனைகள் சிறப்பாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தொட்டியம் விவசாயி காலம் அறிந்து பயிர் செய்தல் பற்றி பேசியது அருமையாக இருந்தது. அறிவிப்பாளர் கோபால் அவர்களும் சிறப்பாக நேர்காணல் செய்தார். வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம் பேட்டையிலிருந்து. நேர்களே, நாம இப்ப இசைத்துறல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இசைத்துறல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் 4 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கோர்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொண்டார். 3 நாடுகள் பயணத்தின் 2ம் கட்டமாக மேசிடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இதனிடையே சிக்கிமில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு குடியரசுத் தலைவர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அங்கு சிக்கியுள்ளவர்களை விரைந்து மீட்கவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் தாம் பிரார்த்திப்பதாக கூறினார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இவ்விவாதம் இருக்கும் என்றார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என சுட்டிக்காட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரும் வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைந்த நாள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் இதில் பங்கேற்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து பயன்பெறுமாறு அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையங்களில் தொழில் பயிற்சி பெற விரும்புவோர் வரும் 31ம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அடுத்த மாதம் 5ம் தேதி வரை திறக்கப்படும் இத்தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஆடி சுவாதி திருவிழாவை ஒட்டி சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியார் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03 ஆகுதுங்க. நாம இனி கேட்கலாம் வண்ண கோலங்கள். வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

0: மொபைல் லேப்டாப் பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.
1: வணக்கம் நேயர்களே. வணக்கம் சகோதரி.
2: வணக்கம். வணக்கம் சார்.
3: அனைவருக்கும் வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுது,
1: வாரத்தின் தொடக்க நாள் மாலை பொழுது. ஏற்கனவே
3: தொடங்கியாச்சு.
1: நாள் முழுவதும் வந்து வேலையெல்லாம் பார்த்து
3: ஆமா
1: நேயர்கள் வந்து ஒரு
3: உற்சாகத்தோட இருப்பாங்க.
1: இல்ல கொஞ்சம் அயர்ச்சி
2: கலச்சு போயிருப்பாங்க.
3: ஆனா 4 மணி வந்துருச்சுன்னா உற்சாகம் ஆயிடுவாங்கல்ல. ஏன்னா நம்ம வண்ண கோலங்கள் கேக்குது.
1: வண்ண கோலங்கள் அவர்களுடைய கோலத்தை மாற்றி உற்சாகமாக மாற்றி.
2: ஆமா,
1: அதுதான் வண்ண கோலங்கள். அந்த வகையில இன்னைக்கு வண்ண கோலங்கள் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை அப்படின்னா இன்னைக்கு
2: தமிழோட விளையாட போறோம்.
1: ஆமா, வாரத்தின் தொடக்க நாட்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கு இரண்டாவது நாள் வந்து தமிழோடு விளையாடு. தமிழோடு எப்படி விளையாடுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் டக்குன்னு வந்துடும், ஆச்சரியக்குறியும் வந்துடும். ஆனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு போட்டி. 2 நிமிடம் தமிழில் நேயர்கள் விளையாட வேண்டும். யார் கூட? அதற்கான தொலைபேசி எண்கள் நேயர்கள் அறிந்ததுதான்
3: 431-246-102-1 431-240-102-1 உங்களுக்காக காத்துட்டு இருக்க நேயர்களே, வாங்க வண்ணக்கோலங்கள் விளையாடலாம்.
1: இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இந்த தமிழோடு விளையாடு அப்படின்னும் போது தமிழில் உரையாடு, 2 நிமிட தமிழில் உரையாடு, இதுதான் இன்றைய விளையாட்டு. இதுக்கு 2 விதிகள் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் நேயர்கள் கிட்ட. ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது. ஆங்கிலம் கலவாமல் பேசணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆங்கில சொற்கள் வந்து கலப்படமே இருக்கக்கூடாது. ஒரு சொல்ல பதில் தரக்கூடாது. ஒரு 2-3 நொடிகளுக்கு மேல அமைதி காக்கக்கூடாது. நம்ம என்ன கேட்டாலும் உடனே டக்குன்னு பதில் சொல்லிடணும்.
3: நீண்ட நேரம் அமைதி இருக்கக்கூடாது.
1: சரியோ தப்போ சொல்லிவிடணும்.
3: ஆமா,
1: அவ்வளவுதான்.
3: மடை திறந்த வெள்ளம் போல நீங்க பேசுவீங்க, நாங்களும் ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கோம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேரம் 4:12. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ணக்கோலங்கள். இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் அழகு தமிழில் உரையாடு, இன்று தமிழில் விளையாட உங்களை அழைத்திருக்கிறோம். நேயர்களே, நீங்கள் வரலாம் நேரலை நிகழ்ச்சிக்கு. அந்த வகையில் இப்பொழுது ஒரு
3: நேயர் இருக்காங்க,
2: அவர்களோட பேச.
3: வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம்.
2: நீங்க யார்,
3: யாரு சொல்லுங்க?
2: அறிமுகப்படுத்திக்கங்க அருமை நேயர் அவர்களே.
4: நான்
2: திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துலதான் இருக்கிறீங்க இல்லையா?
4: விதிமுறைகள்
2: 2-3 கொடுத்துருக்கோம். ஆங்கிலம் கலக்காம பேசணும், ஒரு சொல்ல பதில் சொல்லக்கூடாது நீங்க.

0: ஆமா ஆமா சார்,
1: ஆமா,
0: நீங்க
1: அதே
0: கேட்டேன்.
1: மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து ஒரு 2 3 நொடிகளுக்கு மேல அமைதியாகவும் இருக்கக்கூடாது, டக்குன்னு பதில்
0: ஆமா,
1: சொல்லிடணும்.
0: மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க
1: ஆமா, அதனால நான்
0: சட்டு
1: இப்ப முத
0: புட்டுன்னு பதில் வரணும்.
1: நான்
0: நீங்க
1: திரும்ப முதல்ல இருந்து வர்றேன் நான் இப்ப,
0: ஆ
1: சரிங்களா? இப்பையில இருந்து தான் உங்களுக்கான போட்டி நேரம் ஆரம்பமாகுது. உங்க ஊர்
0: ஆ
1: காட்டூரா?
0: காட்டூருக்கு பக்கத்துல பாப்பா குறிச்சிக்குள்ள.
1: அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது?
0: நம்ம திருச்சி மாவட்டத்துல தான் இருக்கு காட்டூர்.
1: வேலை செய்றீங்களா நீங்க?
0: நான் இல்லத்தரசியா இருக்கேங்க.
1: ரொம்ப ஈஸியான வேலையா ரொம்ப கஷ்டமான வேலையா அது?
0: இல்லத்தரசின்றது இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும்
1: இல்ல,
0: அது கஷ்டமா எப்படின்னு.
1: நான் இருக்க முடியாது. நீங்க இருந்த அனுபவத்தை கொஞ்சம் சொன்னீங்களா, சொல்லுவீங்களே அப்படின்னு தான் கேட்டேன் நான்.
0: அவங்கவுங்க எடுத்துக்கிறத பொறுத்து அது கஷ்டமா எப்படின்னு.
1: உங்களுக்கு அது எப்படி இருக்கு?
0: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்.
1: காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
0: நான் 5 மணிக்கும் எழுந்திருப்பேன், 6 மணிக்கும் எழுந்திருப்பேன், என் இஷ்டம் தான்.
1: யாரும் கேட்க மாட்டாங்க,
0: கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல.
1: யாரும் அதுக்காக உங்களை நீங்கள் எதிர்பார்த்து இல்லை. இப்போ 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 8 மணிக்கு எந்திரிச்சா என்ன அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கறது
0: வீட்டில்
1: இல்லை.
0: உள்ளவங்களுக்கு அவங்க வேலை நடந்துட்டா சரி, நம்மளை எந்த தொல்லையும் பண்ண மாட்டாங்க.
1: காலையில் எந்திரிச்சோன்னா காஃபியா டீயா?
0: நாங்க நீர் ஆகாரம் தான் சாப்பிடுவோம்.
1: எத்தனை ஆண்டுகால அனுபவம் இது?
0: ஒரு 10 வருடமா அதே தான் பின்பற்றிட்டு இருக்கோம்.
1: எப்பப்போ திருச்சிக்கு இங்கே டவுனுக்கு வருவீங்க?
0: விழா காலங்களில் எதுவும் புது துணிமணி எடுக்கணும் அப்படின்னா நாங்க அங்கதான் வருவோம்.
1: அண்மையில் என்ன திருவிழா சிறப்பாக கொண்டாடினீங்க?
0: எங்க நோன்பு வந்துச்சு, அதுக்காக வந்தோம். நிறையா புது துணிமணி வாங்கணும், பழம் வாங்கணும், சந்தைக்கெல்லாம் போவோம்.
1: அங்கேருந்து எப்படி வருவீங்க இங்கே?
0: கால்நடையாக வர முடியாது, வாகனத்தில் தான் வருவோம்.
1: அப்படிங்களா? இல்லை, கால்நடை அப்படின்றது வந்து அது எப்படி, அது புரியல எனக்கு. கால்நடைனா நடந்து வர்றதை சொல்றீங்களா?
0: நடந்தே வர முடியாது, அதனால ஒரு பேருந்தோ மகிழுந்தோ எடுத்துக்கிட்டு தான் வர முடியும்.
1: ஆஹா, அருமை அருமை. பேருந்துலன்னா எவ்வளோ காசு வாங்குறாங்க?
0: புரியலங்க, என்ன சொன்னீங்க? கேட்கலங்க.
1: பேருந்தில் எவ்வளவு கட்டணம்னு கேட்டேன், டிக்கெட்டு காசு எவ்வளவுன்னு கேட்டேன்.
0: மகளிருக்கு தான் இப்ப இலவசம் விட்டாங்களே, ஏது கட்டணம்?
1: ஓ, இல்லை
0: இது
1: கூட,
0: உங்க ஊர்லேருந்தேவா?
1: இல்லை கூட கூட வர்றவங்களுக்குமா?
0: எல்லாருக்குமே யார் வேணாலும் வரலாம்.
1: நல்ல
0: அருமை.
1: அருமையான ஒரு
0: ஒரு
1: திட்டம்.
0: இடத்துல இஷ்டம் அப்படின்னாங்க, அதை கொஞ்சம் விருப்பம்னு சொல்லியிருந்தேன். நான்
1: விருப்பம்னு
0: அழகா இருந்திருக்கோம்.
1: சொன்னாங்க. நீங்கள் போட்டியில் இரண்டு
0: ஓ,
1: நிமிடம் அருமையாக பேசுனீங்க, எங்களோட ரொம்ப
0: சிறப்பு.
1: சந்தோஷம்.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி.
2: வாழ்த்துக்கள். நன்றி. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோலங்கள் வழங்குவோம் வசந்தன் கோ.
3: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 முதல் August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
9: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
10: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
9: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ரெயின்போ 102.1 நாம வண்ண கோலங்கள் தான் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல தமிழோட விளையாடிட்டு இருக்கோம், அப்படிதானே சார்?
7: அருமை அருமை, அழகாக சொன்னீங்க. தமிழோடு விளையாடிட்டு இருக்கோம்.
6: நம்ம கூட இப்ப விளையாடுறதுக்காக ஒரு நேர் இருக்காங்க, பேசலாமா? வருக, வணக்கம்.
8: வணக்கம்மா. வணக்கம்மா.
6: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
8: கந்தரவகோட்டையில இருந்து ராமச்சந்திரன் பேசுறேன்மா.
6: தயாரா சார் விளையாடுறதுக்கு?
8: தயார்மா.
7: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து, அப்படித்தானே?
9: விதிமுறைகள்லாம் தெரியும்ல?
8: ஆமா ஆமா, தெரியுமா தெரியுமா.
9: அப்ப சரி, ஆரம்பிச்சிடலாமா?
7: உங்களுடைய பேரை இன்னொரு முறை சொல்லுங்களேன்.
8: கந்தரவகோட்டை ராமச்சந்திரன்.
7: ராமச்சந்திரன், என்ன செய்றீங்க?
8: நான் உணவு வச்சு நடத்தி வருகிறேன் சார்.
7: அப்படிங்களா, முழு நேர உணவு வேகமா? அது
6: முழு நேரம் உணவகமான்னு கேட்டாங்க.
8: பகுதி நேர உணவகம் தான்.
7: அப்படின்னா பகுதி நேரம்

0: காலையிலயும் மதியானம் மட்டுமா?
1: மதியம் மட்டும், மதியம் மட்டும்.
0: மதியம் மட்டும். மதியானம் என்னென்ன வகையான உணவுகள்லாம் உண்டு? அசைவமா சைவமா?
1: மீன், மீன், மீன், கோழி, மற்றும் அசைவ உணவுகள்.
0: மீன் கோழி வந்து அப்ப சைவமா?
2: அதனே அப்படியா?
1: மற்ற மதிய உணவுகள் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், இது போன்ற வகைகளும் உண்டு.
0: இந்த லெமன் சாதம்,
2: லெமன் சாதம்,
0: இந்த லெமன் சாதம் ரொம்ப கெட்டது. அதாவது ஆங்கிலத்துல சொல்லும் போது தமிழ்ல நல்லதுதான், சாப்பிடுறதுக்கு நல்லதுதான், ஆனா ஆங்கிலத்துல சொல்லக்கூடாதுல. எலுமிச்சை சாதம்னு சொல்லலாம், அழகா சொல்லலாம். சரி, அடுத்த மற்றும் ஒரு போட்டியில உங்களை சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி ராமச்சந்திரன் ஐயா.
2: நல்லதொரு முயற்சி, வாழ்த்துக்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ண கோலங்கள் வழங்கியோ வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சண்முகநகர்ல கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி, இப்ப நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாமா? நீங்க சமீபத்துல வெளியில போன ஊர், அதாவது சுற்றுலா சென்ற இடம் சொல்லுங்க.
1: சமீபத்துல எங்குமே போகல.
0: அப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போயிருப்பீங்க இல்லையா?
1: போகல.
0: எங்கேயுமே போலியா? சரி, உங்க ஊரை விட்டு வேற எந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கீங்க?
2: பாதுகாப்பா
0: பேசினாங்க
2: அவங்க மனசுக்குள்ள. நான் தமிழ்லதான் பேசுறேன், இவங்களுக்குதான் இது புரிய
0: மாட்டேங்குது. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்மா. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து?
2: போட்டிக்கு வந்துட்டோன்ற ஒரு உணர்வோடய இருந்துட்டாலே இந்த வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துடலாம். ஆனா அவங்க வண்ணக்கோலங்களுக்குள்ள போயிருக்கோன்ற ஒரு மனநிலையோட தான் இருக்கிறாங்க.
0: ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா பேசினாங்க. நான் எந்த ஊரையுமே போனதில்லை, நான் சுற்றுலா எல்லாம் பார்த்ததில்லை.
2: எப்படி போகாம இருப்பாங்க?
0: எப்படியாப்பட்டாலும் அப்படின்ட்டு நல்லா வந்தாங்க.
2: விட்டுருவீங்களா நீங்கெல்லாம்?
0: விட்டுருவோமா?
3: அடுத்து ஒரு நேயர் நம்ம கூட இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். அச்சோ,
0: அடுத்து வரக்கூடிய நேயர் இணைப்புல வந்துட்டு இருக்காங்க. வணக்கம்.

0: வணக்கங்க, நான் திருவரங்கத்திலிருந்து வெங்கட் பேசுகிறேன்.
1: வெங்கட், வணக்கம். வணக்கம்.
0: வணக்கங்க.
1: விளையாட ஆரம்பிச்சிடலாமா?
0: ஆரம்பிக்கலாங்க.
1: சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னங்க
0: உங்கள் பெயர் தெரிந்து கொள்ளலாமா?
1: கலையரசி.
2: நான் நித்யா.
3: கேள்விகளை நாங்கள் கேட்டிருக்கட்டுமா இல்லை நீங்கள் கேட்கிறீர்களா?
1: 1000 பொற்காசுகள் யார் அளிப்பார்கள் அதை சொல்லுங்க முதல்ல.
3: கேள்விகள் எங்களுக்கு கேட்க மட்டுமே தெரியும், பதில் தெரியாது. சரியா? ஆமா.
1: வாழ்த்துக்கள். இப்போ உங்களோட விதிமுறைகள்லாம் தெரியுமா? இங்க நிகழ்ச்சியோட விதிமுறைகள்லாம்
0: நன்றாக புரியும்.
1: ஆ சரிங்க. விளையாட ஆரம்பிச்சிடலாமா?
0: ஆரம்பிக்கலாம்.
1: என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
0: நான் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிறேன்.
1: எந்த வேலையில இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க?
0: தனியார் வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தேன்.
1: ஆஹா.
0: முதுமையின் காரணம் ஓய்வு பெற்று கொண்டிருக்கேன்.
1: தனியார் வங்கியில உங்களோட பணி என்னங்க?
0: என்னுடைய பணி சேமிப்பு கணக்கை சேர்ப்பது.
1: சேமிப்பு கணக்கை சேர்ப்பதா?
0: அவ்வாறுதான் கூறினேன்.
1: உங்களோட வங்கி வாடிக்கையாளர்கள் கிட்ட எல்லாம் நீங்க எப்படி நடந்துப்பீங்க?
0: மிகவும் அன்பாக நடந்து கொள்வேன்.
1: அவங்க கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எல்லாம் எப்படி விளக்கம் கொடுப்பீங்க?
0: என்னால் முடிந்த வரைக்கும் விளக்கம் கரெக்டாக கொடுப்பேன்.
1: முடிந்த அளவு கொடுப்பீங்க. நல்ல முயற்சி. ஆனா நல்ல முயற்சி பண்ணி நல்ல விளையாடிட்டு இருந்தாங்க.
3: வெங்கடையா இருக்கீங்களா லைன்ல? தொடர்பில் இருக்கிறேன். ஆனால் டிஃபன் வந்து நமது வாய்ப்பை பறித்து விட்டது. புரிந்து கொண்டு விட்டீர்களா?
1: என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: அவங்க அதை விட மாட்டாங்க.
1: என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இட்லி. இட்லி வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்திருக்கு, அதான் ஒட்டிக்கிச்சு. வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றி.
1: நல்லதொரு முயற்சி.
2: நம்ம கூட நேரத்துக்கு இன்னொரு நேர் ஒருத்தவங்க இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம்.
1: வருக. வணக்கம்.
2: அவங்களும் போயிட்டாங்க.
3: இணைப்பில் வந்தார். வந்த வேகத்தில் அவருடைய இணைப்பு விடுபட்டு விட்டது. ஆனால் அடுத்த நேரை சந்திப்பதற்கு முன்பாக நாம் இழைப்பார ஒரு நல்ல பாடல் ஒன்றை கேட்டுவிடலாம்.
2: கேட்டுக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது வண்ண கோலங்கள்.
4: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
6: நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். டைகர் கா ஹோகோ.

0: टाइगर का हुक्म। अर्थमैंदा राजा।
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ட்ரெஷ்எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நாம் விளையாடிட்டு இருக்கோம் வண்ணக்கோளங்கள். இன்னைக்கு வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில் தமிழோட தான் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா?
1: அழகு தமிழில் உரையாடு அப்படின்னு விளையாடிட்டு
0: இருக்கோம். ஆமாம், நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் காத்திருக்காங்க. வருக, வணக்கம். ஆமா, இணைப்பு சரியா இல்ல, கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி நிக்கிறீங்களா?
1: கோபுரம் நல்லா இருக்கிற இடமா பார்த்து பேசுங்க, தப்பி தவறி கோபுரத்துக்கு பக்கத்துல போயிடாதீங்க. இல்ல
2: இல்லண்ணா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோபுரமே கிடையாதுண்ணா.
1: அதுதான் பிரச்சனையே, இப்ப கோபுரம் இல்லாமதான் அந்த இடைவெளி வருது பேசும்போது.
2: ஆமாண்ணா, இப்ப புதுசா குடி வந்திருக்க இடத்துல இந்த இணைப்பு பிரச்சனை ரொம்பவே இருக்குண்ணா.
1: சரி, இப்ப நல்லா கேக்குது. நீங்க இப்ப உங்களுடைய பேச்சை தொடரலாம். அழகு தமிழில் உரையாட தயாராக இருக்கிறீர்களா?
2: இருக்கிறேன் அண்ணா.
1: சரிங்க,
3: உங்களுக்கு விதிமுறை எல்லாம் தெரிஞ்சுச்சு இல்லையா?
2: கேட்டுட்டு தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்தே.
3: இதுக்கு முன்னால எப்போ இணைப்புக்கு வந்தீங்க?
2: இதுக்கு முன்னாடி சென்ற வியாழக்கிழமை என்று மங்கை உலகம் நிகழ்ச்சியின் தோழர் அதிபதி அவர்களிடம் உரையாடினேன்.
3: உங்களுக்கு நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
2: எனக்கு வண்ணத்தூரிகை தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஞாயிறு என்று வரும் கட்டம் இந்த குறுக்கெழுத்து நிகழ்ச்சி போட்டி ரொம்ப மிகவும் பிடிக்கும்.
3: வண்ணத்தூரிகையா?
2: அரிசி உப்புமா தான் மிகவும் பிடிக்கும்.
1: காலமாக வானொலி கேட்டு இருக்கீங்க?
2: நான் வெறும் தெரிஞ்ச நாளிலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் தமிழ்நாரே.
1: அப்ப எல்லாம் என்ன மாதிரியான வானொலி பெட்டி இருந்தது உங்கள்ட்ட?
2: அது எனக்கு அந்த அளவு தெரியல. ஆனா இப்ப இந்த அது எப்படி சொல்றது, இந்த அது வந்து ஆங்கிலத்துல தான் பேர் வரும், எனக்கு தமிழ்ல அந்த பேர் எப்படி சொல்றதுன்னு தெரியல.
1: அதனால நான் சொல்ல மாட்டேன்
0: அப்படின்னு சொல்லித்தான் ஆக வேண்டும்.
2: போட்டியில இருந்து வெளியேற வேண்டி இருக்கும் அல்லவா?
1: இப்ப எல்லாம் எப்படி, இப்ப எந்தெந்த வழிமுறைகள்ல கேட்டுட்டு இருக்கீங்க?
2: மின்சாரத்தில் இருக்கிறது. ஆங்கிலத்தில் பெயர் சொல்ல முடியாது, ஆங்கிலத்தில் தான் தெரியும். தமிழில் அது பெயர் என்னவென்று அண்ணன் சரியாக அறியவில்லை. அறிந்த பிறகு அடுத்த நிகழ்ச்சி உங்களிடம் கண்டிப்பாக நான் சொல்லுவேன்.
1: திருச்சிக்கு அடிக்கடி வர்றது உண்டு.

0: வரீங்க?
1: என்னண்ணா?
0: திருச்சிக்கு அடிக்கடி வருவது உண்டா?
1: வர்றதுக்கு இரண்டு மூன்று முறை வருவோம் அண்ணா. எங்களோட குடும்ப தெய்வ கோயிலுக்கு செல்லும் போது வருவோம் அண்ணா.
2: எதுல வருவீங்க?
1: பேருந்தில் தான் வருவோம்.
0: நீங்க தமிழ்ல பேசுதுங்கன்னு சொன்னதும் போதும் பாவம் அவங்க வேர்த்து விறுவிறுத்து இல்ல அப்படித்தானே சொல்லி
3: வெற்றி கோப்பையை கையில பிடிச்சே ஆகணும்னு ஒரு ரொம்ப ஒரு பட்டத்தலோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆங்கிலத்துல நீங்க சொல்ற
1: மாதிரி எங்க அம்மா செய்யும் இந்த அரிசி உப்புமா பாக சாப்பிடுறது போல் மிகவும்
0: அரிசி உப்புமா சரிதான். ஆனால் உப்புமா என்றவுடன் பாதி பேருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீதி உண்டாகி விடுகிறது இல்லையா? வீட்டில் இல்லத்தரசி
3: உப்புமாவில எத்தனை வெரைட்டி செய்வீங்க?

0: வீட்டில் இல்லத்தரசி.
1: உப்மாவில் எத்தனை வெரைட்டி செய்வீங்க? உப்மாவில் எத்தனை வெரைட்டி செய்வீங்க?
2: மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
3: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வண்ண கோலங்கள் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழோடு விளையாடே அழகா பேசிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். 102.1 அன்பு அறிவிப்பாளர் அறிவிப்பாளர்கள் சுரேஷ் மற்றும் கலையரசி நித்யா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கூறுவது திருச்சி மாவட்டம் திருவரங்கம் வட்டம் எஸ்என்பட்டி என்ற ஸ்டூடியோவில் இருந்து ரேமா ரமேஷ் பேசுகிறேன்.
1: அழகா சொல்லிட்டாங்க, வணக்கம் ஐயா.
0: ரொம்ப அருமையான ஒரு வர்ணனையாவே சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு வந்து பிடித்த ஊர் சொல்லுங்க.
2: எனக்கு பிடித்த ஊர் நமது ஊர் திருச்சி தான்.
0: உங்க ஊரு?
2: அதாவது இப்ப மாவட்டம் என்றால் திருச்சி. எனது ஊர் முதல் நிச்சயமாக எனக்கு என் பெயருக்கு முன்னால் என் ஊரை சொல்லுவது எனக்கு மிகவும் பிடிக்கும்.
0: அத சொல்லுங்க, என்ன ஊருன்றத?
2: எத்தனப்பட்டி ரேமா ரமேஷ். ஏனென்றால் ஒருவரை முதன் முதலாக அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எந்த ஊர் என்றுதான் கேட்பார்கள், நீங்கள் யார் மகன் என்று கேட்க மாட்டார்கள்.
0: அந்த ஊர்ல என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: எங்கள் ஊரில் அழகான ஒரு குளம் உள்ளது. குளத்துக்கரையில் முத்தாய்ப்பாக சுயம்பு ஸ்ரீ செல்லாயம்மன் என்ற திருக்கோயிலும் ஊருக்கு நடுவே ஸ்ரீ முருகன் ஆலயமும் அமைந்துள்ளது.
0: அந்த குளத்துக்கு பேர் சொல்லுங்க.
2: எசனப்பட்டி குளம், பொதுப்பணித்துறையை சேர்ந்த குளம்.
0: அப்படியே குளத்துக்கு பேர் வச்சுட்டாங்களா?
2: ஆமா, இது அரசு குளம் என்பதால் பொதுப்பணித்துறையை சேர்ந்த குளம்.
0: வெளியில வேற சுற்றுலா எங்கேயாவது போயிருக்கீங்களா?
2: ஆன்மீக சுற்றுலாவும் செல்வது உண்டு, இன்ப சுற்றுலா செல்வதும் உண்டு.
0: சமீபத்தில் போன இடத்தை சொல்லுங்க.
2: சமீபத்தில் ஆன்மீக சுற்றுலாவாக திருச்செந்தூர் ஆலயம் சென்று வந்துள்ளேன்.
0: அங்க உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிச்சு?
2: அங்கு முருகப்பெருமான் பிடித்தது, மற்றும் சத்குரு சங்காரமூர்த்திகளின் ஜீவசமாதிகள் பிடித்தது. கடற்கரை, திருச்செந்தூர் கடற்கரை மிகவும் அழகான ஒரு கடற்கரை என்றே கூறலாம்.
0: கடற்கரையில நீங்க வியந்த விஷயம் சொல்லுங்க.
2: வியந்த விஷயம், அங்கு திருச்செந்தூர் கடற்கரையில் அலைகள் ஆக்ரோஷமாக முருகன் சன்னதியை வந்து அடித்து செல்லும், அது வியப்பாக இருக்கிறது.
0: ரொம்ப வியப்பா இருக்கா?
3: கடற்கரையில் வந்து கடல் அருகில் இருந்தாலும் கூட அருமையான ஒரு சுவையான ஒரு குடிநீர் அங்கு கிணறு ஒன்று உண்டு, தெரியுமா?
2: அதன் பெயர் நாளிக்கிணறு என்று கூறுவார்கள்.
3: அதை அவர்கள் அதை தான் எதிர்பார்த்தார்கள் என்று நான் நினைக்கிறேன்.
2: அந்த நாளிக்கிணறில் குளித்து விட்டு தான் பிறகு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவது வழக்கமாக கொண்டுள்ளார்கள்.
3: அருமை அருமை. இந்த இன்ப சுற்றுலானா எவ்வளவு பேர் போவீங்க?
2: இன்ப சுற்றுலா என்பது கோடை வாசஸ்தலங்கள்.
3: எத்தனை பேர் போவீங்க?
2: கொடைக்கானல், உதகை.
3: அதான் எத்தனை பேர் போவீங்கன்னு கேட்டேன்.
2: வேறு குடும்பமாகவும் செல்வோம், அல்லது நண்பர்களோடவும் செல்வது வழக்கம்.
3: அதிகபட்சமா ஒரு 10 பேர் போறீங்கன்னா எதுல போவீங்க?
2: மகிழுந்து அல்லது சிற்றுந்து. அதிகமாக ஒரு 5 பேருக்கு மேல் மிகாமல் மகிழுந்தில் செல்வது வழக்கம்.
3: அருமை அருமை. நிமிடங்களை மிக சிறப்பாக கடந்து விட்டார் எசனப்பட்டி ரமேஷ்.
0: வெற்றி கோப்பையை கையில வாங்கியாச்சு.
1: ஆமா, நேர்கள்லாம் ரொம்ப நமக்கு டஃப் குடுக்கற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க இல்லையா?
0: ரொம்ப பொறுமையா நிதானமா எங்கேயும் எந்த விதத்திலயும் ஒரு இடத்துல
1: தடுமாறாம
3: நம்ம எங்க டஃப் குடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு டஃப் குடுக்கறாங்கன்றாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தம்.
0: அதாவது அவங்க அந்த எடுத்துக்கிட்ட அந்த வேலையை ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற கேட்டு ரசித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லலாம். நல்ல முயற்சியும் கூட.
3: இன்றைய நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாடு, தமிழில் அழகு தமிழில் உரையாடு அப்படின்னு சொல்லி விளையாட நேயர்களை கூப்பிட்டுருந்தோம். ரொம்ப உற்சாகமாக கலகலப்போடு ஒரு படபடப்போடும் இணைந்தே பங்கெடுத்து கொண்டார்கள். பங்கெடுத்த அத்துணை நேயர்களுக்குமே நம்ம நன்றிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். மற்றும் ஒரு அருமையான தமிழோடு விளையாடு அழகு தமிழில் உரையாடு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேயர்களே.

0: நன்றி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்,
7: திருச்சி மற்றும் கும்பகோணம்.

சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. மஜாபா மஜாபா.

0: நேரம் 5 மணி, கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறினார். புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லி டாக்டர் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனை மருத்துவருடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக தலைநகரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது காயமடைந்தவர்களின் உடல்நிலை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காயமடைந்த போராட்டக்காரர்களையும் அமைச்சர் சந்தித்து பேசினார். மக்களின் குறைகள் எதுவாக இருந்தாலும் தம்மிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கலாம் என மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று நடைபெற்ற விழாவில் 250 பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் செவித்திறன் பாதிக்கப்பட்டோர், கை கால் பாதிக்கப்பட்டோர் ஆகிய மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கித்தர பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. 18 முதல் 35 வயது வரை உள்ள 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 62 நாட்கள் இப்பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி பெற்றோர் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளை பெற முடியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நிரந்தர பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய வேண்டும், 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் அருகே ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் பாதிக்கப்படும் பகுதிகளை கண்டறிந்து அதனை தடுக்கும் வகையில் திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்யுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை ஜப்தி காரியந்தல் ஊராட்சியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

நேரம் 5:03 14 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் இனி கேட்டு மகிழ வருகிறது பொன்மாலை. வானம் நிறம் மாறி வண்ணங்கள் பல தோன்றி அதிசயம் காட்டும் இந்த அந்தி மாலையில் இடைக்காலத்து இளஞ்சென்றல் நம் இதயங்களை தாளாட்டும் பொன்மாலை கவிதையும் கானமுமாக

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: நேரம் 5:08. 12 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். தொடக்கமாக தீரன் கவிதை இது. கோப்பை நிரம்ப குழம்பியை நிரப்பினேன், ஆனால் பருகியதென்னவோ உன் ஞாபகங்களைத்தான்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 5:14. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி மனுஷ்ய புத்திரன் எழுதிய கவிதை இது. கண்களில் முத்தமிடுவது ஒரு கலை. கண் இமைகளுக்குள் ஒரு உப்பாய் கரைந்து போக தெரிய வேண்டும். கண் இமைகளுக்குள் ஒரு உப்பாய் கரைந்து போக தெரிய வேண்டும். கண்ணீர் தெரியிட்ட கண்களைத்தான் எப்படி நீந்தி கடப்பதென தெரியவில்லை.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.

0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
1: நேரம் 5:20, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன்மாலை. எல்லாம் இயல்பாகத்தான் போய்கொண்டிருந்தது. இயலாமையின் காரணமாக இதயம் தனித்தெறிந்து கனத்துப் போனதை எவரும் அறிய முடியாதவரை

நேரம் 5:25, திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை நிகழ்ச்சியில். இனி பிரான்சிஸ் கிருபா, அவருடைய கவிதை இது. யார் அவன்? நாவில் இசை, கண்ணில் ஒளி, சின்னஞ்சிறு கிளையில் மண்ணில் மின்னல் தனிமையில் பறவை போல் ஒருவன். யார் அவன்? நாவில் இசை, கண்ணில் ஒளி, சின்னஞ்சிறு கிளையில் மின்னல் தனிமையில் பறவை போல் ஒருவன். ஏறக்குறைய இறைவன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 5:31, 27 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனிய நிகழ்ச்சியாக இது பொன்மாலை. செழியன் கவிதை இது. அன்பின் வழியே ஒருவருக்கொருவர் எதையாவது கொடுத்துக் கொள்வதன் மூலமே வாழ்க்கை அர்த்தமுடையதாகிறது.

நேரம் 5:36, 36 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை. இன்று கவிதையும் கானமுமாக. அடுத்ததாக கி. கவியரசன் எழுதிய கவிதை இது. மலையின் உச்சியை வியந்து மேலே ஏறினேன், அத்தனை அழகு அங்கிருந்து அடிவாரம்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
4: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

நேரம் 5:52. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்மாலை. மீண்டும் பொன்மாலை நிகழ்ச்சியை நாளை மாலை 5 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ஜனநாயக விழுமியங்கள், பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் இந்தியாவும் வடக்கு மாசிடோனியாவும் தங்களின் ஆழமான நட்புறவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அந்நாட்டு அதிபர் கோர்டாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் ஸ்கோப்ஜேவில் செய்திகளிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவர் இருதரப்பினரும் ஒத்துழைப்பின் முழு அளவையும் ஆய்வு செய்ததுடன் பிராந்திய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்தார். இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எடி மிலிபேண்டிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு வலுப்பெற்றுள்ளதாகவும் இதில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் அடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். புதிய திட்டங்களுக்கான பூர்வாங்க பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சியை வரும் 27ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு வழங்க உள்ளது. மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்த விவரங்கள் பயிற்சியின் ஒரு பகுதியாக இதில் எடுத்துரைக்கப்படும். ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் EDITN.IN என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். அரியலூர் மாவட்டத்தில் சுகாதாரத்துறை தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனைகள், பாதுகாப்பான மகப்பேறு சேவைகள், ஊட்டச்சத்து தொடர்பான திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதற்கட்டமாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும், அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கூறினார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. நொடிகள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழலாம் ஆரவாரம். பிடித்தவை பிடித்தமான வேளையில் உள்ளத்தை பிடித்துக் கொள்ளும் போது பிறக்கிறது ஆரவாரம். உற்சாகமான செய்திகள் உள்ளம் குளிர பாடல்கள் என பண்பலையில் இது பரவசம் தரும் ஆரவாரம்.

நேரம் 6:10. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கான இ-கேஒய்சி சிறப்பு முகாம் நாளை தஞ்சாவூர் மாவட்ட அனைத்து வட்ட அலுவலக வளாகங்களிலும் நடைபெற இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்ட அலுவலக வளாகங்களில் உள்ள இ-சேவை மையங்களில் நாளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கான இ-கேஒய்சி சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கட்டாயம் இ-கேஒய்சி பதிவு செய்து கொள்ள வேண்டும். இ-கேஒய்சி பதிவு செய்யாதவர்கள், 6 வயது பூர்த்தியடைந்த குழந்தைகள், பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யாத குடும்ப உறுப்பினர்கள் இந்த முகாமை பயன்படுத்தி இ-கேஒய்சி பதிவை மேற்கொள்ளலாம் என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க இப்ப வர உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில இணைய இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: மலச்சிக்கல், மலச்சிக்கல்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு. நிறைய விளம்பரங்கள்லாம் கூட இதுக்கு வருது, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க, அந்த மாத்திரையை போட்டுக்கோங்க, ஃப்ரீயா இருப்பீங்க அப்படின்னு. ஏங்க நம்ம உணவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது? உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவுல ரெண்டு சத்து மட்டும் நீங்க குறையாம பாத்துக்கணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சத்து தான், ஒண்ணு நீர்ச்சத்து, இன்னொன்னு நார்ச்சத்து. இப்ப அந்த நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் போதிய அளவு நமக்கு இருந்தா மலச்சிக்கல்லேருந்து முழுமையா நீங்க விடுதலை அடையலாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் மலச்சிக்கலை தவிர்க்கறதுக்கு? காலை உணவுன்னு பாத்தீங்க அப்படின்னா கேழ்வரகு, கம்பு, திணை, சாமை, இது மாதிரி ஏதோ ஒண்ணு. இதுல இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், உப்புமா செய்யலாம், எல்லாமே இந்த சிறுதானியங்கள்ல செய்யலாங்க. இட்லி தோசை கூட எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி, மல்லி புதினா சட்னி, காய்கறிகளோட கூட்டு செஞ்சு சாப்பிடலாம். இத மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் கண்டிப்பா தவிர்க்கப்படலாம். மைதாவால செய்யப்பட்ட பண்டங்களை மலச்சிக்கல் இருக்கிறவங்க கண்டிப்பா தவிர்த்துடுங்க. மதிய உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சாதம் அளவை கம்மி பண்ணி காய்கறி கீரைகளை அதிகப்படுத்துக்குங்க. தினம் ஒரு கீரை அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. காய்கறிகள் உரிச்சா நார் வரும். அந்த மாதிரி என்னென்ன காய் இருக்கு? புடலங்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், வெண்டைக்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள். இதை நீங்க சாப்பிட்றப்ப கண்டிப்பா மலச்சிக்கல் இல்லாம இருக்கும். காய்கறி உணவுல அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். முருங்கைக்கீரையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முட்டைக்கோசு தினமும் ரெண்டு காய் கண்டிப்பா சேர்த்துக்கணும் உணவுல. அந்த மாதிரி நீங்க சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு நிரந்தர நிவாரணம் கிடைக்குங்க. மாலை நேரங்கள்ல எண்ணெயில வறுத்த பொரிச்ச பண்டங்களை தவிர்த்துட்டு அப்ப நீங்க ஒரு பழம் எடுத்துக்கலாம். அந்த பழம்னா வந்து வாழைப்பழம் எடுக்கலாங்க. உடனே சர்க்கரை நோயாளிகள் கேட்கறது என் காதில விழறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் இல்லாம கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே கொய்யாப்பழம் சாப்பிடலாம். கொய்யாக்காய், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து மலச்சிக்கலுக்கு சிறந்ததொரு மருந்துன்னே நீங்க நினைச்சுக்கலாங்க. பப்பாளி இதெல்லாம் எடுத்துக்கலாம் அவங்க. சுண்டல் வந்து சாயங்கால நேரத்துல எடுத்துக்கோங்க. தினம் ஒரு சுண்டல், பயறு வகைகள் எல்லாமே சுண்டல் பண்ணி சாப்பிடலாம். காராமணி, தட்டை பயிறு, ஒரு சுண்டல் சாயங்கால நேரத்துல எடுத்துக்கோங்க. இரவு நேரத்துல கேழ்வரகடை, தெனல பண்ணாடை, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணீர் கண்டிப்பா 3 லிட்டருக்கு குறையாம குடிங்க. அப்படி குடிச்சிங்க அப்படின்னா மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் மிகவும் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க உணவு பழக்கத்தை பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கலுக்கு நல்லதொரு நிவாரணம் கண்டிப்பா கிடைக்குங்க.
0: மலச்சிக்கலை வராம தவிர்க்கணும்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்னு சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

நேரம் 6:44. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் விவசாயிகள் கவனத்திற்கு விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டமானது நாளை மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என

விவசாயிகள் குறைதீர்க்கும் நல்கூட்டமானது திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நாளை மறுநாள் வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. விவசாயிகள் குறைதீர்க்கும் நல்கூட்டமானது நாளை மறுநாள் 23ஆம் தேதி என்று மாலை 4 மணிக்கு திருவாரூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. விவசாயிகள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் என நமது திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். இன்னும் சில நொடிகளில் மாலை மணி 6:30 மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து நேயர்கள் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் ஆரவாரம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர்

0: கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர் அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவுத்துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு

0: மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
1: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்க தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27 முதல் 29 வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ITI இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ITI நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக NESC சர்டிபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைஃபன் தரா.
0: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
3: என் பேர் சபாக்ரீன், நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ITIல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைஃபன் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி.
4: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15 கம்பெனிஸ் வந்திருக்காங்க, இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் BR துரை தெரிவித்துள்ளார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடும்

வழங்குமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேரம் 6:41:32. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கிட அளவீடு முகாமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாளை புதன்கிழமை மல்லசமுத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், நாளை மறுநாள் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, எலச்சிப்பாளையம் வட்டார பகுதி மக்களுக்காக திருச்செங்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கிட அளவீடு முகாமானது நடைபெற இருக்கிறது. ALIMCO திட்டத்தில் 3 சக்கர சைக்கிள், பேட்டரியால் இயங்கக்கூடிய 3 சக்கர சைக்கிள், சர்க்கர நாற்காலிகள், பேட்டரியால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலிகள், செயற்கை அவயங்கள், காலிப்பர்கள், ஊன்றுகோள்கள், காது கேளாதோருக்கான காதொலி கருவிகள், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு MSIED கிட், பார்வையற்றோருக்கான பிரெய்லி கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் கைத்தடி போன்ற உதவி உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட அதற்கான அளவீடு செய்யப்பட இருக்கிறது. இந்த முகாமில் கலந்து கொள்ள வருபவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, UDID அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, 22,500 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கக்கூடிய மாத வருமான சான்று, மேலும் 2 புகைப்படங்கள் ஆகியவற்றை கையோடு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தகவல் தந்திருக்கிறார்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவிந்த் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.
0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 9385461 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்கள்.

6:55 நிமிடம். திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் நிறைவாக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன்

அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. வரும் 25ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியுமே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளை பொறுத்தவரை வரும் 23ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். மகாமாதம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஆரவாரம். மீண்டும் ஆரவாரம் நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் ஜவுளி ஆயத்தாடை கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 1.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், உலகளாவிய போட்டிகளின் மத்தியில் இத்துறையில் ஏற்றுமதிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டதாக தெரிவித்தார்.

ார் இருதரப்பு வர்த்தகத்தை நோக்கமாக கொண்டே பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரிவுபடுத்தப்படுவதாக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறினார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், இதனால் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரித்து தொழிற்சாலைகளும் விவசாயிகளும் பயனடைவதோடு வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இந்த ஆண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றோர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் இணையதளம் மற்றும் குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிக்கப்படும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் இன்கோ சர்வ் தேயிலை தொழிற்சாலையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். மாவட்ட தொழில் மைய அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், தேயிலை விவசாயிகள் மற்றும் தொழிற்சாலைகளின் முன்னேற்றத்திற்கு முதற்கட்டமாக இக்கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 661 பயனாளிகளுக்கு 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய செய்ய வேண்டும் என அதிகாரிகளை அறிவுறுத்தினார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பணிகளை தொய்வின்றி விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே, வாசிப்பது என்பது நான்கு சுவருக்குள் வாழும் ஒரு மனிதனுக்கு வெளி உலகத்தை காணவும், இயற்கையை ரசிக்கவும், சமூகத்தை அறியவும், பிறரது வழிகளை உணரவும் வாய்ப்பாக அமையும். சரி, வாசிப்பது எப்படி? பதிலளிக்க வருகிறார் பி. அரவிந்தராஜ் அவர்கள்.
1: ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மாற்றும், ஒரு மனிதன் ஒரு சமூகத்தை மாற்றுவான் என்று கூறுவார்கள். அந்த வகையில் மனித வாழ்க்கையை அமைதியாகவும் ஆழமாகவும் மாற்றக்கூடிய சக்திகளின் முதன்மையானது வாசிப்பு. நாம் வாழும் காலம் தொழில்நுட்பத்தின் காலம், தகவல் நம்மை தேடி வரும் காலம். ஆனால் தகவல்கள் அதிகரித்த அளவுக்கு வாசிப்பு அதிகரித்திருக்கிறதா என்ற கேள்வியை நம்மிடம் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அத்தகைய ஒரு சூழலில் வாசிப்பின் அவசியத்தை நினைவூட்டவும், வாசிப்பை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை வழிகாட்டவும் வந்திருக்கும் மிக முக்கியமான நூல்தான் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களின் வாசிப்பது எப்படி எனும் நூல். இந்த நூலை நான் வெறும் கட்டுரை தொகுப்பாக பார்க்கவில்லை. ஒரு வாசகரின் கையை பிடித்து புத்தக உலகிற்குள் அழைத்துச் செல்லும் வழிகாட்டி நூலாக பார்க்கிறேன். குறிப்பாக வாசிப்பில் தொடக்க நிலையில் இருப்பவர்களுக்கும் வாசித்து வருபவர்களுக்கும் தங்களுடைய வாசிப்பு பாதையை மறுபரிசீலனை செய்ய உதவும் ஒரு கையேடாக இது அமைகிறது. வாசிப்பு ஒரு பழக்கம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. பொதுவாக நாம் வாசிப்பை ஒரு பொழுதுபோக்கு நடவடிக்கையாகவே கருதுகிறோம். ஆனால் ஆசிரியர் வாசிப்பை அதைவிட உயர்ந்த நிலையில் பார்க்கிறார். அவர் பார்வையில் வாசிப்பு என்பது மனிதனை மாற்றும் அறிவு பயணம். நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது வெறும் எழுத்துக்களை படிப்பதில்லை, மற்றவர்களின் அனுபவங்களை, சிந்தனைகளை, வாழ்க்கை பாடங்களை நம்முள் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் நேரில் சென்று பார்க்காத நாடுகளை அறிகிறோம். நாம் சந்திக்காத மனிதர்களுடன் உரையாடுகிறோம். நாம் வாழாத வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். ஒரு சிறிய அறையில் அமர்ந்தபடியே ரஷ்யாவின் வரலாற்றையும், ஆப்பிரிக்க மக்களின் போராட்டங்களையும், ஜப்பானின் பண்பாட்டையும், தமிழரின் பழம்பெருமையும் அறிய முடிகிறது. இந்த அற்புதத்தை நிகழ்த்துவது வாசிப்பே. பலர் வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் மிக கடினமான நூல்களை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள். அதன் விளைவாக புத்தகங்களை சலிப்பூட்டும் பொருளாக அவர்களுக்கு மாறிவிடுகிறது. ஒரு நூல் நமக்கு பொருந்தவில்லை

0: என்றால் அது மோசமான நூல் என்பது அர்த்தமல்ல. எனவே வாசிப்பை விட்டுவிடாமல் நமக்கான புத்தகத்தை தேடி செல்ல வேண்டும். வாசிப்பு என்பது சமூக வளர்ச்சிக்கும் அவசியமானது. வாசிக்கும் மனிதன் சிந்திப்பான், உண்மையை தேடுவான். இதனால்தான் வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருக்கும் சமூகங்கள் முன்னேறுகின்றன. இந்த நூலில் ஆசிரியர் பல நாடுகளில் வாசிப்புக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார். வாசிப்பதன் மூலம் மொழித்திறன் வளர்கிறது, சொற்களஞ்சியம் பெறுகிறது, தகவல் தொடர்பு திறன் மேம்படுகிறது, சிந்தனை தெளிவடைகிறது, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது, தன்னம்பிக்கை உருவாகிறது. ஒருவர் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தில் இருந்தால் அவர் பேசும் விதத்திலும் எழுதும் விதத்திலும் சிந்திக்கும் விதத்திலும் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் காண முடியும். வாசிப்பு என்பது மனதுக்கான உடற்பயிற்சி என்று கூட சொல்லலாம். அறிவை மட்டுமல்ல வாய்ப்புகளையும் தருகிறது என்பதை ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். செய்தித்தாள்களை தொடர்ந்து வாசிக்கும் ஒருவர் சமூகத்தில் நடக்கும் மாற்றங்களை அறிந்து கொள்வார். புதிய திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், கல்வி வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை பெறுவார். இன்று நாம் வாழ்க்கையில் கைபேசி தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. ஆசிரியர் தொழில்நுட்பத்தை எதிர்ப்பதில்லை, அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது என்பதையே வலியுறுத்துகிறார். நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், தொழில்நுட்பம் நம்மை பயன்படுத்தக்கூடாது. காணொளிகள் தகவலை வழங்கலாம், ஆனால் வாசிப்பு உருவாக்கும் ஆழமான சிந்தனையை அவை எப்போதும் உருவாக்காது. ஒரு புத்தகம் நம்மை மெதுவாக சிந்திக்க வைக்கிறது, அதனால் கிடைக்கும் அனுபவம் நீண்ட காலம் மனதில் நிலைத்து நிற்கிறது. நாளிதழ் என்பது வெறும் செய்தித்தாள் அல்ல, அது உலகத்திற்கான ஒரு சன்னல். நாம் தினமும் குறைந்தது சில மணி நேரமாவது நாளிதழ்களை வாசிக்க வேண்டும். சமூகத்தை புரிந்து கொள்வதற்காகவும் வாசிக்க வேண்டும். வாசிப்பு நமக்கு அறிவை மட்டுமல்ல உணர்வையும் தருகிறது. பிறருடைய துயரத்தை புரிந்து கொள்ள செய்கிறது. வேறுபட்ட வாழ்க்கைகளை அறிமுகப்படுத்துகிறது. மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது. அதனால் வாசிப்பு ஒரு திறமையை வளர்ப்பதல்ல, ஒரு மனிதனை உருவாக்குவதாகும். முடிவாக, வாசிப்பது எப்படி என்பது வாசிப்பை கற்றுத்தரும் புத்தகம் மட்டுமல்ல, வாசிப்பின் அர்த்தத்தை உணர்த்தும் புத்தகம். இந்த நூல் ஒரு புதிய வாசகருக்கு திசை காட்டியாகவும் பழைய வாசகருக்கு தன்னைத்தானே சோதித்து பார்க்கும் கண்ணாடியாகவும் அமைகிறது. இன்றைய சூழலில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையின் கையிலும் ஒரு புத்தகம் இருக்க வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு சிறிய விளக்காக இந்த நூல் இருக்கிறது.
1: பொதுவாக எல்லோரும் படி படி என்பார்கள். ஆனால் எதை எப்படி படிப்பது என்ற கேள்விக்கு வி. அரவிந்தராஜ் அவர்கள் எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களின் வாசிப்பது எப்படி என்ற நூலை பரிந்துரைக்கிறார். நமக்கு கற்பிப்பதோடு நின்றுவிடாமல் நம்மை நெறிப்படுத்தி, சில நேரங்களில் ஆற்றுப்படுத்தி, நம்மை உணரச் செய்து வாழ்நாள் முழுதும் நம் எண்ணங்களில் பயணிப்பார் நம் உள்ளங்கவர் ஆசிரியர். அப்படியொரு அனுபவ தொகுப்பை ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கிறார் ஏ. கௌசல்யா அவர்கள்.
2: இன்னைக்கு எந்த நூல் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசி ஐயா பேராசிரியர் கா. காசி மாரியப்பன் பற்றி மாணவர்கள், நண்பர்கள் மற்றும் ஆளுமைகள் எழுதிய கட்டுரைகளோட தொகுப்பு. மே மாசம் 2026 வெளியிட்டு இருக்காங்க. அலர் வெளியீடு. பதிப்பாசிரியர் வந்து கா. திருமூர்த்தி, திருச்சி ஈவேரா கல்லூரியில முனைவர் பட்ட ஆய்வாளர். இவருடைய முதல் பதிப்பு நூல். இந்த நூல்ல இருக்கக்கூடிய 54 கட்டுரைகளையும், 2 அணிந்துரை, பதிப்புரை, கட்டுரையாளர்கள் குறிப்பு, காசி ஐயாவோட பள்ளியில அவர் ஆசிரியரா பணியாற்றும் போது அவருடைய புகைப்படத்தை வந்து உருவ ஓவியமா வரைஞ்சிருக்க கூடியது, காசி ஐயாவுடைய ஆசிரியர் அறிவரசன் சொல்லக்கூடிய ஐயா வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் இந்த நூல்ல சேர்த்து தொகுத்து வெளியிடுறதுனால பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. காசி ஐயா அப்படின்னு இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை ஈவேரா கல்லூரியில கல்லூரி இணை பேராசிரியரா பணியாற்றியவர். இவர் வந்து 30 ஆண்டுகால ஆசிரியர் பணியில நிறைய மாணவர்களை சந்திச்சிருப்பாரு. நிறைய ஆசிரியர் தோழர்கள் இருந்திருப்பாங்க. நிறைய கல்வி ஆளுமைகளோட பழக்கம் இருந்திருக்கும். இதுல அவருக்கு நெருக்க மாணவர்கள்னு வச்சுக்கலாமே, அவங்க எல்லாரும் எழுதின கட்டுரைகளோட தொகுப்பு தான் இந்த காசி ஐயா அப்படின்ற நூல். ஒரு ஆசிரியரை பத்தி மற்ற மாணவர்கள் எழுதின ஒரு ஆய்வு கோவை மாதிரி யாரும் நினைக்க வேணாம். இது வந்து ஒரு ஆய்வு கோவை கிடையாது, அனுபவ பகிர்வா இருக்கு இந்த நூல். அவருக்கு வந்து மரம் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். கல்லூரியில வந்து அதனால நிறைய மரங்கள் நட்டிருக்காரு. 100 பனை விதைகளை நட்டிருக்காரு. சூழலியல் சார்ந்து ஆர்வம் காட்டக்கூடிய மாணவர்கள் வந்து இவரோட இணைந்து செயல்பட்ட அனுபவங்களை இந்த கட்டுரைகள் வாயிலா பகிர்ந்திருக்காங்க. நம்ம தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நிலம் பொழுது, இதை வந்து இப்ப நவீனத்துல வந்து காலம் வெளின்னு சொல்றாங்க. காலம் வெளி சார்ந்த ஆய்வு பரப்புல இவர் தொடர்ச்சியை இயங்கி வரக்கூடியவர். இவர் வந்து கல் மணக்கும் பக்கங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு நூலை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஈவேரா கல்லூரியில எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா பற்றிய நூல்களை, பேச துணித எழுத்துகள் அப்படின்ற ஒரு கருத்தரங்க கோவையை வந்து பதிப்பிச்சிருக்காரு. அதுவும் வந்து மாணவர்கள் எழுதிய

0: கட்டுரைகள் தான். இந்த மாதிரி மாணவர்களோட செயல்பாடுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு பேராசிரியர் இந்த அறிவரசன் ஐயான்னு சொன்னல, இவர் வந்து காசி மாரியப்பன் ஐயாவோட ஐயா, அதாவது அவருக்கு பாடம் எடுத்த ஆசிரியர். அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அன்பிற்குரிய மகனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உன் மடல் கண்டேன், உவகை பெருக்குடன் எழுதுகிறேன். அரசு கல்லூரியில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருப்பது அறிந்து அகம் மிக மகிழ்கிறேன். நான் போட்ட விதை முளைத்து மரமாகி இருப்பதாக எழுதியிருக்கிறாய். அந்த மரம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் மரமல்ல, ஊர் நடுவே பழுத்து குழுங்கி நிற்கும் பயன் மரம் என்பதால் மகிழ்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நூல்ல இருக்கக்கூடிய தலைப்புகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். தலைப்பை வச்சு நம்ம வந்து இந்த கட்டுரையை படிக்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியது. பழம்படு பயன் மரம் அப்படின்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாமனிதர்னு ஒருத்தர் எழுதுறாரு, உள்ளம் கவர் கல்வன் ஒருத்தர் எழுதுறாரு. இந்த மாதிரி தலைப்புகளை படிச்சுடனே ஒரு ஆசிரியர்னா இப்படித்தான் இருப்பாரு எல்லாருக்குமே அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் ஒவ்வொருக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை வந்து நம்ம வந்து இந்த நூல் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஐயா வந்து 30 30 அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. நைந்தழும் குரல் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பையும் காசி மாரியப்பன் ஐயா வந்து வெளியிட்டு இருக்காரு. அதுல வந்து வரல் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை இருக்கு. அந்த தலைப்பை வச்சு வரல் தரும் வளமை அப்படின்ற தலைப்புல வந்து பி எழிலரசி அவர்கள் வந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. அப்புறம் முருகேச பாண்டியன் ஐயா அவர் வந்து கட்டுரை எழுதியிருக்காரு. அணிந்துரை வழங்கிய உமா மகேஸ்வரி அம்மா பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. இவங்க வந்து எழுதுறாங்க, நான் வந்து இவர்கிட்ட மாணவியா படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பேராசிரியர். இதுல இருக்கக்கூடிய கட்டுரைகள் எல்லாம் வெறும் நினைவுகள் அல்ல, அவை ஒவ்வொன்றும் ஓர் உணர்வு. ஒரு மனிதர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எவ்வாறு வாழ்கிறார் என்பதை பற்றிய சாட்சிகள். சில இடங்களில் வாசிக்கும் போது கண்கள் நனைந்து விடும், சில இடங்களில் சிரிப்பு வரும், இன்னும் சில இடங்களில் சிந்திக்க வைக்கும். இந்த நூல் பத்தி பேராசிரியர் ஆ ராமசாமி ஐயா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்கள், உடன் பணியாற்றியவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் என பல தரப்பினருக்கும் ஒருவர் தந்துள்ள அன்பு, மரியாதை, உறவு நிலை, வழிகாட்டுதல் என பல தளத்தை சொல்லும் கட்டுரைகள் அடங்கிய காசி ஐயா தொகுப்பை வாசிக்க வாசிக்க எனக்கு முதலில் தோன்றியது ஆசிரிய தொழிலில் மதிப்பு மிக்க பக்கங்களை வாசிக்கிறோம் என்ற மனநிலை. ஐயான்னு சொன்னோடனே ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களை ஐயாவை கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுக்கு வந்து அவரோட மாணவி ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, கல்வி புலத்துக்குள் மனிதநேய பண்புகளுடன் சமத்துவத்தை விரும்பி நடைமுறைப்படுத்துகிறவர்களை அன்பும் உரிமையும் பொதிந்து அசூயையின்றி எங்கள் ஐயா என்று அழைக்கும் வெகு சிலரில் காசி ஐயா முதன்மையானவர் அப்படின்னு முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கக்கூடிய சண்முக பிரியா அவங்க வந்து காசி ஐயா பத்தி சொல்லியிருக்காங்க.
1: காசி ஐயா என்ற நூல் குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் ஏ கௌசல்யா அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.

0: நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சிகள் லாபகர கால்நடை வளர்ப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்களின் விருப்ப பாடல்கள். இன்று இரவு 9:15 இனிய ராகம். இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே. 938-546-1021 என்ற வாட்ஸ்அப் எண் வழியாக உங்களின் விருப்ப பாடல்களை பதிவு செய்து, குரல் பதிவு செய்தோ டைப் செய்தோ நேயர்கள் அனுப்பி வைத்து இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் இருதய நிகழ்ச்சிகள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW ஆக உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீ

0: எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப்பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 to 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மேற்பட்டோரை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 டன்னுக்கும் மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 நிமிட கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1 முதல் 30 சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 தலா 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோனாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 3,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 உயிரிழந்தனர், 80 காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வெள்ளத்தால் 100 மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் லாபகர கால்நடை வளர்ப்பு குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு அனுபவ விளக்கம் தருகிறார் திருச்சி மாவட்டம் பொத்தப்பட்டி கால்நடை மருத்துவர் டாக்டர் கே குமரேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 240 102 1 மற்றும் ஒரு எண் 246 102 1.
1: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. உழவர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி விவசாயத்தில் மானாவாரி பகுதியாக இருக்கும் பொழுதோ அல்லது நமக்கு தேவைப்படும் பருவமழை இல்லாத போதோ நமக்கு கைகொடுப்பது இந்த கால்நடை வளர்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா நம்முடைய உலக அரங்கலை பால் உற்பத்தியில் முதலிடம் வைக்குது, முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடம் வைக்குது. ஏறக்குறைய தேசிய அளவில் பார்த்தோன்னா 192 மில்லியன் கறவை மாடுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே ஏறக்குறைய 9 மில்லியனுக்கு மேலாக எண்ணிக்கையில் நமக்கு கறவை மாடு இருக்குது. அந்த வகையில் இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது கிராமப்புற பகுதியில் வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு, வருடம் முழுவதும் நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக நம்ம கால்நடை வளர்ப்பை சொல்லலாம். அந்த வகையில் கால்நடை வளர்ப்பில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை எப்படி நமக்கு அதுக்கான தீர்வுகள் என்ன, லாபகரமாக இந்த கால்நடை வளர்ப்பை எப்படி செய்யலாம், இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். திருச்சி வையம்பட்டி ஒன்றியம் பொத்தப்பட்டி கால்நடை உதவி மருத்துவர் கே குமரேசன் அவர்கள் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு வணக்கம்.
1: சார், பொதுவாக இந்த ஆடிப்பட்டம் இந்த காத்தடி காலம் அப்படிங்கும் போதே கறவை குறையுது அப்படிங்கிறது நம்மளுடைய விவசாயிகளுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஆடி மாதத்தில் கால்நடை வளர்க்குறவங்க, குறிப்பாக இந்த கறவை மாடு வளர்க்குறவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க?
2: சார், முதல்ல பார்த்தீங்கன்னா நார்மலாக பால் உற்பத்தியை குறைக்கக்கூடிய 3 காரணிகள் மிகப்பெரிய காரணிகள் இருக்குது. மெயினாக வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை, கிளைமேட் ஃபேக்டர், அதுதான் சார் மெயின். சார் ஒன்று வந்து வெப்ப ஆயிடுச்சுமாங்க, அது கோடை காலத்தில் வருது. இன்னொரு குளிர் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மழைக்காலம் மற்றும் பனிக்காலத்தில் வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய காற்று ஆயிடுச்சு. இந்த 2 விட காற்று ஆயிடுச்சி வந்து ரொம்ப ஒரு மோசமான விளைவு ஏற்படுத்தும் சார். ஜென்ரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆயிடுச்சுமே பால் உற்பத்தியை குறைக்கும். ஏன் பால் உற்பத்தி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் வந்து ஒரு சென்டர் இருக்குது சார், ப்ரொடக்ஷன் சென்டர் ஒன்று இருக்குது, அது ஒரு என்சைம் சுரக்கும், அது மூலியமாக பால் சுரக்கும் சார். ஸோ அந்த காற்று அதிகமாக இருக்கும்போது அதனால் மாடுகள் ரொம்ப ஒரு தொந்தரவுக்குள்ளாகும் போது நார்மலாக காட்டுக்கணும். இதில் வந்து நமக்கு ஒரு பேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்னினோன்னு ஒரு ஃபேக்டர் வந்து மிகப்பெரிய ஃபேக்டர், உலகத்தையே பயமுறுத்திட்டு இருக்கிற ஃபேக்டர் வந்து எல்னோடைய ஃபேக்டர். இதில் எல்னோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ தென்மேற்கு மலை சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இப்போ அடிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா சார் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம காற்று குளிர் காற்று அடிக்கும், ஆனால் இப்போ வந்து வெப்பங்கள் தான் குளிர் காற்று. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா மாடுகள் பால் உற்பத்தி பயங்கரமாக குறையுது. மக்கள் வந்து இப்போ எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்கணும், என்ன சார் போன வருஷம் இந்த மாதிரி பாலுக்கு இந்த வருஷம் பாலுக்கு ஏன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எல்னோட ஃபேக்டர் தான் சார். மெயினாக வந்து டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்குது சார். இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி தொட்டு 100 டிகிரி டச் பண்ணி தான் போயிடுங்க. 12 மாவட்டத்தில் திருச்சி மாவட்டம் ஒன்று சார். திருச்சி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், இந்த மாவட்டம் சுற்றிலுமே எல்லாமே இந்த இன்னர் ஃபேக்டர் எஃபெக்ட்னால இங்கே ஹெவியாக அந்த இஷ்யூ இருக்குது சார்.
1: சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு காற்று அயற்சினால் பாதிக்கப்பட்டிருந்தா கால்நடைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருக்கும்
2: சார்? காற்றடி பாதிக்கும்போது சார் நார்மலாக நீங்கள் நல்ல மரத்தை நிலையே கட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா சார் மாடுக்கு வந்து அந்த சலவேஷன் செலவை ஒழுதுகிட்டே இருக்கும்,
1: எச்சில்
2: ஒழுதுகிட்டு இருக்கும், மூச்சு ஹெவியாக மூச்சு வாங்கிட்டு இருக்கும். மக்கள் கேட்குறாங்க சார், சார் என் மாடு வந்து வெயில் காலத்தான் இழப்பு வாங்கிட்டு இருக்கு, இப்போ இழப்பு வாங்குதே அப்படிங்கிறப்ப இப்போ காற்றுடன் கூடிய வெப்ப காற்று அதிகமாக அடிக்கிறதுனால அந்த அயற்சி இருக்குது சார். அதனால் வந்து அந்த பிரச்சனை வருங்க சார். இன்னும் சில மாடுகள் பார்த்தீங்கன்னா சார் மாடு மேய்ச்சல் இருக்கும்போது திடீர்னு மாடு மயங்கி விழுந்துருது சார், மாடு படுத்துக்கு எந்திரிக்க
1: அதிக வெப்பத்தின் காரணம்.
2: ஆமாம், அதிக வெப்பத்தின் காரணமாக ஏன்னா மூளை பாதிக்கும் போது அந்த இது மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறையுது சார். அதுக்கு பிறகு குளுக்கோஸ் லெவல் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக மயக்கம் போட்டு மாடு விழுந்துடுது சார். வெரி சிம்பிள் ஒரு ஒன்று சொல்லிடுறேன் சார், ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. சப்போஸ் உங்கள் மாடு நல்லா மேய்ஞ்சிருக்கு, திடீர்னு கீழே உளுந்து போச்சுன்னு அப்படின்னு அறிவு தெரிஞ்சிச்சுன்னா இமீடியா ஒன்றும் பண்ணாதீங்க. நல்லா குளிர்ந்த நீரை வந்து தலையில் மட்டும் ஃபுல்லாக தண்ணி நல்லா குளிர்ச்சியாக ஊற்றிக்கிட்டே இருங்க.

0: சப்போஸ் பக்கத்தில் உங்களுக்கு பைப் லைன் ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா அந்த பைப்பு போட்டு தண்ணி நல்லா தலையில மட்டும் அடிச்சு கொடுத்தா வேற எதுவும் பண்ணாங்க. டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணு வரதுக்கு முன்னாடியே
1: ஒரு முதல்ல
0: சில மக்கள் என்ன பண்ண சார், அவங்களா ஒரு இப்ப ஒரு டெபுஸ் ஒரு இங்க மக்கள்கிட்ட ஒரு மூடநம்பிக்கை இருக்கு சார், மாடு படுத்து உடனே விஷ கடின்னு சொல்லிட்டு காதை அறுத்து விடுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க சார். தயவுசெய்து பண்ணாதீங்க. இமீடியட்டா நியர்பை டாக்டர்ஸ் உங்க பக்கத்தில் உள்ள காலனி மருத்துவ அணுகி அவரே சொல்லிடுவாரு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு முதலுதவி பண்ணினாவே முடிஞ்ச அளவுக்கு காலனி இழப்ப நம்ம சரி செஞ்சுக்கலாம் சார்.
1: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு மாவட்டம் புலவன்காடு மாரியம்.
1: சொல்லுங்க.
2: கால்நடைகள் வளர்ப்புல பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இவங்க வந்து எல்லாருமே விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடியதுதான்.
1: சரி,
2: அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப நாட்டுப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா புறக்கடை கோழி வளர்ப்பு தான் எங்களுக்கு மெயினா இருக்கிறது. இந்த புறக்கடை கோழி வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது, குறிப்பா பாத்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சில் அம்மையினு இந்த மாதிரி வரும்போது அந்த கோழிகள் அப்படியே இறந்து போயிருது. இப்ப கால்நடை பொறுத்தளவுக்கு மாடுகளுக்கு வந்து அரசே வந்து கால்நடை துறை வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கு வந்து தடுப்பூசி அந்த வீடு நோக்கி வந்து கிராமத்துல போட்டு போயிடுறாங்க.
1: சரி,
2: ஆனா கோழிகளுக்கு அந்த மாதிரி போடுவதுல நாங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர். அப்ப இதை வந்து தொடர்ச்சியாக வேலை ஃபாலோ பண்ண முடியாதுன்னா நேரடியா கால்நடை மருத்துவர்கள் அந்த கிராமப்புறங்களுக்கு வந்து இந்த கோழிகளுக்கு தடுப்பூசி போட்டா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை வந்து சார் கொஞ்சம் விரிவா சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும்.
1: கேட்கலாம்.
0: ஐயா வணக்கம். ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி தாங்க ஐயா. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கோழிகளுக்கு பாதிக்கூடிய வெள்ளைக்கிழச்சி நோய் தான் மெயினாக புறக்கடை கோழியில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும், அது ஒன்று தாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாலுமே கால்நடை மருந்தகத்தில் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அந்த நோய்க்கான தடுப்பூசி போடப்படுகிறது. வருஷத்தில் ஒரு முறை பிப்ரவரி மாதம் முதல் 2 வாரத்துக்கு அது என்ன ஸ்கீம்னா 2 வார கோழி தடுப்பூசினு போடுறோம். அது வந்து இந்த ஊர் சொந்த கிராமங்களுக்கே வந்து போடுறாங்க. அதற்கான விளம்பரத்தையும் நம்ம வானொலி நிலையத்தின் மூலம் அறிவிப்பு வரும். அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் அருகாமையில் உள்ள கால்நடை மருந்து அணுகி நீங்கள் கண்டிப்பாக அந்த பயன் அடைஞ்சிக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம அரசாங்கத்தில் வந்து வருடத்தில் ஒரு முறை 2 வார கோழி தடுப்பூசிங்கிற முறை மட்டும் தான் பயன்படுத்த. அது இல்லாம நீ கால்நடை மருந்தகத்திலே நீங்க வந்து வாரம் பிரதி வாரம் சனிக்கிழமையான தடுப்பூசி போடுறாங்க, அதை பயன்படுத்தினா
1: நிச்சயமா. சரி, இப்போ நீங்க நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இந்த வெப்ப அயர்ச்சி அதே போல இந்த காற்று அயர்ச்சி, அப்போ அந்த மாதிரி மாடு வந்து சரியா தீவனம் எடுத்துக்கல அல்லது வந்து நீங்க சொல்வது போல ஒரு இழைப்பெல்லாம் வருது, அதுக்கு என்ன செய்யணும்? அதாவது அந்த வெப்ப அயர்ச்சி அல்லது அந்த காற்று அயர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு
0: சார்? இதில் 2 விஷயம் மெயினாக பண்ணணும் சார். மெயின் ஷெல்டர், ஷெல்டர்னா மாட்டு கொட்டகை. இப்போ என்ன சார் மாடு என்ன பண்ணுறாங்க சார், காலையில் ஒரு கிரேசிங் மேட்சில் போனால் ஒரு 10 மணிக்குள்ள மேட்சில் மாடை கொண்டு வந்துடும் சார். முடிஞ்ச அளவுக்கு காற்றடிக்கும் திசையிலிருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மாட்டை கட்டிடுவோம். ஏன்னா காற்றடிக்கும் போது அந்த வெப்ப காற்றை சுவாசிக்கும் பொழுது அது அயற்சிக்கு ரொம்ப உட்படும் சார். ஸோ வெப்ப காற்றை சுவாசிக்காமல் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணோம் சார், ஷெட்டில் மாட்டை கட்டி சுற்றின ஒரு டாப்லேருந்து அந்த ரூஃப்லேருந்து ஒரு 2 இன்ச் கேப் கொடுத்து அந்த உள்ள காற்று வெளியே போகிற அளவுக்கு கேப் கொடுத்து ஒரு கோணி பையோ அல்லது வந்து ஏதோ ஒரு கர்டைன்ஸோ நம்ம போட்டு கட்டிட்டு அப்போ தனி தொழிச்சா போதும். அடிக்கிற காற்று அடித்தா கூட அந்த காற்றாகப்படுறது ஈரத சாக்கில் பட்டு உள்ள குளிர்ச்சியான ஏற்படுத்தும்.
1: சரி, பொதுவாக இந்த கால்நடை வளர்ப்பில் கறவை மாடு வளர்க்குறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த தீவனம். இப்போ வந்து சரியான மழை இல்லை, இப்போ நமக்கு நம்ம பகுதியில் வந்து தீவனங்கள் உரிய நேரத்தில் கிடைக்கல, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் விவசாயிகள் சந்திக்கிறாங்க. கறவை மாடு வந்து நல்ல கறவைக்கு நம்ம என்ன தீவன மேலாண்மை கடைபிடிக்கணும்?
0: ஆமாம் சார், முக்கியமாக சார் கறவை பசுகள் இன்று வந்து லாபகரமாக செயல்படுறதுக்கு தீவன பராமரிப்பு முறையாக நம்ம பராமரித்தாலே நமக்கு வந்து முடிஞ்ச லாபகரமான பால் உற்பத்தியோ அல்லது வந்து ஆடு இறைச்சி உற்பத்தியோ முட்டை உற்பத்தியோ எது வேணாலும் மேற்கொள்ளலாம். முக்கியமான பங்கு சார் ஒரு கால்நடை வளர்ப்பு பொதுவாக எடுத்துக்கிட்டால் தீவன பராமரிப்பு முக்கியமானது. ஒரு மாடுகளோ ஆடுகளோ நம்ம முக்கியமாக எவ்வளோ எதுக்கு அதிகமாக செலவு பண்ணால் தீவனம் தான். 100%, 60-70% வந்து தீவனத்துக்கு மட்டும் செலவு பண்ணுறோம். ஸோ தீவன செலவினத்தில் வந்து நம்ம முறையான முறையில் கடைபிடிச்சோம்னா நம்ம தீவன செலவு முடிஞ்சளவுக்கு குறைச்சிட்டாலே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை லாபகரமான கொள்ளலாம் சார். என்ன தீவனம் வேணும் சார், முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலாக விற்கக்கூடிய ஃபீடை வாங்காமல் ஓன் ஃபீடாக வாங்கி ஃபோன் ஃபீடாக ப்ரிப்பேர் பண்ணி இது நீங்கள் யூஸ் பண்ணாவே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தீவன செலவு குறைச்சிக்கலாம் சார். அப்புறம் நம்மளே என்ன பண்ண, சில பேர் என்ன பண்ணுறோம் சார், நம்ம எந்த பசுதீவனம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதில்ல சார், லேண்ட் இருக்கும் ஆனால் பசுதீவனம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதில்ல, எல்லாம் கடையிலே வாங்கிட்டு தீவனமாக போட்டு போடுறப்ப சார் நம்ம பெரிய லாஸ் வரும். புரதச்சத்து வந்து முக்கியமானது, புரதச்சத்தை நம்ம தீவனத்தை கொடுக்குறோம் சார். நம்ம அந்த புரதச்சத்தை வந்து நம்ம வந்து தீவன பயிர்களாக வளர்க்கலாம். இப்போ இது புல் வகைன்னு பார்த்தோன்னா நம்ம கோ

0: ஒரு கோ 5 கோ 7 கோ எஃப்எஸ் ஸ்னேப்பியர் பில்ட் எப்படி கொடுக்குறோம் சார்? புரோசத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலி மசால், முயல் மசாலு, அப்புறம் மர வகை அகத்திக்கீரை, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம காட்டிலேயே வளர்க்கலாம் சார். விவசாய தோட்டத்தில் வளர்த்தோம்னா நம்ம வந்து புரத சத்தை வந்து வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி போடுறதுக்கு பதிலாக நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ குறையும் சார். இன்றைக்கி ஒரு கிலோ தீவனா 25 to 30 rupees சார், ஒரு முன்னாக கொண்டா 40 ரூபா வருது சார். அதனுடைய செலவு குறைச்சிட்டு நம்ம இதில் மாற்று யூஸ் பண்ணாவே நம்ம வந்து தீவன செலவு குறைச்சோம். தீவன செலவு குறைச்சிட்டாலே நம்ம வந்து பால் உற்பத்தி பாலிலிருந்து வர வருமானம் அதிகரிக்கும் சார். இதை நம்ம வந்து பராமரிக்கணும் சார் மெயினாக சார்.
1: சரி, சராசரியாக ஒரு நாளைக்கு அந்த தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள் கொடுக்கணும்?
0: ரைட் சார், அருமையான கேள்வி சார், உண்மையான இது சூப்பரான கேள்வி சார். என்ன பார்த்தீங்கன்னா சார், நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடுகளுக்கு குறைந்தபட்சம் மொத்தம் 3 வகையான தீவனங்கள் சார். பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம். பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா சார் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 30 கிலோ கொடுக்கணும் சார். உலர் தீவனம் வந்து வைக்கோல் சார், வைக்கோல், காஞ்ச சோளத்தட்டை, மக்கா சோளத்தட்டை, எல்லாம் வைக்கோல் சார், அது 10 கிலோ கொடுக்கணும் சார். இந்த 30 கிலோ கொடுக்குறமில்ல, 20 கிலோ தரமில்லைங்க சார் பசுந்தீவனம். இந்த 20 கிலோவில் வந்து 14 கிலோ வந்து புல் வகைகள், இந்த தீவன புல் வகைகள் இருக்கலாம் சார், நேப்பியர் பில்லு, கோ கோ 4 கோ 5 7, அது 14 கிலோ. ஒரு 6 கிலோ வந்து நான் சொன்ன புரதசத்து நிறைந்தது, இந்த வேலி மசால், முயல் மசால், இந்த சூபா புல்லு, இதெல்லாம் கொடுத்து இது மிக்ஸ் பண்ணி கொடுத்தாவே சார் நம்ம வந்து அந்த இது பிரச்சனை ஃபேக்டர்ஸ் ஆகலாம். அதே மாதிரி சார் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா சார், நம்ம என்ன பண்ணுறோம் சார், இங்கே இப்போ நம்ம கிராமத்தில் சார் பசுமுள் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு சார். அவங்க என்ன பண்ணால் 3 நேரம் இவர் வைக்கோலையே கொடுத்து போனால் வைக்கோல் வந்து பெருசான புரதமோ மாவுசத்தோ அதிகமாக கிடைக்காது சார், எனர்ஜி மட்டும் பல்கினஸ் கிடைக்கும் சார், அவ்வளோதான் சார். ஸோ அதனால் வந்து புரதத்தை நிறைந்த உணவு நீங்கள் ஓரளவுக்கு ஓனாக நாமளே தயாரித்து கொடுத்தாலும் நம்ம வந்து அது காம்பன்சேட் பண்ணிக்கலாம் சார்.
1: சரி, இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பசுந்தீவனம் அப்படிங்கிறது கோடை காலத்துலையோ அல்லது மழை குறைவாக இருக்கக்கூடிய தற்போதைய சூழல்லையோ பசுந்தீவனம் கிடைக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யலாம்?
0: அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணலாம் சார், நம்ம கிடைக்கக்கூடிய காலத்தில் அந்த பசுந்தீவனம் ஹார்வெஸ்ட் பண்ணி சார் அதை வந்து சைலேஜ் மேக்கிங் ஒரு ப்ரொஜெசர் இருக்குது சார், ஊறுகாய் புல்லுன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி நம்ம வந்து கிடைக்கக்கூடிய சர்ப்ளஸாக நிறைய கிடைக்கக்கூடிய காலத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து நம்ம சைலேஜ் மேக்கிங் மூலமாக நம்ம பிரிப்பு அந்த கோடை காலத்தை யூஸ் பண்ணலாம் சார். பசுந்தீவனத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் அந்த சைலேஜ் மேக்கிங் கிடைக்கும், ஊர்கா புல்ல கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் சார். அது நிறைய ப்ரொஜெசர் நிறைய இருக்குது சார், வேற ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஒன்று வேணால் சொல்லலாம் சார். ஊர்காய் புல் மேக்கிங் இப்போ நம்ம இதில் இப்போ ஊர்காய் புல்லி இப்போ என்ன ட்ரெயினில் என்ன சொல்கிறாங்க சார், யூடியூப்பில் போய் பார்த்தா கூட நிறைய அது மாதிரி பார்த்து விஷயங்கள் நிறைய வருதுங்க சார்.
1: சரி சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார், வணக்கம்.
2: தீவனங்கள்
1: வெளியிருந்து நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது சினை பிடிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு
0: கேட்கிறேன் சார். ஐயா வணக்கம் ஐயா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார் தீவனத்தை சில பேர் அந்த ஒரு விஷயம் இருக்குது, தீவனம் போட எனக்கு மாட்டு தீவனம் போடணும்னா சினை பிடிக்கல அப்படிங்கிற விஷயம் இருக்குது சார். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சார், சினை பிடிக்காததுக்கு வந்து தீவனம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். தீவனம் கொடுக்க வர எவ்வளோதோ தீவனம் தருவோம் அந்தளவு சினை பிடித்தல தன்மை அதிகமாக வந்து குறையாது சார். சினை பிடிக்காத போகிறதுக்கு மெயினான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், குடற்புல் நீக்கம் சார். ஒவ்வொரு மாடுகளையும் ஒவ்வொரு 6 மாதம் குடற்புல் நீக்கம் கம்பல்சரி பண்ணும் சார், அதை பண்ணிட்டாவே அது பிரச்சனை சார். இன்னொன்று தாது உப்புக்கு பற்றாக்குறை சார், ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா மண்களுமே கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், எல்லா தாது உப்புகளும் குறைஞ்சி போச்சு சார். அதனால் நீ என்ன அருகில் உள்ள காலனி மருத்துவம் அணுகி முறையான பூச்சி மருந்து குறைந்த பசு மாடுகள் குறைந்தபட்சம் 6 மாதம் கொஞ்சம் கம்பல்சரி கொடுக்கணும் சார். தாதுப்பு கலவையும் வாங்கி கொடுங்க சார். தப்பு மாடு ஒரு மாடு எடுத்துன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 டைம் செனை ஊசி போடலாம் சார். செனை பிடிக்கல உடனே மருத்துவம் அணுகி அதுக்கு சில வைத்தியங்கள் இருக்குது சார். சில வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய கிருமிகள் வந்து கர்ப்ப பைக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது சார் நமக்கு. ஆனால் ஈத்து நல்லா கோலையெல்லாம் நல்லா அடிக்கும் சார், ஈத்து நல்லா அடிக்குது சார், ஆனால் செனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. டைம் பருவத்துக்கு வந்து செனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மீனா சில டைம் வந்து தாதுப்பு பற்றாக்குறை இல்லை, குடற்புழு பிரச்சனை இஷ்யூ இல்லை, அவள் எடுத்துனா அடுத்து வந்து கர்ப்ப பைகளை ஏதாவது கிருமிகள் இருந்தால் அந்த இஷ்யூ வரும் சார். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் பக்கத்தில் மருத்துவர் அணுகி அதற்கான தீர்வு பண்ணிக்கலாம் சார். இதையும் இல்லாமல் சில சுரப்பிகள் இருக்குது சார், ஹார்மோன் சொல்லுவாங்க சார், அந்த ஹார்மோன் பற்றாக்குறை வரும். அந்த ஹார்மோன் பற்றாக்குறை எப்போ வரும்னா அந்த மாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியாக கிடைக்கலனாலோ அல்லது மாதிரி குடற்புள்ளிக்க சரியாக பண்ணனாலோ சரியான உணவு ஒரு சரிவீதம் ஒன்று கொடுக்கலனாலும் அந்த ஹார்மோன் பற்றாக்குறை வரும் சார். அதுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குது சார், அதை டாக்டர் கன்சல்ட் பண்ணால் டாக்டர் அதுக்கு சரியாக விளக்கத்தை கொடுப்பாங்க சார், சரி பண்ணிக்கலாம் சார். எந்த முதல் கொண்டும் தீவனத்தினால ஒரு மாடு சினை பிடிக்கணும் இதே கிடையாது சார். தீவனம் எந்த அளவுக்கு நல்லா கொடுக்கணும் அந்தளவுக்கு நல்லா தெளிவு ஒரு சினைதரன் வந்து அதிகரிக்கும் சார், குறையாது சார்.
1: இந்த நம்மளுடைய கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கன்றுக்குட்டிகள் பராமரிப்பு அது எத்தனை மாதம் வரைக்கும் நமக்கு வந்து அதை பாலுக்கு கொடுக்கலாம், சில பேர் வந்து அந்த கன்றுக்குட்டியை விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த கன்றுக்குட்டிகள் பராமரிப்பு பற்றி சொல்லுங்களேன்.
0: சரி, அது சார் இன்றைய கன்று நாளை பசுன்னு சொல்லுவாங்க சார். முடிஞ்ச அளவுக்கு கிடேரி கன்று பராமரிப்பில் நம்ம கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க சார். ஏன்னா இன்றைய கன்று ஒரு ஒரு நீ ஒரு வெளியே ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு கமர்ஷியல் ஒரு மாடு வாங்கினா குறைந்தபட்ச

0: ஒரு 10 லிட்டருக்காக மாடு 40-50,000 போட்டு மாடுவாங்க சார். அதே நம்ம நம்ம கொட்டத்தை நம்ம வீட்டிலேயே பிறக்கக்கூடிய கண்ணுக்குட்டியை முறையாக பராமரிச்சனாவே அது ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 50-60,000 வேல்யூக்கான மாடு நமக்கு கிடைக்கும். அது ஒரு லாபகரமான கால்நடை பராமரிப்பு. உண்மையாங்க சார், பால் மத்தையோட நீ உங்கள் கொட்டத்தில் பிறக்கக்கூடிய கிடாரி கன்றுகளை முறையாக பராமரிச்சாலே அது வந்து மிகப்பெரிய லாபகரமான ஒரு விஷயம்தான் சார். அதனால் நான் மக்களுக்கு தெரிவிக்கிறது நேரில் தெரிவிக்கிறேன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய கன்று குட்டிகளை நீங்கள் முறையாக பராமரிக்கணும். என்னென்ன பராமரிப்பு மெயினாக பாருங்கன்னா மெயின் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா குடற்புள் நீக்கம். குடற்புள் நீக்கம் வந்து கன்று பிறந்த 25 நாள் முதல் குடற்புள் நீக்கம் பண்ணிடணும் சார். அப்புறம் 6 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு குடற்புள் சார். குடற்புள் நம்ம மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம் சார், மெடிக்கலில் போயிட்டு ஒரு குடற்புள் நான் இதுதான் ஒரே குடற்புள்ளே கொடுக்கும் சார். நம்ம சொல்ல போல சொன்னால் ஒரு 10 வகையான குடற்புள் இருக்குது சார். ரொட்டேஷனில் கொடுங்க சார், சுழற்சி முறையில் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு இந்த ஒரு மாதத்துக்கு முதல் மாதம் ஒரு பூச்சி மருந்து கொடுத்தோம்னா அடுத்த மாதம் வேறு குடற்புள் நிற்கும் போது அந்த மாதிரி ரொட்டேஷனில் கொடுத்தாவே ஏன்னா புழுக்கள் பல வகை இருக்குது. தட்டை புழு, நாட புழு, உருளை புழு அப்படி 6 வகையான புழுக்கள் இருக்குது சார். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரே மருந்து கொடுத்தீங்கன்னா அது அவ்வளோ உபயோகமாக இருக்காது சார். அதனால் வந்து சுழற்சி முறையில் கொடுங்க சார். மொதல் 6 மாதத்துக்கு மாதம் மாதம் கொடுக்கும் சார். அடுத்த 6 மாதம் வரைக்கும் 2 மாதம் ரொட்டேன் கொடுக்கணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் சார் எவ்வரி 3 மாதம் ஒன்ஸ் கொடுத்துட்டே வரணும் சார். அதே வந்து பெரிய மாடலாம் 6 மாதம் ஒரு டைம் கம்பல்சரி குடற்புள் நீக்கம் வரணும். சில பேர் என்ன பண்ணால் சென மாடு சார் சென கலைஞ்சது அப்படிலாம் கிடையாது சார். ஒரு சில மருந்துகள் மட்டும்தான் சென கலைஞர் பிரச்சனை இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரம் ஆகாது சார். அது மருத்துவர் அணுகினா மருத்துவர் கரெக்டாக நம்ம வழிகாட்டி கொடுப்பார் சார். அது முறையாக பராமரிச்சலாம் சார்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேரம் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் அலிசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: இது மாடு ஒண்ணு இப்ப கண்ணு போட்டு 30 நாள் ஆயிடுச்சு. அதனால வந்து தானமே போட்டுச்சு, நாங்க எல்லாமே போட்டு போட்டு நல்லா வந்துருச்சு. இந்த குழந்தை எல்லாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார்.
1: சரி,
2: என்னாச்சுன்னா நாங்க ஒரு சீப்பெல்லாம் முடிஞ்சு நல்ல பால் ஆகி ஒரு வாரத்துக்கு வந்து பால் வந்து நல்லா ரேட்டெல்லாம் நல்லா வந்தது. ரேட் வந்து 4.5 வரலாம் வந்துருக்கு சார். 44 ரூபா ரேட் வந்தது. இந்த எள்ளு புண்ணாக்கு சரி போடுவோம், எப்பவுமே வந்து கண்ணு போட்டு ஒரு வாரத்துல எள்ளு புண்ணாக்கு போடுவோம்.
1: சரி,
2: அந்த எள்ளு புண்ணாக்கு போட்டோம்னு தான் என்னாச்சுங்க சார், மறுநாள் 2 நாள்ல கழிச்சல் ஏற்பட்டுச்சு. கழிச்சல் ஏற்பட்டு 2-3 நாள் கழிச்சல் ஏற்பட்டு பாலை இல்லாம மாட்டு தீவனம் பாலை வச்சு போச்சுங்க சார்.
1: சரி,
2: அப்புறம் அது முற்பத்தி அதை போனா முட்டை அப்புறம் அப்படி இப்படியே டெவலப் ஆகி வந்து ஓரளவுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு சார். ஆனா வந்து பேட்டு வந்து இன்னும் அதிகமா அந்த முதல்ல வந்த மாதிரி பேட்டு வர மாட்டேங்குது சார். அதுக்கு என்ன பேட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாங்க சார்?
1: கேட்கலாம் கேட்கலாம்.
2: உடம்பு சித்து வர்றதுக்கு
1: கேட்கலாம் கேட்கலாம்.
0: ஐயா வணக்கம் ஐயா, நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நம்ம போடுறோம். எள்ளு புண்ணாக்கு போட்டால் அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த மாசின்னு சொல்லும் இல்லையா, ப்ளஸ் இது மாசின்னு சொல்கிறது வெளியே நல்லா போடுச்சு அந்த இந்த குடிங்கிறது சீக்கிரம் நல்லா ஃபுல்லாக வெளியே போடுன்னு சொல்லிட்டு நான் போடுறேங்க சார். அது என்னாலும் ஒரு லெவலுக்கு மேலே போடக்கூடாது சார். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட பணம் வெள்ளம் அதுன்னு நிறைய எக்ஸஸாக அவங்க ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்க, மடி வந்து வீக்கம் குறையும், மடி எள்ளு புண்ணாக்கு போனால் மடி வீக்கம் குறையவே குறையாதுங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள் இருக்குது, எள்ளு புண்ணாக்கு சில விஷயங்கள் இருக்குது. அது கற்பை சுருங்கி அந்த உள்ள இருக்கிற அந்த இது அந்த கடலை வெளித்தள்ளுறது எஃபெக்ட் இருக்குது சார். பட் அது இவங்க ஆர்வ கூட என்ன பண்ணுறது எக்ஸஸாக வச்சிருப்பாங்க சார். ஏன்னா எள்ளு பக்கம் மற்ற புண்ணாக கம்பேர் பண்ணுறப்ப சார் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருத்திக்கொட்டை புண்ணாக்கும் உன்ன விட எள்ளு புண்ணாக்குடைய அந்த இது வந்து கொஞ்சம் இன்டெஷன் இஷ்யூக்கு வந்து காமனாக கொஞ்சம் வரது அதிகமாக சார். அவங்க கொடுக்குற அளவு அதிகமாக கொடுத்துருப்பாங்க சார். கொடுத்தனால கழிச்சது ஏற்படுது. கழிச்சது ஏற்பட என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக உடல் நீர்சத்தெல்லாம் குறைஞ்சிருக்கு சார். நீர்சத்து குறைஞ்ச நாடையும் வாடகை பால் குறைஞ்சிருக்கு சார். அதனால் கொடுக்கக்கூடிய எள்ளு புண்ணாக்கு அளவு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. கொடுக்கலாம், நீங்கள் ரெகுலராக அதை கூடாது. எள்ளு புண்ணாக்கு வந்து அது வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் ராவாக வச்சிருப்பீங்க. அது எல்லாம் எள்ளு புண்ணாக்கு வச்சிங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நல்ல 70 டிகிரி தண்ணியில் ரொம்ப கொதிக்க வைக்காம கூட நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வராது. நீங்கள் வந்து எள்ளு புண்ணாக்கு வர எள்ளு புண்ணாக்கு வச்சுருந்தா கூட அந்த இஷ்யூ வரும். அதே மாதிரி கொடுக்கக்கூட அளவு வந்து அதிகமாக கொடுத்துருப்பீங்க, ஒரு ஆர்வத்தை அதிகமாக கொடுத்துருப்பீங்க வந்துருக்கும். அது ஒரு பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கு வந்து பால் குறைஞ்சிருக்கும் சரிங்களா. எஸ்என்எஃப் என்னன்னா எஸ்என்எஃப் ஏன் வரும், உங்களுக்கு என்ன காரணம், அந்த கழிச்சல் தான் உங்களுக்கு காரணம். ஏன்னா கழிச்சல் ஏற்பட்டதுனால உடல் உள்ள இது நீர்சத்து குறைஞ்சதுனால அந்த இதெல்லாம் சத்துக்கள் மினரல்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரலைட்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்கும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா டெய்லியும் 30-30 கிராம் இட்லி சோடா இருக்குது பார்த்தீங்களா, சமையல் சோடா, அதை வந்து மூணாக பிரித்து 3 நேரம் பிரித்து போடுங்க. 10 காலையில் 10 கிராம், மதியம் 10 கிராம், நைட்டு 10 கிராம், அந்த மாதிரி மூணாக பிரித்து 3 வேலைக்கு போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் கடலை புண்ணாக்கு அதிகமாக போடுங்க. இது ரெண்டுமே கொடுத்தாலே உங்களுக்கு வந்து புரதச்சத்து அதிகமாக கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் அதிகமாகிடும்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க.
3: ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார், நல்ல பயனுள்ள தகவல்களாக இருக்கு.
1: நன்றிமா, சொல்லுங்க.
3: மாடு தீவனம் எல்லாம் பண்றோம், பால் கறக்கிறது வந்து காலையும் மாலையும் 2 வேளை கறக்குறோம்.
1: சரி,
3: நான் சில இதுல கேள்விப்பட்டிருக்கேன், 3 வேளை கறப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, அது உண்மையா? அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அதை?
0: அம்மா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்விதான், உண்மைதான். அம்மா, எல்லா

நார்மலாக வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக காலை மாலை ஏன்னா இருவேளை தான் கறப்போம். ஆனால் வந்து அயல் நாட்டிலும் பார்த்தீங்கன்னா 4 நேரமும் கறப்பாங்க. எதுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாடுகளும் அதிக கறவையில் மாடு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அவரேஜாக ஒரு 5 லிட்டர் கறக்கும். அதுக்கு வந்து 3 நேரம் கறக்கணும் அவசியம் இல்லைங்க, காலையில் மாலை 2 நேரம் கறந்தால் போதும். அயல் நாட்டில் பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு மாடு 40 to 50 லிட்டர் கறக்கும். அந்த மாதிரி மாடுகள் என்னன்னா பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு லெவலுக்கு மேலே சுரக்கும் போது மடிங்க சின்ன ஒரு பேக் தானே உங்களுக்கு, அதுக்கு மேலே தாங்காது, ஆட்டோமேட்டிக்காக பால் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அயல் நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைம் 4 டைம் கறப்பாங்க. அந்த மாதிரி உள்ள மாடுகளை கண்டிப்பாக நீ கறக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸசாக போகிறப்ப என்ன ஆச்சுன்னா மாடு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும், வீக்கம் வந்துடும், மாடு வந்து அதனால் ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும், தீனி தீங்க போய் டல்லாயிரும், பால் ஆட்டமே ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உள்ள கண்டிப்பாக ஒரு 10 to 20 மாட்டில் ஒரு மாடு கண்டிப்பாக அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், நீ கண்டிப்பாக முன்னரும் கறக்கலாம், அது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா பால் சுரக்கு ஒரு இதில் ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றுறோம்னா குடத்தில் நிறைய வரையும்

0: வாய்ப்பும் கிடையவே கிடையாது. ஏன்னா பால் சுரக்கு சுரக்கு ஒரு இதில் ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றுறனா குடத்தில் நிறைய வரையும் வந்துன்னா அடுத்து அதுக்கப்புறம் அந்த குடத்தை எம்டி பண்ணணும். ஊற்ற ஊற்றி என்ன பண்ணுவோம், வெளியே வந்து ஊற்றிட்டு தான் இருக்கும். ஸோ எம்டி பண்ணும், ஸோ எம்டி பண்ணுறீங்க அவ்வளோ. இதில் இந்த ஒரு தவறும் கிடையாது, தாராளமாக நீ மூணு நேரம் கறக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
1: அந்த அளவுக்கு கலப்பின மாடுகளாக இருக்கணும், அந்த கறவை அந்த அளவுக்கு இருந்தால்.
0: சில மாடுகள் பார்த்தீங்கன்னா கறவை ஒரு 10 லிட்டர் தான் வரைக்கும் கறக்கும், ஆனால் அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 8 மணிக்கு கறந்தீங்கன்னா திரும்ப ஒரு 12 மணிக்கு திரும்ப பால் ஊற்ற ஆரம்பிச்சு. இதுக்கு அதே கரை உள்ள மாடல் சார், சின்ன குறைந்த கரை உள்ள மாடல் சில மாடல் ஃபேக்டர் இருக்கு சார். சில அந்த ஒரு சில உடல் வாகு தான் சார், சில ஹார்மோன் செக்ரீஷன் காரணம், வேறு எதுவும் இல்லைங்க சார்.
1: இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு, இப்போ குமாரி நோய்க்கான தடுப்பூசி, இலவச தடுப்பூசி எல்லா முகாம் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க. குமாரினை தவிர வேறு என்ன மாதிரியான நோய் பாதிப்பு ஏற்படும்
0: சார்? இப்போ வந்து நம்ம கால்நடை பரவல மிக மிக முக்கியமாக என்ன பிரச்சனை சார், மடிநோய் பிரச்சனை சார் மெயினாக இருக்குங்க சார். இப்போ கோமாரியும் ஒவ்வொரு வைரஸ் கிருமியால் வருது சார், நம்ம அதுக்கு வந்து இருக்கிற தடுப்பூசி வருஷத்தில் ரெண்டு டைம் போடுறோம், மக்கள் ஓரளவுக்கு போட்டுக்கிறாங்க, அந்த விழிப்புணர்வு இருக்காங்க, அதுதான் சார் மெயின் ஃபேக்டர். இப்போ இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மடிநோய் பிரச்சனை சார் பெருசு. மடிநோய் பிரச்சனை எதனால் மெயினாக ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சார், நம்ம கொட்டகை பராமரிப்பு தான். சுகாதாரமான பராமரிப்பு இருந்தாலே 90% நம்ம 90% நம்ம வந்து மடிநோய் வரதுலேருந்து நம்ம மடலை காப்பாற்றிக்கலாம். இதுவும் ஒரு ஃபேக்டர் சார். நம்ம நம்ம லாபத்தை சாப்பிடக்கூடிய இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சார், மடிநோய் இஷ்யூ சார். அதுக்கு மெயினான காரணம் நாம் சுகாதார முறையில் பால் கறக்கணும் சார். என்ன சுகாதார முறை? வெரி சிம்பிள் சார். மார்க்கெட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலே கிடைக்கும் சார், பொட்டாசியம் பர்மேட்னு ஒரு பவுடர் இருக்குது சார், அது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கொடுத்துருவாங்க. டெய்லியும் பால் கறவைக்கு முன்னாடி அந்த பொட்டாசியம் பர்மேட்டை தான் திரவத்தை போட்டாலே மடியை கழுவி விட்டு பால் கறந்தப்போ எகைன் ஒட்டையும் போட்டு கழுவிடணும் சார். அதேமாதிரி பால் கறக்கூடிய மில்க், அதாவது பால் கற நீங்களும் கறந்தாலும் சரி, அந்த நல்லா கை அந்த பொட்டாசியம் பண்ணுற வாட்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மடியை தொட்டாலே நீ மேக்ஸிமம் இது பண்ணலாம். அதே மாதிரி சார், மாடு கட்டக்கூடிய இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும், ஈரப்பதம் இல்லாமல், தண்ணி சகதி இல்லாமல், அது உள்ள அது போடக்கூடிய சாணமோ அல்லது யூரினோ அந்த இடத்துல இல்லாமல் க்ளீனாக வச்சுருந்தாலே மடிநோய் வந்து மேக்ஸிமம் நம்ம காப்பாற்றிக்கலாம். அதே மடிநோய் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து நீங்கள் சுய வைத்தியம் பண்ணாமல் இமீடியட்டாக கால்நடை மருத்துவர் அணுகி உரிய சிகிச்சை அளிக்கணும். நீங்கள் ஒரு மணி நேரம் டிலே பண்ணாலும் அதோட பாதிப்பு பெரிய பாதிப்பாக இருக்கும். சில மாடுகளும் எங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சார் அதை ரெக்கவர் பண்ணவே முடியல. அதுக்கு என்ன காரணம்? இவங்க சுய வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் கழிச்சு அவங்க பூச்சி கடிச்சிச்சு, குழவி கடிச்சு சொல்லிட்டு அவங்க வைத்தியத்தை பண்ண முட்டுறாங்க சார். கடைசி நிலை பார்த்தா பாலும் போயிடும் மடியும் போயிடும் சார், அது ரெக்கவர் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம நேரில் என்ன சொல்லணும்னா, ஒரு மடிநோய் பாதிப்பு வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து கால்நடை மருத்துவர் உடனே ஒரு ஃபோனில் கூட ஃபோன் கால் காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஆலோசனை பெற்று உரிய சிகிச்சை அளிச்சிங்க. நான் சொன்ன சுகாதார முறை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த மடிநோய் பாதிப்புலேருந்து மாடு காப்பாத்திக்கலாம்.
1: வணக்கம்.
2: சார் வந்து ஒரு ஒரு கண்ணுக்குட்டி கருப்பு வெள்ள கண்ணுக்குட்டி சார், வீட்டிலே பிறந்தான் சார். அது பருவத்துக்கு வரல சார், மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மாசம் 35 மாசம் ஆச்சு சார்.
1: சரி,
2: டாக்டர் அனுப்பி இது பண்ண மறுபடியும் அது பருவத்துக்கு வரட்டும், கருப்பு பை வளர்ச்சில்ல அப்படி இப்படின்னாரு. நானும் அப்படியே கட்டி போட்டு தீனி போட்டு இருக்கேன் சார். ஒன்றும் இதாக மூவ் அவ்வளோதான் சார, கேட்கலான்ட்டு கேட்கறேன் சார்.
1: சரி கேட்போம்.
0: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சார்.
0: நான் சொன்ன விஷயம் தாங்க ஐயா, நீங்கள் வந்து முறையான குடற்புள்ளிக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும், அது இல்லாமல் தாது போட்டு நீங்கள் போட்டிருக்கணும். இதையெல்லாம் போட்டிங்களா கொடுத்தீங்களா ஐயா? இதெல்லாம் நீங்கள் போடணுங்க ஐயா, சரிங்களா? வளர்ச்சி அதாவது கர்ப்பை வளர்ச்சியில்னா மெயின் பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து குடற்புள்ளிக்க முறையாக பண்ணிடலாம் வரும், இன்னும் வந்து தாது உப்பு பற்றாக்குறை இருந்தால் வரும். நீங்கள் கால்நடை மருத்துவம் அணுகி இமீடியட்டாக தாது உப்பு கலை வந்து ஒவ்வொரு கால்நடை மருந்தும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. அந்த தாது உப்பு கலை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு குடற்புள்ளிக்க பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து தாது உப்பு கலை டெய்லியும் 30 கிராம் வீதம் வந்து டெய்லியும் போடுங்க. அது கூட டெய்லியும் வெள்ள சுண்டல் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு முளப்பு கட்டி ஆட்டி ஊற்றுங்க. இதை மட்டும் தொடர்ச்சி ஒரு மாதம் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா கருப்பை வளர்ச்சி இல்லாமல் அந்த மாடு கண்டுபிடிச்சாலும் பருவத்துக்கு வராது. கருப்பை வளர்ச்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமான கருப்பை இருந்தால் மட்டும்தான் அந்த மாடு பருவத்துக்கும் சினையும் பிடிக்கும். அதனால் கால்நடை மருத்துவ இமீடியட்டாக அணுகி அதுக்காக உரிய சிகிச்சை வாங்கிக்கிங்க.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் மினிகிறார். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார், லால்குடி பக்கம் ஆலங்குடி மகாஜன் வெங்கட்ராமன்.
1: ஐயா சொல்லுங்க
3: சார். மாட்டுகளுக்கு, கறவை மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு இப்படி எல்லாம் கொடுக்குறோம்.
1: சரி,
3: இதுல தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கவே வேண்டாம், அதனால

0: பால் பால் குறையுங்கிறாங்க.
1: சரி,
0: அது என்ன கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: கேட்கலங்க
2: ஐயா. உண்மைதாங்க ஐயா. என்ன புண்ணாக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மாடுகளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு தான் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்க வாங்குற தீவனத்திலே பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ஆட் பண்ணிருப்பாங்க, ஒரு 20 கிலோ ஆட் பண்ணிருப்பாங்க. அதில் 15 கிலோ பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக தான் ஆட் பண்ணிருப்பாங்க. மீதி 5 கிலோ அதை பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, பருத்திக்கடை புண்ணாக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 கிலோவில் 1 கிலோ கடலை புண்ணாக்கு, 1 கிலோ தேங்காய் புண்ணாக்கு அப்படி ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா, 3/4 கடலை புண்ணாக்கு, மீதி 1 பங்கு தான் ஒன்று வந்து தேங்காய் புண்ணாக்க இருக்கலாம், பருத்தி கொட்டை புண்ணாக்கலாம், எந்த புண்ணாக்கும் ஆட் பண்ணலாம். அந்த ரேஷியில் கொடுத்து பாருங்கள், அது பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு மெயினாக கொடுக்கக்கூடிய தீவனத்தில் கடலை புண்ணாக்கு அதிகமாக கொடுக்கணும், நீங்கள் மற்ற புண்ணாக குறைச்சிக்கங்க.
1: இப்போ தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கலாமா?
2: அது கொடுக்கலாம் சார். நான் சொன்ன மாதிரி 1 பங்கு தான் கொடுக்கணும் தேங்காய் புண்ணாக்கு, மீது 2 மடங்கு வந்து கடலை புண்ணாக்கு தான் இருக்கணும் சார். ஏன்னா கடலை புண்ணாக்கு தான் நல்ல புரோசத்தை நினைந்தது, தேங்காய் புண்ணாக கூட அதுதான் புரோசத்தை அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமாக. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணைக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம், நான் ஸ்ரீரங்கத்துல வெங்கட் பேசுறேன்.
1: சொல்லுங்க
3: சார். பேசலாங்களா?
1: பேசலாம்
3: சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ.
1: என்ன இருக்கீங்க, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க
3: சார். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஜெர்சி ஒன்னு வாங்கியிருந்தேன். என்ன அது 1 இயர் கம்ப்ளீட்டா கறந்து செகண்ட் இயர்ல இன்ஜெக்ஷன் பண்ண கிட்ட 6 மாசம் செக் பண்ண மம்மி பேபி அப்படின்ட்டாங்க. பட் அது எதனால வருது, அது என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கணும்.
1: கேட்கலாம்.
2: ஆமாங்க, இது வந்து ஒரு ரேரா ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம் தான். மமிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கன்று கூட்டி உள்ளே உருவாயிருக்கும், உருவாயிட்டு அதற்கு தேவையான வளர்ச்சி அடையணும்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தேவையான சுரப்பிகள் வந்து ஹார்மோனை சுரக்காது, அந்த அவருடைய வளர்ச்சியை தூண்டுவிக்கிறவருடைய ஹார்மோனை சுரக்காமல் போயிடும். ஸோ அது கிடைக்கிற உணவுகள், உள்ள கற்பிக்க கிடைக்கிற உணவுகள், தண்ணீர் எதுவுமே கிடைக்காமல் போனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ளே இறந்து அப்படியே கூடு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு, ஆகிடும். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம எதுவும் தடுக்க, அதாவது ஒரு அபாஷனம் தான் ரைட்டு ஓகே சொல்லலாங்க, நல்ல சினையாயிடுச்சு இறந்து போட்டுருச்சு இல்லை வந்து அபாஷனம் ஆச்சுன்னா அதுக்கு வந்து தீர்வு இருக்குது. இந்த மம்மிஃபிகேஷனுக்கு தீர்வு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அது திரும்ப அடுத்த வராது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. அது வந்து திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணால் மருத்துவர் அணுகி நீ அதுக்கு வைத்தியம் எடுத்துக்கலாங்க ஐயா.
1: சரி சரி, நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இனிப்பு தாலியார் ஆபீஸ்லேருந்து பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
4: இந்த சோளத்தட்டை வச்சு அறுத்து போடுறாங்களா சார்? அது நம்ம ஊர்ல நிறைய மாடு சோளத்தட்டை எடுத்த மாடு செஞ்சுட்டு இறந்து போகுது மாடு ஆடைய.
1: சரி,
4: அதுக்கு அது மாதிரி செஞ்சிருக்குன்னா அது ஏதாவது நம்மளா முதல் உதவியா என்ன சார் செய்யலாம்? டாக்டர் வந்து பார்த்தா நிறைய மாடு பார்க்க முடியாம இறந்துருக்கு
2: ஐயா.
1: கேட்கலாம்.
2: ஆமாங்க ஐயா, கோடை காலத்தில் அந்த இஷ்யூ இருக்குங்க. என்னென்னா சோளத்தட்டை என்ன பண்ணணும்னா, நீங்கள் இளந்தட்டியாக அறுத்து போட்டுறீங்க, அந்த பால் பருவம் மாறினதுக்கு அப்புறம் தான் நீ அறுத்து போடணும். இல்லை வந்து சைனைடுங்கிற பாய்சன் வந்து ஹெவியாக அஃபெக்ட் பண்ணி அது நிறைய மாடு இறக்கு நேரிடும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கரெக்டாக கேள்வி தான். அதனால் என்ன பண்ணணும்னா, நீ கொடுக்கூடிய சோளத்தட்டையை வந்து நல்லா முத்தின நிலையை கொடுக்கணும், இளந்தட்டையாக கொடுக்கக்கூடாது. வெயில் காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு சோளத்தட்டையை வந்து காய வச்சு போடுங்க, அப்படியே பச்சையாகிறது. ஒரு வெயில் நல்லா வெயில் ஹெவியாக, ஏன்னா வெயில் கோடை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் சோள பயிரில். முடிஞ்ச சோள பயிர் அறுத்து போடும் போது நல்லா முத்த நிலையை அறுத்து போடுங்க. வேற ஒன்று, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சோளத்தட்டை சாப்பிட்டு சொக்கிடுச்சுன்னா சிகிச்சை தான் ஒரே வழி. அதனால் இமீடியட்டாக டாக்டர் கான்டாக்ட் பண்ணி சிகிச்சை எடுத்துங்க. சிகிச்சை சிம்பிளான சிகிச்சை இருக்குது. நீங்கள் சிகிச்சை மேற்கொண்டால் தான் மட்டும்தான், மற்றபடி முதலுதவி பெருசாக இல்லைங்க. சிகிச்சை நல்லா மேற்கொண்டு, அது உப்பு ஒன்று இருக்குதுங்க, ஹைப்போன்னு உப்பு ஒன்று இருக்குது. டாக்டர் சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லுவார், அந்த உப்பு மட்டும் வாங்கி மேலே கரைச்சி உள்ளே ஊற்றி விட்டுருங்க. அதே உப்பு திரும்ப வந்து கரைச்சி நரம்பில் அது ஊசியாக செலுத்துவாங்க டாக்டருங்க. டாக்டர் ஒன்றே ஃபோன் எடுத்து அவரே அவங்களுக்கு அந்த முதலுதவிக்கான ஒரு வழிகாட்டில் கொடுப்பாரு, அதை பயன்படுத்திக்கங்க.
1: சரி, இந்த லாபகர கால்நடை வளர்ப்பு குறித்து நேரலுக்கான சந்தேகங்களுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன பகிரலாமே?
2: கண்டிப்பாக சார். 95 97 66 96 87. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, 95 97 66 96 87.
1: சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படி சொல்லும் பொழுது பால் விற்பனை இதை மட்டும்தான் முக்கியமாக கருதுகிறோம். இந்த பால் விற்பனை தவிர நமக்கு வந்து லாபம் பார்ப்பதற்கான மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா?
2: நிறைய இருக்குங்க சார். இப்போ எல்லாருமே நம்ம இப்போ ஓரளவுக்கு எல்லாம் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்காங்க. ஏன்னா ஒரு நீ பாலை கறந்து அது சொசைட்டியில் ஊற்றி 1 லிட்டர் 40 ரூபா 45 ரூபாய்க்கு வாங்குறப்ப மக்கள் என்ன சொல்கிறாங்க, போடுற தீவனத்துக்கும் வரக்கூடிய பாலுக்கும் சரியாக போயிடுச்சா, மிச்சங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பார்த்து நிறைய கேட்குறேன். ஆனால் அது மாற்று வழிகள் நிறைய இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருள், இப்போ 1 லிட்டர் பாலை கறக்குறீங்க, 1 லிட்டர் பாலை விற்றா எவ்வளோ வரும், 40 ரூபா 45 ரூபா வரும். அதே பாலை நீ தயிராக்கியோ அல்லது வந்து அது நெய் வெண்ணெயாக்கியோ நெய் வைக்கிற போது 1 லிட்டர் பால் 45 ரூபான்னா, ஒரு 6 லிட்டர் சப்போஸ் ஒரு 400 ml நமக்கு நெய் வருதுன்னா நினச்சி பாருங்கள், அந்த 400 ml வந்து குறைந்தபட்சம் ஒரு 250 to 300 rupees நமக்கு வரும். அந்த மாதிரி யோசிங்க கண்டிப்பாக. வெறும் பாலாக ஊற்றுறது பதிலாக அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ இன்னும் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா நான் பெரிய பண்ணை வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்மால் ஸ்கேலில் இப்போ நிறைய லோன்ஸே கொடுக்குறாங்க இந்த மாதிரி இதுக்கெலாம், பால் வெண்ணெய் தயிர் பன்னீர் இந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது.

0: அதுக்கு கவர்மெண்ட்டே லோன்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் நீங்கள் பண்ணாவே நீ மிகப்பெரிய லாபம். நிறைய ஐடி பீப்புள், இன்ஜினியர்ஸு, ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க சார். அது வந்து முறையாக டாக்டர் கன்சல்ட் பண்ணாவே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார்.
1: சரி,
0: பண்ணலாம் சார்.
1: சரி, இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து இன்னும் குறைவான கவனம் வந்து இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பில். இப்போ நம்ம பகுதி வந்து மானாவாரி பகுதியிலும் நம்ம திருச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் இருக்குது. அப்போ இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பில் நம்ம விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கலாம்
0: சார்? ஆடு வளர்ப்பில், ஆடு வளர்ப்பில் மெயினான ஒரு விஷயம் தான் நான் சொன்னது தான், குடற்புழு நீக்கம் மெயினானது சார். அப்புறம் தடுப்பூசிகள், ஏன்னா முக்கியமாக ஒரு மூன்று நோய்கள் தான் ஆடுகளை தாக்கக்கூடிய நோய்கள், மற்ற பெருசாக நோய்கள் இல்லை சார். மூணே மூணு நோய்கள் தான். பிபிஆர் எனப்படியும் ஆட்டுக்கொல்லி நோயின்னு ஒன்று இருக்குது சார். என்டுரோவிரா டாக்ஸிமியா, அதாவது துள்ளு மாறின்னு ஒரு நோய் இருக்குது சார். அப்புறம் ஆட்டு அம்மை, இந்த மூணு நோய்க்கான இது தாக்கம் தான் சார் மெதின. அதற்கான தடுப்பூசியை கரெக்டான நேரத்தில் கரெக்டான சீசனில் போட்டுடாவே எந்த நோயும் பாதிக்காது. ஏன்னா இப்போ வந்து சார் ஒரு பட்டியல் ஒரு பத்து ஆடுக்குன்னா பல்க் பல்காக மார்டாலிட்டி இறந்துகிட்டு இருக்குது சார். அது ஏன்னா மக்கள் வந்து, ஏன்னா எங்கள் மருத்துவமனை எல்லா தடுப்பூசி மூலம் இருக்கு கிடைக்குது சார். அவங்க டாக்டர் கணக்குனா கண்டிப்பாக தடுப்பூசி வாங்கி போட்டு விடுவாங்க. அதனால் வந்து சரியான குறித்த நேரத்தில் தடுப்பூசிகள், குடற்புழு நீக்கம், இது ரெண்டும் கடைப்பிடிச்சாலும் போதும் சார். பசு கறவை மாடு அளவுக்கு பெரிய இதில் மேனேஜ்மெண்ட்லாம் ஒன்று தேவையில்ல சார். இந்த தடுப்பூசி, குடற்புழு நீக்கம், இது மெயினான கீ ஃபேக்டர் ரெண்டு தான் சார். அது ரெண்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.
1: சரி, இந்த கோழி வளர்ப்பு இப்போ தற்சமயம் வந்து வெயிலும் அதிகமாக இருக்குது, கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும்
0: சார்? கோழிக்கு அதே சொல்லலை சார். அவர் ஒருத்தர் ஐயா சொன்னதில்ல, நேயர் சொன்னபோது வெள்ளைக்கிழச்சல் நோயும் சொல்கிறாங்க சார். அந்த வெள்ளைக்கிழச்சல் நோயிலிருந்து பாதுகாக்கிறது வாரம் வாரம் தடுப்பூசி போடுறாங்க சார். அந்த ஒரு டைம் டேபிள் இருக்குது சார். அந்த டைமுக்கு அட்டவணை அட்டவணையை பின்பற்றி அந்த குறித்த நேரத்தில் தடுப்பூசி போட்டுட்டாவே நீங்கள் பிரச்சனை. மற்ற வெயில் காலத்தில் கோழிகளுக்கு பெருசாலாம் ஒரு வெப்பாயிடுச்சு வரும் சார். அதுக்கு வந்து அங்கங்கே தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஒரு வாட்டர் ட்ரப், ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சு குளுக்கோஸ் பவுடர்களே சார். குளுக்கோஸ் பவுடர் வாரம் ரெண்டு டைம் மூணு டைம் அது போகலாம் சார். லிவர் டானிக், லிவர் டானிக் ஒன்று இருக்குது சார். அந்த லிவர் டானிக் வாங்கிட்டு அந்த லிவர் டானிக் தண்ணியில் கலந்து வைக்கலாம் சார். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் சார், டாக்டர் பிகாம ஸ்டாலின் டானிக்னு கொடுப்பார் சார். அதே கோழிகளுக்கும் குடற்புழு நீக்கம் பண்ணணும் சார். கோழிகளுக்கும் கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணணும். குடற்புழு நீக்கம், லிவர் டானிக் கொடுக்கணும் சார். பிகாம ஸ்டானிக் கொடுத்தாவே நோய்களுக்காக முக்கியமாக வெள்ளைக்கிழக்கான தடுப்பூசி கம்பல்சரி போடணும் சார். ஏன்னா புறக்கடைக்கு பாதிக்கிற நோய் முக்கியமானது வெள்ளைக்கிழச்சி தடுப்பு, வெள்ளைக்கிழச்சி நோய் தான் சார். அதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டாலே நம்மளுடைய இதுவும் லாபகரமாக இருக்கும் சார்.
1: நிச்சயமாக, அதாவது ஒரு லாபகரமான ஒரு கறவை மாடு கால்நடை வளர்ப்பில் நம்ம வந்து நம்ம அந்த பராமரிக்கக்கூடிய கொட்டிலை வந்து சுத்தமாக வைத்துக்கணும், தீவனங்கள் சரியான முறையில் கொடுக்கணும், முக்கியமாக அந்த குடற்புழு நீக்கம், அந்த உரிய நேரத்தில் அந்த வேக்சின் சொல்லக்கூடிய அந்தோடைய ஊசிகளை நம்ம கொடுக்கும்பொழுது நோய்களை தவிர்க்க முடியும். லாபகரமான ஒரு கால்நடை வளர்ப்பில் முக்கியமானது மதிப்பு கூட்டுதல், மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்பொழுது இரட்டிப்பு லாபம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. நிச்சயமாக இன்றைக்கு நிறைய கால்நடை வளர்ப்பு குறித்த பயனுள்ள தகவல்கள் நம்ம நேயர்களுக்காக, வேளாண்மை பெருமக்களுக்காக வழங்கினீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி சார். நன்றி, நன்றி சார்.
2: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை.
3: உள்ளவர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிகள் இதுவரை லாபகர கால்நடை வளர்ப்பு குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார் திருச்சி மாவட்டம் பத்துப்பட்டி கால்நடை மருத்துவர் கே குமரேசன் அவர்கள்.
2: கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டு
3: உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள்.
2: மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு.
3: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் இந்தியாவும் மேசிடோனியாவும் நட்புறவை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். அந்நாட்டு அதிபர் கோர்டானாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகவல் தொழில்நுட்பம், விவசாயம், உணவு பதப்படுத்துதல், மருந்து, ஜவுளி, உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் மேற்கொள்வதற்கான மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தெரிவித்த அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக திரு ராகுல்காந்தி கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர்

திரு சிராக் பாஸ்வான் கூறினார். புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி உட்பட அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் ஜவுளி ஆயத்த ஆடை கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 1.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், உலகளாவிய போட்டிகளின் மத்தியில் இத்துறையில் ஏற்றுமதிக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டதாக தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தகத்தை நோக்கமாக கொண்டே பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விரிவுபடுத்தப்படுவதாக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறினார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், இதனால் ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரித்து தொழிற்சாலைகளும் விவசாயிகளும் பயனடைவதோடு வேலைவாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்றார். சிறுபான்மையின சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயலாற்ற தேசிய சிறுபான்மையின ஆணையம் பணிகளை மேற்கொள்ளும் என புதிதாக பதவியேற்றுள்ள இந்த ஆணையத்தின் தலைவர் திரு ஹர்ஜித் சிங் கிரவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான செயல்திட்டங்களை இந்த ஆணையம் எவ்வித குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக மேற்கொள்ளும் என்றார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றியமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார். வாய்மொழி கல்வியாக அல்லாமல் காணொலியாக பாடங்கள் பயிற்றுவிக்கப்படும் என்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணை பகுதியில் மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருமூர்த்தி அமராவதி அணை பகுதிகளில் சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். திருநாய் பிரச்சினையை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த உரிய விழிப்புணர்வு அதிகாரிகளை ஏற்படுத்த மாநில அரசை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் நாளை நடைபெறும். தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நிறை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட உள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: நேரம் 8:05 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ இரவு இசை இனிமை நேரலை. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களின் பாடல்கள், அவற்றில் உங்களின் விருப்பங்கள்.
1: இரவு செய்தி மேல் நேயர்கள் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1.

0: நேரம் 8:11 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் பெரம்பலூர்ல இருந்து நிதியரசன் தேவி.
0: நிதியரசன், ஐயா என்ன பாடல்?

0: உழவன் மகன் வந்து செம்மறி ஆடு செம்மறி ஆடு.
1: எதனால் இந்த பாடல் விருப்பம்?
0: எனக்கு விஜயாந்தர் படம்னா ரொம்ப பிடிக்கும் சார்.
1: சரி சரி
0: விஜயாந்தர் ரசிகர். அதனால
1: சரி, பாடல் கேட்கலாமா?
0: ஆ கேட்கலாம் சார்.
1: நன்றி நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா அவர்களுக்கு இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சை சங்கேந்தி பிரபாகரன் பேசுறேங்க ஐயா.
0: புஞ்சை சங்கேந்தி.
1: என்ன
0: பண்றீங்க பிரபாகரன்?
1: நம்ம விவசாயம் தாங்க ஐயா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா.
0: சரி, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இந்த தங்க மனத்துக்காரன் படத்துல இருந்து ஐயா பூத்தது பூந்தோப்பு அந்த பாடல் ஐயா மனோவும் அம்மா ஜானகி அம்மா அவன் பாடுறது ஐயா.
0: பாடல் கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி.

0: நேரம் 8:22 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த இரவு இசை இனிமேல ஒலிபரப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0431 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் பாலக்கரையிலேருந்து ரோஜா பேசுறேங்க சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம்மா, எப்படி இருக்கீங்க நீங்க?
1: நல்லா இருக்கும் சார். நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்காங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறீங்களா?
1: ஆ, கேட்குறேங்க சார்.
0: கடிதங்கள் எழுதுறீங்களா? ரோஜாம்மா லைனில் இருக்கீங்களா?
1: ஆ, லைனில் இருக்கேங்க சார்.
0: என்ன பாடல்மா வேணும்?
1: எனக்கு கேளடி கண்மணிலேருந்து மண்ணில் இந்த அந்த பாடல் கொடுங்க சார்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிம்மா.

0: இரவு இசை இனிமை கேட்டிணைஞ்சிருக்கும் நேரம் 8:27. நேர்களை உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா மன அழுத்தமற்ற பயிற்சியா? புதுக்கோட்டை கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களின் பங்கேற்பில் நிகழ்ச்சி அமைகிறது. வசந்த அழைப்பு நாளை காலை 9 மணிக்கு கேட்க காத்திருங்கள். இரவு சினிமா கேட்டிணைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் வடகாட்டுப்பேட்டில இருந்து செல்வம் சார்.
0: செல்வம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நிலையத்தில் எல்லாரும் நானும் நல்லதான் வைக்கல சார்.
0: என்ன பாடல் வேணும்?
1: மனிதன் மனிதன்
0: நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நேரம் 8:32 20 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையிலே அடுத்து இணைப்பில் வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அண்ணாமலையிலிருந்து சைக்கிள் கடை ராஜா பேசுறேன்
0: சார். சைக்கிள் கடை ராஜா
1: சார்.
0: எந்த ஊர் சொன்னீங்க?
1: அண்ணா வளைவு.
0: அண்ணா வளைவு.
1: ஆமாம் சார்.
0: சரிங்க, சைக்கிள் கடை சொந்தமாக வச்சுருக்கிறீங்க?
1: ஆமாம் சார்.
0: சரி சரி, எப்படி போயிட்டுருக்கு தொழிலாம்?
1: பரவாயில்ல சார்.
0: ம், சரி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் உங்களுக்கு வேணும்னு வந்து?
1: முரட்டு காலை படத்துலேருந்து பொதுவாக மனசு தங்கம் அந்த பாடல் வேணும் சார்.
0: அருமை அருமை, நல்ல பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 8:38 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியில் இரவு இசை இனிமே நேர்களை உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 10:30 இருபட பாடல்களாக வேலைக்காரன், எஜமான் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இருபட பாடல்களாக கேட்கலாம். நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள். மங்கையர் உலகத்தில் தொழிலில் தடம் பதிக்கும் பெண்கள் என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். நிகழ்ச்சிகள் இதே எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை கேட்க காத்திருங்கள். இரவு சினிமா நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்க கனகவல்லி சார், சிங்கனூர்ல இருந்து பேசுறோம்.
0: ஆ, கனகவல்லி அம்மா லைன்ல இருக்கீங்களா?
1: ஆ, இருக்கேன் சார்.
0: என்ன பாடல்மா வேணும்?
1: இந்த வெள்ளி கொலுசு மணி சார்.
0: சரிம்மா, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
1: ஆ, சரிங்க சார், கேக்குறோம் சார்.
0: முதன்முறையா கேக்குறீங்க? முதன்முறையா இப்பதான் லைன்ல பேசுறீங்களா?
1: ஃபர்ஸ்ட் டைம் தான் சார்.
0: சரிம்மா, சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார்.
0: நிகழ்ச்சி எல்லாம் கேளுங்க. கடிதங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்களா?
1: இல்ல சார், நாங்க படிக்கல சார், எனக்கு அவ்வளோக்கா எதுவும் தெரியாது சார்.
0: சரிம்மா, சரிம்மா, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாம் சார்.
0: நன்றி.
1: ஆ, ஓகே சார்.

0: இரவு இசை நிமை கேட்டிருக்கும் நேரம் 8:44. நேர்களை உங்களின் அனைவிற்கு நாளை பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் புடுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி. கவியரசு அவர்கள். தொடர்ந்து 2:30 கிராம சமுதாயம் வாய்ப்புகளின் வாசல் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: திட்டம் போட்டா அதை செயல்படுத்த முடியாது. கழுவி கழுவி கையில இருக்க ரேகையெல்லாம் தேயட்டும், நான் கிளம்புறப்பா. போய் நல்ல சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், வரீங்களா?
2: என்னமோ இப்ப நம்ம தான் கூப்பிட்ட மாதிரி வந்தாச்சு, இப்ப கிளம்புறேன்னு சொல்றத பாத்தீங்களா? சரி, நாம இப்ப அரசு திட்டங்களுக்கு வருவோம். தூய்மையோட முக்கியத்துவத்தை பத்தி எவ்வளோ சிறப்பா சொன்னாங்க இந்த நிகழ்ச்சியில.
3: தூய்மை பாரத இயக்கம் பத்தி திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையைச் சேர்ந்த அலுவலர் எஸ் தர்மதுரை அவங்க சொன்னாங்க.
4: தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிறது 1954 ஆரம்பிச்சு, அது வேறு வேறு பேர்ல ஆரம்பிச்சு, கடைசியா வந்து 2014 தூய்மை பாரத இயக்கம் நமது மகாத்மா காந்தியடிகள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அக்டோபர் 2 2014 தூய்மை பாரத இயக்கம் என்று ஆரம்பிச்சாங்க.
0: நாளை பிற்பகல் 2:30 கிராம சமுதாயத்தில் வாய்ப்புகளின் வாசல் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: நேரம் 8:45. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைய வரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. அந்த வகையில இணைப்பில் அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர், வருக வணக்கம்.
6: உற்சாகமான இனிய இரவு வணக்கத்துடன் திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா ஐயா. நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும் ஐயா. ரஹமத்துல்லா ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன். நிலை தானே நலமா?
5: அனைவரும் நலமா இருக்காங்க. நலம் நாடியமைக்க நன்றி. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு ஐயாவுக்கு?
6: இந்த இரவு நேரத்தில் ஒரு இனிமையாக பாடலாக மறுபடியும் படம் பாடலை வந்து ஆசை அதிக வச்சு அந்த பாடல ஒரு பாடலை வழங்கும் அன்பு கேட்டுக்கிறேன்.
5: நீங்க விருப்பமாய் ஆசைப்பட்டு கேட்ட அந்த பாடல் வருது, கேட்கலாமா?
6: நன்றி நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.

0: நேரம் 8:51 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு நீயும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கே இந்த?
1: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கரன் சார்.
0: குறிஞ்சிமலை பாஸ்கரன், எப்படி இருக்கீங்க? பாஸ்கரன்
1: குறிச்சிமலை சார்.
0: ஆ ரைட்டு.
1: படம் பேர் வந்து மகாநதிங்க சார்.
0: ரைட்டு.
1: மகாநதி சோபனா பாடின பாட்டுங்க சார். ஸ்ரீரங்கநாதனி மங்களன் பாடன்னு ஒரு பாட்டுங்க, அந்த பாட்டை போடுங்க சார்.

0: நேரம் 8:55. இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உள்ளம் வருகவே. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அங்கப்பட்டியில இருந்து செல்லதுர பேசுறேங்க சார்.
0: செல்லத்துறை ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன்.
0: என்ன சரிங்க?
1: விவசாயம்.
0: அருமை, மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு?
1: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துலங்க சார், கண்மணிங்கிற பாடலுங்க சார்.
0: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, அதுல ஒரு கண்மணி.
1: ஆமாங்க சார்.
0: இந்த செல்லமணிக்காக அந்த பாடல் வருது, கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க சார். நன்றி.

நேரம் 9:16. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டு மகிழ வருகிறது இனிய ராகம். உலகத்தின் இயக்கம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு தனிமையும் அமைதியும் இருளும் ஒருங்கே சங்கமித்து ஓராயிரம் விழாக்களை தொடுத்து சிந்திக்க தந்திட்ட சிறந்த வேளை இது. விழி மூடி யோசிக்கையில் இதயம் யாசிக்கிறது அமைதி தந்திடும் ஆறுதலான இசைச்சாமரத்தை. அதுவே இன்றைய இரவின் மடியில் இசையின் பிடியில் இனிய ராகம்.

ஸ்டார் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 9:22, 10 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனிய ராகம் நிகழ்ச்சியில் இனி உள்ளம் கொள்ளை போகுதை படத்திற்காக ஹரிஹரன் குரலில் பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம், இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் சம்பாவில் என்ன செய்யலாம், காரைக்கால் இயற்கை வழி வேளாண் ஆர்வலர் எம் பாஸ்கர் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
4: நேரம் 9:29, 30 நொடிகள். திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். மெல்லிய இரவில் உங்கள் கனவுகளுக்கு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சஜகன் படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஷ் ராகவேந்திரா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.
0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: நேரம் 9:36, 32 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ படத்திற்காக மீண்டும் ஹரிஷ்

நேரம் 9:42, 45 நொடிகள். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இணையராகும் நிகழ்ச்சியில் இனி ரன் படத்திற்காக பல்ராம் சாதனா சர்க்கம் குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

நேரம் 9:53. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிய ராகம் நிகழ்ச்சியில். இனி ரிஷி படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.
0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1, 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இனிய ராகம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இனிய ராகம் நாளை இரவு 9:15.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:05 ஐந்து நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இப்பொழுது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கும் ஞாபகம் வருதே. எண்ணில் அடங்காத நிகழ்வுகள், தரவுகள், செயல்கள் நம்பில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. என்னவெல்லாம் நிரம்பி கிடக்கும் அவை அவ்வப்பொழுது நம் நினைவுகளுடன் இணைந்து நம் உணர்வுகளை மீட்டி பார்க்கும். அப்படி நம் நினைவுகளில் ஞாபகங்களில் ஒளிந்து கொண்டிருக்கும் இசை காவியங்கள் மெட்டெடுத்து பாடும் ஞாபகம் வருதே நிகழ்ச்சி இது. மனம் தேடும், மனம் நாடும் அந்த காவிய கானங்களை, காலமரவா இசை ஓவியங்களை இன்றும் 9385461 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் கேட்டு பெறலாம். உங்கள் பெயர், உங்கள் ஊரின் பெயர், உங்களுக்கு பிடித்த அந்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அனைத்தையும் டைப் செய்தோ குரல் பதிவு செய்தோ உடனே அனுப்புங்கள். 9385461 என்ற எண்ணிற்கு. அந்த வகையிலே இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக லால்குடி சுந்தரம் கொத்தனார் கேட்டிருக்கும் பாடல் இது. வேட்டைக்காரன் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நேரம் 10:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சி, என்று வாட்ஸ்அப் வழியாக. அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவு செய்து ஒரு குறுந்தகவல் வந்திருக்கிறது. யார் என்று பார்த்து கேட்டுவிடலாமா?
1: வணக்கம். இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் துளசி மாடம் என்னும் திரைப்படத்தில் கல்யாண சாப்பாடு போடும் முன்னே என்ற பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பி. வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறை. நன்றி.

நேரம் 10:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நேரலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது சத்தியம் படத்திலிருந்து மனம் கனிமானே என்ற பாடலை விருப்பமாக கேட்டிருக்கிறார் ஸ்ரீரங்கம் ரமேஷ் ஸ்ரீனிவாசன்.

10:15, 10 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்த பாடல் கேரளா கூட்டுநாடு கருப்பசாமி என்ற நேயரின் விருப்பத்திற்காக நீதி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது. அவர் விருப்பமாய் கேட்ட பாடல் இதுதான்.

10:18:52. ஞாபகமிருதி நிகழ்ச்சிகள் அடுத்ததாக இரும்பு திரைப்படத்திலிருந்து கையில வாங்கினின் பாடலை கேட்டிருக்கிறார்கள். மாராடி எம்ஏ ரமேஷ், துறையூர் வட்டம், திருச்சி மாவட்ட நேயர்.

10:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் அருதே நிகழ்ச்சி. இது வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது, எங்க மாமா படத்திலிருந்து.

0: நேரம் 10:24, 45 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதி நேரலை நிகழ்ச்சி, இன்று வாட்ஸ்அப் வழியாக. அடுத்ததாக குரல் பதிவு செய்து ஒரு செய்தி வந்திருக்கிறது, யார் என்று கேட்டுவிடலாமா?
1: வணக்கம் சுரேஷ் மாமா, நான் கீழாண்டார் வீதியிலேருந்து சாயினிவன் பேசுகிறேன். எனக்கு நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பூ முடிப்பால் இந்த பூங்குழலி அந்த பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம். எங்கள் தாத்தா சண்முகத்துக்காக கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:32. நேர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் யாபகம் விருதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண்டார் வீதி குறிஞ்சி ராமசாமி சண்முகம் அந்த நேயர் விருப்பமாக கேட்டிருக்கும் பாடல் இது. கௌரவம் படத்திலே இருந்து

நேரம் 10:37, 12 நொடிகள். ஞாபகம் இருதய நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரியமணிக்கம் என்ற ஊரிலிருந்து லட்சுமி நாகராஜன், சுதன் விருப்பமாய் கேட்டிருக்கும் பாடல் இது. திரிசூலம் படத்திலிருந்து ஒலிக்கிறது.

10:41 25 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. இன்று வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் குரல் பதிவு செய்தும் டைப் செய்தும் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக சாந்தி பிரபாகரன் ஐயப்பன் நகர் திருச்சி அந்த முகவரியிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய குறுந்தகவலில் ஒளிந்திருக்கக்கூடிய பாடல் இது, சுமதியன் சுந்தரி படத்திலிருந்து. கேட்டுவிடலாமா?

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணி வசந்த் அழைப்பில் அதுவா இதுவா.
1: மனிதனுக்குள் ஏற்கனவே புதைந்து கிடக்கிற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் கல்வி. கல்வி எப்படி இருக்கணும்? ஒரு விதைகளை போல மண்ணுல தூவுற மாதிரி இருக்கணுமா? ஆணிகளை அறையப்படுவதை போல இருக்கணுமா? இந்த மாதிரியான கல்வி நமக்கு வேணும். இந்த கல்வி எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். வாங்க பேசுவோம், விவாதிப்போம்.
0: மாணவர்களின் கல்வி வெற்றியை தீர்மானிப்பது கடுமையான முயற்சியா, மன அழுத்தமற்ற பயிற்சியா? கவிஞர் தங்கமூர்த்தி அவர்கள் பங்கேற்பில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணுடன் 246-102-1 240-102-1 இந்த எண்களில் வரலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-102-1 என்ற எண்ணுக்கு உங்களது பதிவுகளை தட்டிவிடுங்க.
2: நேரம் 10:46, 30 நொடி. ஞாபக விருதய நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரம்பலூர் கிரீன் கார்டன், தனலட்சுமி ஜெயராமன் என்ற நேயர் கேட்டிருக்கும் பாடல் இது. சிவகங்கை சீமை என்ற படத்திலிருந்து பாடல் வருகிறது, கேட்கலாமா?

10:50, 40 நொடிகள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஞாபகம் அருதி நேரலை நிகழ்ச்சி. அந்த வகையில் அடுத்ததாக செங்கோட்டை, தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து கணபதி என்ற நேயர் தனது விருப்ப பாடலை வாட்ஸ்அப் வழியாக டைப் செய்து அனுப்பியிருக்கிறார். எதையும் தாங்கும் இதயம் படத்திலிருந்து அவர் விருப்பமாய் கேட்டிருக்கும் பாடல் இது.

இன்றைய ஞாபகம் வருதி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. நமது ஸ்ரீரங்கம், எஸ் ரங்கன் என்ற நேயர் விருப்பமாய் கேட்டிருக்கும் பாடல் இது. ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து.

நேயர்களை, நீங்கள் கேட்டு மகிழ்ந்த அந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், பங்கு பெற முயற்சித்த நேயர்கள், இந்த இனிய நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:59 பண்பலை வரிசை 102.1 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனியும் அதிகாலை 5:45 வரை இதே அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளை நமது நேயர்கள் கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள், இந்த ஒலிபரப்பை சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோயில் மதுரை பண்பலை 103.3 ஆகிய அலைவரிசைகளிலும், 101.6 கும்பகோணம் பண்பலை மற்றும் 100.4 வேலூர் பண்பலை, அதனோடு இணைந்து 100.1 எஃப்எம் திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் சரியா 11:01 ஆயிட்டு இருக்கு. இனிய இரவு வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு இனிமை அப்படின்றத எது முடிவு பண்ணோம்னா, அந்த இரவு நேரத்துல நம்ம தூக்கம் வராம தவிக்கும் பொழுது, இல்ல ரொம்ப களைப்பா இருக்கு, ஏதாவது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பாடலை கேட்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பாட்டு கேட்டுட்டு தூங்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இரவு எந்த அளவுக்கு இனிமையா அமையுது அப்படின்றது பொருந்தும். ஸோ அந்த வகையில இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப இனிமையான பாடல்கள் உங்களுக்காக, இன்னும் சொல்ல போனா இந்த இரவு இன்னும் அழகாக்கிறதுக்காக, தூக்கம் வராம யாராவது தவிச்சிட்டு இருந்தீங்கனா உங்களை தூங்க வைக்கிறதுக்காகவே இசையை காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், மன்னிக்கணும், நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக 10 தள திரைப்படத்திலிருந்து, அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த நீ சிங்கம் தான் பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். சித் ஸ்ரீராம் அவர்களுடைய குரல்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, விவேக் அவர்களுடைய எழுதிய பாடல் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக உங்களுக்காக இசையை காத்துட்டு இருக்க கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக இந்த இனிய இரவு வேலையை அலங்கரிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக விடுதலை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம், அதுவும் பொதுவாக இந்த இரவு நேரத்தில் கேட்கும் பொழுது, அடுத்த நாளை எப்படியாவது எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்ற ஒரு பயமோ இல்லை ஒரு எதிர்பார்ப்போ இருக்கும் இல்லையா. அந்த ஒரு கேள்விக்கு இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி எப்படியாவது பதில் சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே தோணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னேறி போக முட்டுக்கட்டை ஏது, பின் திரும்பி பார்க்காதே, ஓன் துணைக்கு நான் தான், ஏன் துணைக்கு நீ தான், என்றும் இது மாறாதே, நல்வாக்கு ஊர் சொல்லும் காலம் வரும், அல்லல் இருளை விரட்டும் விடியல் வரும் அப்படின்ற ஒரு அந்த வரி வந்து அடுத்த நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், ஐயோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நமக்கு இவ்வளவு பெரிய வேலை இருக்கே, நாளைக்கு நம்ம எப்படி முடிக்க போறோம் தெரியலையே அப்படின்னு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட இல்லை ஒரு தயக்கத்தோட இல்லை ஒரு பதட்டத்தோட படுக்க போறோம்னா, இந்த பாடல் வரி கேட்கும்பொழுது கொஞ்சம் மனசுக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னா சொல்லலாம். உன்னோட நடந்தா கல்லான காடு கூத்தாடும் பூவனம் ஆகிடுமே.

அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா. இளையராஜா அவர்களுடைய இசையில தனுஷ் மற்றும் அனன்யா பட் அவர்கள் குரல்ல கேட்டு மகிழப் போறோம். தொடர்ந்து நேரங்களில் பாரதிய தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் இந்த இனிய வேலைகளை செஞ்சிட்ருக்க நேரம் சரியாக 11:13 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வந்து நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் இணைந்து பாட யுகபாரதி அவர்கள் வரிகள் எழுதி ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ இந்த பாடலில் வந்து இந்த பாட்டு முழுக்க அவ்வளோ அழகழகாக முத்து முத்தான வரிகள் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் இடம் முடியும் பொழுது அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயேன் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அதை என்னால் எப்படி சொல்றதுன்னே தெரியல. யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர் வராருன்னு வச்சுப்போம். அந்த நண்பர் வந்து என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னும் பொழுது இங்கே பேச வேணாம், என்னைக்காவது வெளியில் கூட்டிட்டு போறியா, ஒரு டீ கடைக்கு கூட்டிட்டு போறியா, இல்லைங்கயாவது ஒரு கோயிலுக்கு கூட்டு போறியா, இல்லை ஒரு பார்க்கு பீச்சுக்கு கூட்டு போறியா அப்படின்னு அந்த நண்பரை பார்த்து எவ்வளோ அழகாக வாஞ்சையோட கேட்போம். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அந்திப்பூ காட்டுக்கே கூட்டி போயே அப்படின்ற அந்த லைன்ல இருக்கோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஃபீல் ஆகும். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அழகழகான இன்னிசை பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் குரு திரைப்படத்துல இருந்து ஆறுயிரே மன்னிப்பாயா மன்னிப்பாயா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்டு மகிழலாம். ஏஆர் ரஹ்மான் சின்மயி மற்றும் குவாடிர் முர்சா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களே இசையமைத்த பாடல். இந்த பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்கு. இணைந்திருக்கிறது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:27 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. இந்த இனிய இரவு வேலைக்கு இன்னும் கொஞ்சம் இனிமையும் இன்னும் கொஞ்சம் அழகும் சேர்க்கறதுக்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் சிரித்தேன் ஒரு நாள் வெறுத்தேன், அதாவது மன்னிப்பாயா அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்ற அந்த வார்த்தை அந்த வரி நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சே பல விஷயங்களை நம்ம தவற விட்டுருப்போம். அதை தவற விடும்பொழுது பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா சரி அவ்வளோதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்.

முடியும், போனா போட்டோம் அப்படின்னு விட்டுருப்போம். ஆனா அதுக்கப்புறமா உட்காந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்துக்காக உட்காந்து வாழ்க்கை ஃபுல்லா அழுவோம் தெரியுமா? அந்த ஒரு மொமெண்ட்ட, அந்த ஒரு ஃபீல, அந்த ஒரு வழிய ஒரே வார்த்தை, வரம் கிடைத்தும் நான் தவற விட்டேனே என்னை மன்னிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன்ல எழுதியிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைலைட். தாமரை அவர்கள் வரிகள் எழுத, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்த பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஸோ எல்லா பாடல்லையுமே ஏதாவது ஒரு வரி நம்ம மனசை கவர்ற மாதிரி இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லைன் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லைனை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காகவே அந்த பாட்டை முழுசாக கேட்போம் இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன் இருக்கு. நதியாலே பூக்கும் மரங்களுக்கு நதி மீது இருக்கும் காதலினை தந்தி அறியுமா சொல்ல தெரியுமா கரையோட கனவுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயோ இருந்து ஒரு மரத்துல அந்த ஒரு மரத்துல இருந்து விழுந்த ஒரு விதை அப்படியே நதியில அடிச்சுட்டு வந்து கரையொதுங்கி அந்த நதியினால பூக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துக்கு நதி மேல இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த பாசம், அது வந்து நதி எப்படி அந்த மரமும் அந்த மரத்துக்கு நதி மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அந்த மரம் நதிக்கிட்ட எப்படி சொல்லும், இல்ல நதிக்கு தான் அந்த மரம் தம் மேல பாசம் வச்சிருக்கு அப்படின்றது தெரியுமா? எவ்வளோ கேள்வி, எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ அதிசயம், எவ்வளோ அழகு, எவ்வளவு அன்பு இந்த ரெண்டு வலையின்குள்ள இருக்கு அப்படின்றத அடிக்கடி நான் வியந்து கேட்கக்கூடிய ஒரு லைன் தான் இது. கார்த்திக் மற்றும் ரீட்டா அவர்கள் இணைந்து பாட, நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். கேட்கலாம் இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:42 ஆயிட்டு இருக்கு. பாரதி தமிழ் எஃப்எம்ல மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அழகழகான இசை பாடல்கள் அப்படியே இந்த இரவுக்கு இன்னும் கொஞ்சம் இரவு அழகு சேர்த்து அதுக்கப்புறமா அப்படியே

உங்களை மெல்ல தூங்க வைக்கிறதுக்காக இந்த இசை பாடல்கள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் வாராயோ வாராயோ காதல் கொல்ல அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சின்மை அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. ஸோ இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இந்த பாடலில் அவ்வளோ ஒரு அழகான ஃபேண்டசி இருக்குது. அந்த பாடலை கேட்கும்பொழுது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நம்மளை தடுத்து நிறுத்தினா கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றும். இந்த பாடல் அந்த வகையான ஒரு பாடல் தான். ஸோ இரவு நேரத்தில் கத்தி பாட முடியாத சூழலில் யாராவது இருந்தால் கூட மனசுக்குள்ளே அப்படியே இந்த பாடலை முணுமுணுத்துக்கிட்டே கேட்டு மகிழுங்க. இது உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 11:49 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. அழகழகான இன்னிசை பாடல் வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அல்லி அர்ஜுனா திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ சோளக்கிளி அப்படின்ற பாடல். பொதுவாகவே பாட்டு கேட்கும்பொழுது நண்பர்கள் கிட்ட ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, இல்லை ஏதாவது நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற, என்ன இவ்வளோ பழைய பாட்டு கேட்குற அப்படின்னு இழுத்துலாம் கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும், பாட்டில் ஏதையா பழைய பாட்டு புது பாட்டு, பாட்டுனாலே அது பாட்டு தான், அது நம்ம மனசுக்கு அவ்வளோ இதத்தை தரக்கூடிய ஒரு பாட்டு, பழசாக இருந்தா என்ன புதுசாக இருந்தா என்ன, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு தோணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் கேட்ட கேள்வி தான் அது, என்ன இவ்வளோ பழைய பாட்டு இப்படி ரசித்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. இப்போ இதுவே பழைய பாட்டுனா நான் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டெல்லாம் கேட்பேனே, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பாடல் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி, தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நேரம் சரியா 11:57 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா தரமணி திரைப்படத்திலிருந்து யாரோ உச்சிக்கிளை மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய செயலை யுவன் சங்கர் ராஜா அவர்களே பாடிய பாடல். கவிஞனா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் கேட்டு மகிழப்போறோம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். மீண்டும் நாளை காலை 4 மணிக்கு சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேரம் 12 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 100.6 கும்பகோணம் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை ஒளிபரப்புகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தந்தை தினம்

வாழுங்கள் அண்ணா சொன்ன.

அமைதி நிலவுமே.

அது பூமி அடையுது காப்படச்சா சாமி நான் மேடம் உனக்கே தாகம் சொல்லுதடி தாபம் நான் கொஞ்சுவதா பாவம் மிஞ்சுதடி மோகம் ஏ வஞ்சுதடி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் 4 மணி ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். திரை இசையில் பக்தி பாடல்கள் ஒரு சில நிகழ்ச்சியில முதல்ல சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து மகா கணபதிம் அப்படின்ற பாடல் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரல்ல இளையராஜா அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் இது உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 4:06 ஆயிட்டு இருக்கு. திரை இசையில் பக்தி பாடல்கள் வரிசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலா கேட்கலாம். தேவர் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக அப்படின்ற பாடல் மின்மினி அவர்களுடைய குரல்ல பாலி அவர்கள் வரிகள் எழுத இளையராஜா

நேர்களிதுவரை கேட்டது திரைசையில் பக்தி பாடல்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நேரம் 4:10 கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணின் சுட்டகு. பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. ராகம் சிந்து மந்தாரி, ஆதிதாளம்.

மங்கலம் நிகழ்ச்சியில் இப்போது திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீரகுவர், தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம். அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்கவிருக்கிறீர்கள். அந்த வரிசையில நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா கேட்கலாம், நாராயண கவசம்.

स्तुतः सदा सच्चयत् सत्येनानेन नः सर्वे यान्तु नाशम् उपद्र

அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம் வரிசையில் நேயர்கள் அடுத்து கேட்கலாம் ஆனந்த லஹாரி வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.